9:8 செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தியிருக்கிறது. 2023 முதல் முறையாக அவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. 3.75 விழுக்காடாக இருந்த வட்டி விகிதம் தற்போது 4 விழுக்காட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. வட்டி விகிதங்களை குறைத்துக் கொள்ளும்படி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கேட்டுக்கொண்டதையும் மீறி அவை உயர்த்தப்பட்டுள்ளன. பணவீக்கத்தை குறைக்க அது உதவும் என்று கருதப்படுகிறது. மத்திய வங்கி தலைவர் கெவின் வாஷ் இந்த முடிவு சிரமமான ஒன்று என்றாலும் தேவையானது என கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் கனடாவை தனது சிறப்பு உறுப்பினராக்கும் சாத்தியத்தை ஆராய்கிறது. அத்தகைய இடத்தை பெறும் முதல் நாடாக கனடா திகழும். ஒன்றியத்துக்கும் கனடாவுக்கும் இடையிலான உறவை இது வலுப்படுத்தும். ஒன்றியத்தின் பரிந்துரையை கனடிய பிரதமர் மாக் கானி வரவேற்றுள்ளார். திரு கானி ஐரோப்பாவுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது இதுகுறித்து அறிவிக்கப்பட்டது. கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக பேச்சுகள் சென்ற மாதம் தோல்வியில் முடிந்த நிலையில் அந்த அறிவிப்பு வந்துள்ளது. இதற்கிடையே ஐரோப்பிய ஒன்றியம் கனடாவை இணைத்துக் கொண்டால் அமெரிக்காவுக்கும் ஒன்றியத்துக்கும் இடையே உள்ள எல்லா வர்த்தகமும் நிறுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஒன்றியத்தின் பரிந்துரை வேடிக்கையாக இருப்பதாய் அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். அது அவ்வாறு செய்தால் கடுமையான வரிகளை விதிக்க வேண்டி வரும் அல்லது வர்த்தகம் முற்றிலும் நிறுத்தப்படும் என்று திரு டிரம்ப் சொன்னார். ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் AI தொழில்நுட்பத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்து குறித்து எச்சரித்துள்ளார். அதனை கையாள ஒருங்கிணைந்த அனைத்துலக முயற்சி தேவை என்று அவர் கேட்டுக்கொண்டார். தொழில்நுட்ப நிறுவன தலைவர்கள் முன்வைத்த அக்கறைகளை அமெரிக்க அதிபர் டிரம்ப் நிராகரித்த பிறகு திரு குட்டரஸின் கருத்து வந்துள்ளது. அதிவேக வளர்ச்சி கண்டுவரும் AI தொழில்நுட்பத்தின் தாக்கத்தை புறக்கணித்துவிடக்கூடாது என்று அவர் சொன்னார். ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டம் அடுத்த வாரம் நடைபெறுகிறது. கட்டுப்பாடுகளை வலுப்படுத்துவது பற்றி உலக தலைவர்களுடன் கலந்து பேசவிருப்பதாக திரு குட்டரஸ் சொன்னார். மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மியான்மர் அதிபர் மின் ஓங் லைனை அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டு மலேசியா வருமாறு அழைப்பு விடுக்கப் போவதாய் கூறியுள்ளார். மலேசியாவில் தஞ்சம் புகுந்துள்ள ரோஹிஞ்சா அகதிகளை மீட்டுக் கொள்ளும்படி கேட்கவிருப்பதாய் அவர் சொன்னார். தற்போது 215,000 அதிகமான ரோஹிஞ்சா அகதிகள் மலேசியாவில் உள்ளனர். சுமார் 5,000 பேரை தாயகம் அழைத்துச் செல்ல மியான்மர் இணங்கியதாக திரு அன்வார் சென்ற ஜூலை மாதம் அறிவித்திருந்தார். கல்வி அமைச்சு வகுப்பறைகளையும் கற்பித்தல் முறைகளையும் மாற்றியமைக்கும் புதிய ஆய்வை அடுத்த ஆண்டு முதல் மேற்கொள்ளவிருக்கிறது. அதற்கான முன்னோடி திட்டம் 6 பள்ளிகளில் இடம்பெறும் என்று கல்வி அமைச்சர் டெஸ்மின் லீ தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் குறைவான மாணவர் எண்ணிக்கையை கொண்ட சிறிய வகுப்புகளால் மாணவர்கள் பலனடைவார்களா என்பது உள்ளிட்ட பல அம்சங்கள் ஆராயப்படும். வகுப்பு நேரத்துக்கு பின் ஆசிரியர்களின் வேலையை குறைக்கவும் முயற்சி எடுக்கப்படுவதாக திரு லீ கூறினார். ஈஸ்ட் கோஸ்டில் அமையவுள்ள லாங் ஐலண்ட் நில மீட்பு திட்டத்தால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய நீண்டகால தாக்கத்தை குறைக்க அதிகாரிகள் வழிகளை ஆராய்ந்து வருகின்றனர். எதிர்கால கரையோரத்தில் புதிய இயற்கை வாழ்விடங்களை உருவாக்குவது அவற்றில் ஒன்று. பவளப்பாறைகளையும் கடல் புல்லையும் முன்கூட்டியே வேறு இடங்களுக்கு மாற்ற வேண்டுமா என்பதும் ஆராயப்படும். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கையை அதிகாரிகள் உயர்த்தியுள்ளனர். மேலும் 1,000 பேர் அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பேரிடரில் நேபாளத்தையும் சீனாவையும் சேர்ந்த மொத்தம் 1,446 பேர் மாண்டனர். காணாமல் போனோர் எண்ணிக்கை 6,669. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தகவல்களை திரட்டிய பிறகு அதனை சரிபார்த்த பின்னர் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டுள்ளது. பிரான்சில் கோடைக்கால வெப்பத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8,000 தொடலாம் என்று கணிக்கப்படுகிறது. 1900 ஆண்டிலிருந்து ஆக கடுமையான கோடைக்காலத்தை பிரான்ஸ் எதிர்கொண்டது.
முன்னர் வெளியிடப்பட்ட மதிப்பீட்டை உண்மை நிலவரம் மிஞ்சிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.

0: கடுமையான வெப்பத்தை எதிர்கொள்ளும் ஆற்றல் பிரான்சின் உள்கட்டமைப்புகளுக்கு இல்லை என்பதை இது புலப்படுத்துவதாக கூறப்படுகிறது.
1: சொல்லும் பொருளும் எபிடெமிக் பெருந்தொற்று. வருங்காலத்தில் உருவாகும் எந்த ஒரு பெருந்தொற்றையும் எதிர்கொள்ள உலக நாடுகள் இப்போதே தயாராகின்றன. எபிடெமிக் பெருந்தொற்று.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம். 9

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
2: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
3: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
4: ஏன் அவசியம்னா,
3: குழந்தைங்க, முதியோர், நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
4: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தா ஜோசியனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, Take a Place, B1-25.
3: இப்போதே அழைங்க. 6334-1055, 6334-1055.
5: இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். நம்மளே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய், சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
7: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
8: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
9: ஜோதி ஸ்டா புஷ்பக்கடை.

0: வணக்கம் சிங்கே, காலை 8:14 ஆகிவிட்டது. உங்களுக்காக நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் சஜினி. ஸ்ரீ திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஹரிஷ், ராகவேந்திரா, சித்ரா மற்றும் குழுவினர் அந்த பாடல வழங்கி இருந்தாங்க. தொடர்ந்து உங்களுக்காக இந்த பாடல்கள் காத்துக்
1: கொண்டிருக்கின்றன.
0: ஹைவே நூல் திரைப்படத்தில இருந்து நீங்க பாடலை கேட்க இருக்கீங்க. வானத்தை போல திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் காத்துக்கொண்டிருக்கின்றது. பாடல்களை முழுமையா கேட்டு ரசிக்க தொடர்ந்து வணக்கம் சிங்கி நிகழ்ச்சியில என்னோட இணைந்திருங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் இப்ப வானொலியில மட்டும் இல்ல டிக்டாக் வாயிலாகவும் உங்களோட நேரடியா இணைஞ்சிருக்கேன். சஜினி ஒண்டியா எப்படி வேலை செய்யறாங்க அப்படின்னு நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிக்டாக் பக்கமாக நீங்க வரலாம். பல நேயர்கள் டிக்டாக் பக்கமா அவங்களுடைய அன்பை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி. எஸ் ஜே, ரமேஷ், உஷா, உஷா பிரசாத், ஜெனிஃபர், அதுக்கப்புறம் மணி, இப்போல இருந்து மாறன், இப்படின்னு உலகம் முழுவதும் நேயர்கள் டிக்டாக் வாயிலாக ஒலி 968 இணைஞ்சிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்களும் வந்து இணைந்து என்னுடைய லூட்டியை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பக்கமா வந்துருங்க. அது மட்டும் இல்ல, கேள்வி ஒன்றும் காத்துக்கிட்டு இருக்கு. கேள்வியை நான் கேட்பேன், அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லணும். பதில் சொல்லிட்டீங்கன்னா ஜோதி ஸ்டா புஷ்பக்கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி உங்களுக்கு பரிசா காத்துக்கிட்டே இருக்கு. ஆனா கேள்வி நான் டிக்டாக் லைஃப்ல மட்டும்தாங்க கேட்பேன். எனவே இப்பவே அந்த பக்கமா ஓடோடி வந்துருங்க. சரி, அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. மதிய வேளைகள்ல இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று முன்னறிவித்துள்ளனர் வானிலை ஆய்வகத்தார்.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்த SPM Gold Pony Rice.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர் 1.28 யூரோ 1.48, ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட் 1.73, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 92, 100 இந்திய ரூபாய் 1.35, 100 இலங்கை ரூபாய் 39, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3.21.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: எனவே அவரு நாளை மறுபடியும் வந்துருவாரு. இதுல ஷாஜஹான் சொல்லிருக்காரு, சிங்கப்பூர் ஹேண்ட்சம் பாய் ரவிஜி அப்படின்னு சொல்றேன், அவர்கிட்ட சொல்றேன். கண்டிப்பா அவரு எனக்கு ஹேண்ட்சம் பாய் தான், எல்லாரும் வந்து ஹேண்ட்சம் தான், இங்க இருக்கிற எல்லா ஆண்களும் ஹேண்ட்சம் தான், சிங்கப்பூர்ல ஒரே ஒரு ஹேண்ட்சம் பாய் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உங்களுக்கு அவர் ஹேண்ட்சமான ஆளா இருந்தாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஹேண்ட்சம் தான், ஹேண்ட்சம் தான். என்ன சொல்றேன்னு பாத்தீங்களா, சைக்கிள் கேப்ல நானே சிரிச்சு வளர்கிட்டு இருக்கேன். சரி நேயர்களே, இன்னும் கொஞ்சம் நேரத்துல நான் டிக்டாக்ல வந்து கேள்வி கேட்க போறேன், கேள்விக்கு பதில் சொல்லி நீங்க பரிசு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பக்கமா வந்துருங்க. சரியா, நம்ம நேயர்கள் பலரும் இணைஞ்சிருக்காங்க, 236 நேயர்கள் நம்மோடு இருக்காங்க டிக்டாக் வாயிலாக. உங்கள் அனைவருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். சரி, சாலைகள்ல பலரும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கான போக்குவரத்து நிலவரம் ஏதோ?
1: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: நகரத்தை நோக்கி செல்லும் வெஸ்ட் கோஸ்ட் ஹைவே, அங்கே விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. முதலாம் இரண்டாம் தடங்களை தவிர்க்கவும். AYEயை நோக்கி செல்லும் CTE யோஜுகாங் ரோட் நுழைவாயில் அங்கேயும், அங்மோக்கியோ அவென்யூ 5 பிறகும் விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. PIEயை நோக்கி செல்லும் BKE மண்டாய் ரோடிற்கு பிறகும் மற்றும் ஒரு விபத்து.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: Maverick Events and Production வழங்கும் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர், தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 பிறகு மசாலா காபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காபி தனித்துவமான ஃபியூஷன் இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10 இரவு 7 டிமாகே டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர், தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
7: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
8: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
9: வணக்கம் சிங்கே.
10: ஒத்தையடி பாதையில ஒத்தையிலே போறவள, கரடி வந்து வழி மறிச்ச

0: கண்ணன் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. இரண்டு பேர் திரைப்படத்திலிருந்து, அதற்கு முன்பு வித்யாசாகர் இனிசையில் சிநேகிதியை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. மானசி இளா அருண் அந்த பாடலை வழங்கி இருந்தாங்க. நேயர்கள் பலரும் டிக்டாக் வாயிலாக நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பல நேயர்களும் வந்து ஏதோ ஓரளவுக்கு குத்துப்பதிப்பா சரியான பதிலோட வந்துட்டாங்க. சரியா, நான் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு எண் தொடரை வழங்கியிருந்தேன். இந்த எண் தொடரில் இறுதி எண் என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அந்த எண்களை வந்து அவங்க எப்படியாச்சும் அந்த கடைசி எண்ணை வந்து அவங்க கூட்டி கழிச்சு பார்த்து அவங்க கடைசி எண்ணை வந்து கண்டுபிடிச்சிடணும். அதுதான் சரியான பதில். சரியான பதிலை சொல்லிட்டாங்கன்னா ஜோதி ஸ்டாப் புஷ்பக்கடை வழங்கும் லவ் ஸ்டாக் காஃபி அவங்களுக்கு பரிசாக காத்துக்கிட்டு இருக்கு. சரி, அந்த கேள்வி என்ன, அந்த எண் வரிசை தான் என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களோட பகிர இருக்கேங்க. அதாவது வானொலி பக்கமாக இருக்கும் நேயர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன். இப்போ வாங்க, நீங்கள் சாலைகளில் பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான போக்குவரத்து நிலவரம் இதோ. ஐயோ, போக்குவரத்து நிலவரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இசை வரவில்லை நேயர்களே.
1: 968 போக்குவரத்து நிலவரம்
0: வந்துருச்சு வந்துருச்சு. போக்குவரத்து நிலவரம் அப்படின்னு சொல்லும் பொழுது நேரம் இப்பொழுது காலை 8:41 இன்னும் சில வினாடிகளே உள்ளன. சிடிஇஐ நோக்கி செல்லும் எஸ்எல்இ மண்டாய் அவென்யூ இருக்கும் வுட்லண்ட்ஸ் அவென்யூ இரண்டிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. நகரத்தை நோக்கி செல்லும் இசிபி கேபிஇ டிபிஇ எக்ஸிட்டுக்கும் மரீன் பரேடுக்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
7: மலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
8: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
7: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
8: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற விற்பனை விளம்பரம் செயல்பாடுகள் வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
7: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
8: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
7: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கே.

0: எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் வானத்தை போல திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. சுக்விந்தர் சிங், அனுராதா ஸ்ரீராம் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு மணி சர்மாவின் இசையில் ஷாஜஹான் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. உதி நாராயண், கவிதா கிருஷ்ணமூர்த்தி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது டிக்டாக் லைஃப்ல என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, ஆங்கிலத்தில் அந்த கேள்வி இடம்பெற்றது, வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் தட் கம்ப்ளீட்ஸ் திஸ் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது தான் கேள்வி, சரியா? அப்புறம் ஒரு எண் தொடரை நான் கொடுத்திருந்தேன், 4, 3, 4, 6, 4, 9, 4, அதுக்கப்புறம் கடைசி எண். கடைசி எண் என்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்கள் கண்டுபிடிச்சு வந்து சொல்லணும், சரியா? கேள்வி இதுதான், வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் தட் கம்ப்ளீட்ஸ் திஸ் சீக்வன்ஸ். இதில் வந்து எண் என்னன்னா 4, 2, 3, 4, 6, 4, 9, 4, கடைசி எண் என்ன? சரியான பதிலை சொன்ன முதல் நேயர் யார் என்றால் கல்பனா. வாழ்த்துகள். ஜோதிஸ்தா புஷ்பக்கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி உங்களுக்கு பரிசாக கிடைக்கின்றது. சரி கல்பனா, சரியான பதில வந்து அப்படியே டக்குன்னு சொல்லிட்டாங்க. சரியான பதில் என்னவென்றால் 8. சரியான பதில் என்னவென்றால் 8. ஏன் 8 அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பதில் வந்து கேள்வியிலேயே இருக்குங்க. வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் தட் கம்ப்ளீட்ஸ் திஸ் சீக்வன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ இந்த கேள்வியில் இருக்கிற வார்த்தைகளுடைய அந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய எண்கள் தாங்க அந்த எண் தொடர். அதாவது வாட் அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் வந்து 4 எழுத்துக்கள் இருக்கு, இஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் 2 எழுத்துக்கள் இருக்கு. அப்போ அந்த முழு கேள்வியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, What is the next number that completes this sequence? Sequence என்பது கடைசி வார்த்தை, இதுல 8 எழுத்துக்கள் உள்ளன, எனவே 8 என்பதுதான் சரியான பதில். பல நேயர்கள் முயற்சி செஞ்சிருந்தாங்க, என்ன பல பல எண்களை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இன்னும் சில நேயர்களும் வந்து சரியான பதிலை வந்து சொல்லியிருந்தாங்க. எஸ்ஜி அப்படிங்கிற நேயரும் சரியான பதிலை சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் சன் 23709 அவரும் வந்து டிக்டாக் வாயிலாக சரியான பதிலை சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் சரியான பதிலை சொன்ன முதல் நேயர் நம்ம கல்பனா, அவங்களுக்கு வாழ்த்துகள். சரி, இதே மாதிரி பல சுவாரஸ்யமான கேள்விகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அது மட்டும் இல்லை, டிக்டாக் வாயிலாக இதுவரையிலும் இணைந்த நம்ம நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. லைக்குகளை அள்ளி குவித்த நேயர்களுக்கும் நன்றி.
1: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக சிட்டி ஈயை நோக்கி செல்லும் SLE மண்டாய் அவென்யூவிற்கும் வுட்லண்ட்ஸ் அவென்யூ இரண்டிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
2: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள், அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: ஸ்டார்ஹப், we got you.
4: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
5: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
4: தங்கத்தால உங்களுடைய அன்பானவங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக
6: தேவையில்லை.
4: தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: நேரம் இப்பொழுது காலை 9:03 ஆகி விட்டது. வணக்கம் சிங்கை, நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறேன் நான் சஜினி. எனக்கு நாக்கு தட்டு தடுமாறுது, ஏன்னா வந்து டிக்டாக் வாயிலாக நம்ம நேயர்கள் எல்லாரும் சுவாரஸ்யமான கமெண்ட்ஸை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கருத்துக்களை வந்து இருக்காங்க. அதனாலதான் எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு, ஒரு பக்கம் வந்து உங்களுக்காக நான் நிகழ்ச்சியை வழங்கிக்கிட்டு இருக்கேன். சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் டிக்டாக் லைவ்ல இருந்து விடைபெற போறேன். அது மட்டும் இல்ல, இதுவரையிலும் இணைந்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. வானொலி வாயிலாகவும் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து நான் ஒரு மணி நேரத்துக்கு, அதாவது காலை 10 மணி வரையிலும் உங்களுக்காக மென்மையான பாடல்கள் ஒளியேறவிருக்கின்றன. என்னென்ன பாடல்கள்னு கேட்கிறீங்களா? இதை
3: கேளுங்களேன்.
2: பூச்சூடவா திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் ஒலிக்க இருக்கின்றது.
4: மாசமாளான பொண்ணு
2: தர்மதுரை திரைப்படத்திலிருந்தும் பாடல் காத்துக் கொண்டிருக்கின்றது.
5: முதல் எழுத்தே மோகமானால் முடிவுரைதான் என்னாகும்.
2: விஷ்ணு திரைப்படத்திலிருந்தும் நீங்க பாடலை கேட்க இருக்கீங்க. பாடல்களை முழுமையா கேட்டு ரசிக்க தொடர்ந்து ஒலி 9:06 வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில சஜினி என்னோடு இணைந்திருங்கள். சரி, இன்றைய வானிலை எப்படி இருக்கும்? இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். அது மட்டும் இல்லைங்க, அடுத்த 3 நாட்களுக்கு மதிய வேளைகள்ல இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது.
0: வானிலை நிலவரம் ஆதரவு
6: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் புண்ணியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
7: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்தமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
8: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
9: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
8: வேலை
9: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
6: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348 2628. அடாப்டிவ்

0: www.paytm.com.sg One Stop Payroll Solution.
1: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
2: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
3: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679666 8679666

0: சிற்பியின் இசையில் பூச்சூடவா திரைப்படத்திலிருந்தும், எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்தும் ஹரிஹரன் பாடியிருந்த இரண்டு பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தன. இந்த காலை வேளையில இந்த பாடல்களை கேட்டு நீங்க ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக துவாசை நோக்கி செல்லும் PIE பயணியர் ரோடு நார்த்திற்கு பிறகு அந்த பகுதியில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பீவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பீவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பீவாடி ஆட்டோ 1 மற்றும் பீவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பீவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பீவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பீவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
6: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
7: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
6: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
7: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
8: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், செண்டர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
9: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
10: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
9: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
10: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
9: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
10: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
11: உங்களுக்கு தெரியுமா,
0: சமீபத்துல சுவாரஸ்யமான ஒரு தகவலை படிச்சிருந்தேன், அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறேன். அதாவது சில நேரங்கள்ல நமக்கு பயம் ஏற்படலாம் இல்லையா, அப்ப நாம பயப்படும் பொழுது சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம உடலுக்கு நடக்குமா? முதலாவதாக நமக்கு பயம் உணர்வு ஏற்படும் பொழுது நமது உடலுக்கு புல்லரிக்கும், அதாவது கூஸ் பம்ப்ஸ் வரும். அடுத்ததா நம்ம பயத்துல இருக்கும் பொழுது நம்மளுடைய வயிறு வேலை செய்யறத நிப்பாட்டிருமா? நம்ம உடல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப புத்திசாலி. அது என்ன செய்யணும்னா, நம்ம பயப்படும் பொழுது அந்த இடத்துல இருந்து நாம ஓடணும் இல்லையா, அப்ப நம்ம தசைகளுக்கு கொஞ்சம் கூடுதல் சக்தி தேவைப்படும். அப்ப அது என்ன செய்யும், நம்ம வயிற்று பகுதியில இருக்கிற ரத்தத்தை தசை திருப்பி நம்முடைய தசைகளுக்கு கொண்டு செல்லுமா? அப்ப பயம் ஏற்படும் பொழுது நாம அந்த இடத்துல இருந்து ஓடி செல்ல நமது தசைகளுக்கு அதிக சக்தி இருக்கும். இறுதியா ஒரு சுவாரஸ்யமான விஷயம், நாம பயப்படுற நேரத்துல நமது கேட்கும் ஆற்றல் நிப்பாட்டிருமா?
1: இத்தகவலை வழங்கியோர்
12: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: கேஜே ஜேசுதாஸ் ஸ்வர்ணலதா பாடியிருந்த 2 பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தர, ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் உழவன் திரைப்படத்திலிருந்தும், இசை ஞானி இளையராஜாவின் இசையில் தர்மதுரை திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. இப்ப வாங்க தங்க விலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 172 வெள்ளி 10 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
4: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
3: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
4: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
5: GED ஏகோன் and Engineering. அழையுங்கள் 6371111055. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GED ஏகோன்.com.
6: என்ன உன் கணவன் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
7: SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
6: SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
7: ஆமா, SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் SPM கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெயும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
6: இனிமே SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
8: மொத்த விற்பனையாளர் SP முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
9: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி, முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட், கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மாய டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Movies பிரைவேட் லிமிடெட்.
10: பாயமாத்து ரூட்டடுங்கடா.
11: கொஞ்சம் சிந்தனை
12: நிறைந்த புன்னகை.
13: வணக்கம் சிங்கே.

0: இசைஞானி இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடல நீங்க கேட்டிருந்தீங்க. தேவதை திரைப்படத்தில இருந்து
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: PIE-ஐ நோக்கி செல்லும் BKE டேரி ஃபார்ம் ரோடு இருக்கு, பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. AYE-ஐ நோக்கி செல்லும் MCE சென்ட்ரல் பூலவார்டு இருக்கு, முன்பு இரண்டாம் மூன்றாம் தடங்களில் விபத்து.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: நீத்து உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க.
7: ஏ மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன்.
8: பெரியவங்களும் வரலாமா?
7: ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம் பாட்டு வாத்திய இசை வகுப்புகளும் இருக்கு.
8: வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineart.com அல்லது 851-233-4 வழி தொடர்பு கொள்ளலாம்.
9: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
10: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
11: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1-ன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
2: ஒலி 968.
0: சில திரைப்படங்களை நம்ம முதல் முறையாக பார்க்கும் பொழுது அந்த படத்தை பார்க்கிற அந்த விறுவிறுப்புல சில விஷயங்களை நாம தவற விட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த படத்தை மறுபடியும் பார்க்கும் பொழுது என்னடா இது இடிக்குதே அப்படின்னு நாம கவனிப்போம். அந்த மாதிரி லாஜிக் இல்லாத சில விஷயங்களை நான் இப்ப உங்களோட பகிர போறேங்க. முதல்ல வேல் திரைப்படத்தை நாம எடுத்துப்போம். இந்த திரைப்படத்துல வந்து சூர்யா அசின் நடிச்சிருந்தாங்க. இப்ப வேல் திரைப்படத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சூர்யா ஒரு கட்டத்துல வந்து சென்னையோடைய மவுண்ட் ரோட்ல பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் அவரு அந்த மவுண்ட் ரோட்ல இருந்து மதுரையின் சொக்கம்பட்டிக்கு அவரு போகணும். உண்மையிலேயே சென்னையின் மவுண்ட் ரோட்ல இருந்து நாம மதுரையின் சொக்கம்பட்டிக்கு பயணம் செஞ்சோம்னா வாகனத்துல பயணிக்கும் பொழுது அது குறைந்தது ஒரு 7-8 மணி நேரம் இருக்கும். ஆனா இந்த திரைப்படத்துல சூர்யா எப்படி பறந்தாருன்னு தெரியல, 10 நிமிஷத்திலேயே அவரு அந்த இடத்த போய் அடைஞ்சிருவாரு. அடுத்ததா நண்பன் திரைப்படம். இந்த திரைப்படத்துல வந்து விஜய், ஜீவா, ஸ்ரீகாந்த், சத்யராஜ், இலியானா இப்படின்னு பலரும் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை இதனுடைய கதை நடக்கும் காலகட்டம் 1997 2001 வரையிலும். இதுல வந்து ஒரு சான்றிதழ் மாதிரி அவங்க வந்து காட்டுவாங்க. ஆனா இருந்தாலும் இந்த திரைப்படத்துல 2 விஷயங்கள் வந்து லாஜிக் இல்லாம இருக்கும். அதாவது அவங்க வந்து ஒரு நோக்கியா 1100 கையடக்க தொலைபேசிய பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு ஸ்கூட்டி பேப் மோட்டார் சைக்கிளையும் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த இரண்டுமே 2003 தான் வெளியானது. அப்ப கதை நடக்கும் காலகட்டம் 1997 2001 வரையிலும் இருந்துச்சுன்னா எப்படி 2003 வெளியான பொருள்களை அவங்க பயன்படுத்தினாங்க? லாஜிக் இருக்குதா இல்லையா? இந்த மாதிரி பல திரைப்படங்களை நீங்க பார்த்துருப்பீங்க, லாஜிக்கெல்லாம் கொஞ்சம் இடிச்சிருக்கோம். உங்க கைவசம் தகவல் இருந்துச்சுன்னா வாங்க என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. 9678889 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க.
12: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க
13: அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 சிங்கப்பூர், தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: தேனிசை தேஞ்சல் தேவாவின் இசையில் விஷ்ணு திரைப்படத்திலிருந்தும், இசை ஞானி இளையராஜாவின் இசையில் காவல் கீதம் திரைப்படத்திலிருந்தும், எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருந்த இரண்டு பாடல்களை நீங்க கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன்.
1: போக்குவரத்து நிலவரம்
0: AYEA நோக்கி செல்லும் MCE சென்ட்ரல் போலவார்டிற்கு முன்பு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. PIEA நோக்கி செல்லும் BKE டேரி ஃபார்ம் ரோடிற்கு பிறகு விபத்து. துவாசை நோக்கி செல்லும் AYE லோவர் டெல்டா ரோடிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது. அதே போல குயின்ஸ்வேயை நோக்கி செல்லும் ஆடம் ரோடு PIE துவாஸ் எக்ஸிட்க்கு பிறகு இரண்டாம் தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIE KPE ECP எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.
0: நேர்களே, உங்களிடமிருந்து நான் விடைபெறும் நேரம் வந்து விட்டது. மீண்டும் உங்களை நான் நாளை காலை 6 மணிக்கு மற்றும் ஒரு வணக்கம் சிங்கே நிகழ்ச்சியில சந்திக்கிறேங்க. விடைபெறுவதற்கு முன் மீடியா காப்பின் ஃபிட் அண்ட் ஃபன் நிகழ்ச்சிக்கு நேர்களே நீங்க பதிவு செஞ்சிட்டீங்களா? பதிவு செய்யலனா இப்பவே உங்களுடைய 10 வெள்ளி நுழைவு சீட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்க. fitandfun.sg அப்படிங்கிற இணையதளத்துல காலை 7:30 மணிக்கு ஆங்கர்வேல் வில்லேஜ் லெவல் 1 கம்யூனிட்டி பிளாசால ஒரு பெரிய கூட்டு வார்ம் அப் உடற்பயிற்சியை செய்த பிறகு நடைபயிற்சியை நீங்க மேற்கொள்வீங்க. இந்த நடைபயிற்சி காம்பஸ் 1 ஷாப்பிங் சென்டரில் முடியும். வார்ம் அப் செய்யும் பொழுது நம்ம ஒலி 968 முகமது ரஃபியோடு சேர்ந்து நீங்க வார்ம் அப் செய்யலாம். அது மட்டும் இல்ல, உங்கள் அபிமான மீடியா கார்ப் வானொலி நட்சத்திரங்களையும் நீங்க அங்க சந்திக்கலாம். எவ்ரிபடி நோஸ் சாலை கண்காட்சியும் உங்களுக்காக நடைபெறவிருக்கின்றது காம்பஸ் 1 ஷாப்பிங் சென்டரில். இது எல்லாத்தையும் நீங்க தவற விடக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே fitandfun.sg அப்படிங்கிற இணையதளத்துல உங்களுடைய 10 வெள்ளி நுழைவு சீட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்க. சரி, இந்த தகவலோடு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டா புஷ்ப கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன், புன்னகையில் மகிழ்வேன்.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
5: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
6: வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூரின் எண்ணெய் சாரா ஏற்றுமதி சென்ற மாதம் ஆண்டு அடிப்படையில் 46.2 விழுக்காடு வளர்ச்சி கண்டது. ஜூலை மாதத்தின் 24 விழுக்காட்டு வளர்ச்சியைப் போல் அது கிட்டத்தட்ட இருமடங்கு. மின்னியல் பொருள்களின் ஏற்றுமதி சென்ற மாதம் சுமார் 132 விழுக்காடு விரிவடைந்தது. AI தொழில்நுட்பம் சார்ந்த ஏற்றுமதிகளுக்கு அதிக தேவை இருந்ததால் அது பெருகியது. மின்னியல் சாரா ஏற்றுமதிகள் 12 விழுக்காடு அதிகரித்தன. DEPA எனும் மின்னிலக்க

0: அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தியிருக்கிறது. 2023 இருந்து முதல் முறையாக அவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. 3.75 விழுக்காடாக இருந்த வட்டி விகிதம் தற்போது 4 விழுக்காட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. வட்டி விகிதங்களை குறைத்துக் கொள்ளும்படி அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கேட்டுக் கொண்டதையும் மீறி அவை உயர்த்தப்பட்டுள்ளன. பணவீக்கத்தை குறைக்க அது உதவும் என்று கருதப்படுகிறது. மத்திய வங்கித் தலைவர் கெவின் வாஷ் இந்த முடிவு சிரமமான ஒன்று என்றாலும் தேவையானது என்று கூறினார். ஆஸ்திரேலியாவுக்கு படிக்கச் செல்லும் வெளிநாட்டு மாணவர்கள் தங்களுடைய கணவன் மனைவியையும் பிள்ளைகளையும் உடன் அழைத்துச் செல்ல இனி அனுமதி மறுக்கப்படும். தற்போதைய விதிகளின்படி வெளிநாட்டு மாணவர்களின் கணவன் அல்லது மனைவி ஆஸ்திரேலியாவில் வேலை செய்ய அனுமதி உண்டு. 18 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளையும் அழைத்துச் செல்லலாம். தற்காலிக குடியேறிகளுக்கான விசா விதிமுறைகளை கடுமையாக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் கனடாவை இணை உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளும் சாத்தியத்தை ஆராய்கிறது. அத்தகைய இடத்தை பெறும் முதல் நாடாக கனடா திகழும். ஒன்றியத்துக்கும் கனடாவுக்கும் இடையிலான உறவை அது வலுப்படுத்தும். ஒன்றியத்தின் பரிந்துரையை கனடிய பிரதமர் மார்க் கானி வரவேற்றுள்ளார். திரு கானி ஐரோப்பாவுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது இதுகுறித்து அறிவிக்கப்பட்டது. கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக பேச்சுகள் சென்ற மாதம் தோல்வியில் முடிந்த நிலையில் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. இதற்கிடையே ஐரோப்பிய ஒன்றியம் கனடாவை இணைத்துக் கொண்டால் அமெரிக்காவுக்கும் ஒன்றியத்துக்கும் இடையே உள்ள எல்லா வர்த்தகமும் நிறுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஒன்றியத்தின் பரிந்துரை வேடிக்கையாக இருப்பதாய் அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். அது அவ்வாறு செய்தால் கடுமையான வரிகளை விதிக்க வேண்டி வரும் அல்லது வர்த்தகம் முற்றிலும் நிறுத்தப்படும் என்று திரு டிரம்ப் சொன்னார். அமெரிக்க நாடாளுமன்றம் ரஷ்ய எண்ணெய் எரிவாயுவை வாங்கும் நாடுகள் மீது கடுமையான வரி விதிக்கும் புதிய சட்டத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது. 100 விழுக்காடு வரை வரி விதிக்க புதிய சட்டம் அமெரிக்க அதிபருக்கு அதிகாரம் வழங்குகிறது. சீனாவும் இந்தியாவும் ரஷ்யாவிடமிருந்து ஆக அதிகமாக எண்ணெயும் எரிசக்தியும் வாங்குகின்றன. உக்ரைனுடனான போர் தொடரும் வேளையில் ரஷ்யாவின் வருவாயை கட்டுப்படுத்த அமெரிக்கா முயற்சி செய்கிறது. ஈரான் சென்ற ஜூன் மாதம் அமெரிக்காவுடன் செய்து கொண்ட இடைக்கால அமைதி உடன்பாட்டின் விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்று சீனா கூறியுள்ளது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷியிடம் அவ்வாறு கூறியுள்ளார். ஈரானும் அமெரிக்காவும் அமைதி காத்து அரசதந்திர பேச்சுகளை தொடர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஹார்மோஸ் நீரிணையை திறக்கும் நடவடிக்கைகளை எல்லா தரப்பும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு வாங் யி வலியுறுத்தினார். அதற்கு பதிலளித்த திரு அரக்ஷி ஈரானின் உரிமைகளை நிலைநாட்டும் தீர்வுகளை வரவேற்பதாக கூறினார். ஈரானின் அரசுரிமையையும் பிரதேச உரிமையையும் தற்காக்க தயாராயிருப்பதாக அவர் சொன்னார். மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மியான்மர் அதிபர் மின் ஆங் லைனை அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டு மலேசியா வருமாறு அழைப்பு விடுக்கப் போவதாய் கூறியுள்ளார். மலேசியாவில் தஞ்சம் புகுந்துள்ள ரோஹிஞ்சா அகதிகளை மீட்டுக் கொள்ளும்படி கேட்கவிருப்பதாய் அவர் சொன்னார். தற்போது 215,000 அதிகமான ரோஹிஞ்சா அகதிகள் மலேசியாவில் உள்ளனர். சுமார் 5,000 பேரை தாயகம் அழைத்துச் செல்ல மியான்மர் இணங்கியதாக திரு அன்வார் சென்ற ஜூலை மாதம் அறிவித்திருந்தார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294

0: அலிமா இப்படிதான் ஆரம்பிக்கும், உன்னாலே உன்னாலேன்னு ஆரம்பிக்கும்.
1: இன்னாடு சென்றே
0: அதன் பிறகு எல்லாம் உன்னாலதான்.
1: பாடல்
0: வரிகளை கேட்கும் போது பயங்கரமா வர்ணனை செய்வாங்க, நிஜ வாழ்க்கையில பாருங்க எல்லாமே உள்டாவா இருக்கும்.
1: விண்ணாட சென்றேனே விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதனால எல்லாமே இந்த ஹனிமூன் ஃபேஸ்ல நல்லா இருக்கும். ஆனா 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கழித்தும் அதே காதலோட அதே நட்போட அதே பாசத்தோட நம்ம பார்க்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். அதற்கு ரொம்ப பெரிய சான்று நம்ம சூர்யா ஜோதிகா தாப்பா.
0: ஆனா ஒன்று மட்டும் உறுதி,
1: என்ன?
0: ரெண்டு பேரும், அதாவது ஹலிமாவும் காதலும் ரெண்டு பேரும் எப்போதுமே உற்சாகத்துடன் வருவோம்.
1: ஆமா, அதே பாசத்தோட அதே நட்போட அதே வேகத்தோட உங்களுக்காக இன்றைக்கு 4 மணி நேரம் நிறைய தகவல்கள் எல்லாமே எடுத்து
0: வச்சிருக்கோம். அதுவும் முக்கியமா இன்று அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவு நிகழ்ச்சி இடம்பெற போகுது. உங்களுக்கு பற்று சீட்டும் காத்துட்டு இருக்கு. சமீபத்தில் ஏதாவது சுவாரஸ்யமா படிச்சீங்களா?
1: இருவர் இவங்க சகோதரிகள், ஆனா இவங்க இருவருமே நல்ல உறவு நட்பு உறவுல இருந்திருக்காங்க, நெருக்கமான தோழிகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவங்கள தத்து கொடுத்துட்டாங்க, அதனால ஒரு பிள்ளை ஒரு குடும்பத்துல தத்தெடுக்கப்பட்டது, இன்னொரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தோட தத்தெடுக்கப்பட்டது. ஆனா இருவருமே பக்கத்து பக்கத்துல தான் இருந்திருக்காங்க, நெதர்லாண்ட்ஸ்ல.
0: சரி,
1: அதனால ஓடி ஆடி விளையாடுறது, நெருக்கமா இருக்கிறது, சின்ன வயசுல இருந்து நெருக்கமா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
0: ஆனா அவங்க சகோதரிகள் தெரியாது,
1: அவங்க சகோதரிகள் தெரியாது,
0: ஃப்ரெண்ட்ஸா வளர்றாங்க.
1: 40 வயது கிட்ட தான் அவங்களுக்கே தெரிய வந்தது, ஓ நம்ம இருவரும் சகோதரிகளா அப்படின்னு.
0: ஐயோ,
1: எத்தனை ஆண்டுகள் கழித்து பார்த்தீங்களா? ஏன்னா அவங்களுக்கே ஒரு ஒரு விதமான இது இருக்கும் இல்லையா?
0: இது ஏன் ரொம்ப சிங்கிளா இருக்கும் நம்ம அப்புறம்?
1: ஏன் நம்ம டெலிபதி ஏன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, நல்லா யோசிக்கிறோம், முக ஜாடையும் ஒரே மாதிரி இருக்குது, சாயலும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு வைங்களேன். அதனால 2017 அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, டிஎன்ஏ பரிசோதனை செஞ்சிருக்காங்க. அதுல 90 விழுக்காடு இல்ல, 95 விழுக்காடு இல்ல, 100 விழுக்காடு மேட்ச்னு வந்திருக்கான். பாத்தீங்களா?
0: ஆஹா, அலிமா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு சர்க்கிள் ஜிஏடே பண்றோம்.
1: நம்ம ரெண்டு பேரும் அண்ணே தங்கச்சி அப்படியா?
0: ரொம்ப சிங்கிளே இருக்க, எங்கே ஒரு லிங்க்? ஒரே குடும்பம். ஆமா,
1: வாய்ப்பு இருக்கு.
0: குடும்பத்தில்

0: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
1: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
0: வேல
1: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
2: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628. adaptivepay.com.sg One Stop Payroll Solution.
3: ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26ஆம் தேதி சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச் சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
4: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
5: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
4: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
7: வணக்கம் சிங்கையா.
1: ஆனந்தம் ஆரம்பம். ஏன் வணக்கம் சிங்கை இப்ப வந்து என்னுடைய மனசுல எனக்கு தெரியல.
7: பல வருடங்கள் பண்ணீங்களே,
1: அதனாலதான் இருக்கலாம் இருக்கலாம். சரி, டிலேமா அப்படின்னு சொல்லும் போது காதர், டிலேமாக்கு வந்து பல வகைகள் இருக்கின்றன. பெரிய முடிவுகளா இருக்கலாம், இல்ல சின்ன சின்ன முடிவுகளா இருக்கலாம். இப்ப 2 காலனிகள் இருக்குது, எந்த காலனியை வாங்கலாம் அப்படின்னு தெரியாம இருக்கலாம். 2 டேப்லெட்ஸ் இருக்குது, எந்த டேப்லெட் நமக்கு பொருத்தமா இருக்கும்னு தெரியாம இருக்கலாம்.
7: ஆமா, இந்த மாதிரி இருக்கும்போது எதை சரியா வாங்குறது, எது வந்து வாங்கினா அது சரியா அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்போதுமே இருக்கும்.
1: ஆமா,
7: இப்ப உங்களுக்கு என்ன தேவை?
1: எனக்கு இருந்தது வந்து அந்த டேப்லெட் தான். எந்த டேப்லெட் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பல நாட்கள், இல்ல இல்ல பல நாட்கள் இல்ல பல வாரங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படியோ ஒரு முடிவு எடுத்து எனக்கு பிடிச்ச அந்த டேப்லெட் நான் வாங்கிட்டேன். அதே மாதிரி காதர், உங்களுக்கு ஏதாவது ஒரு டிலேமா அண்மையில இருந்துச்சா? எடுக்க முடியாத ஒரு முடிவை நான் எடுத்துதான் ஆகணும்.
7: அதாவது வீட்டுக்கு பொருட்கள் வாங்கணும்ல, இதை வாங்கணுமா, அது வாங்கணுமா, இது வாங்கணுமா,
1: குளிர்பதன பெட்டி,
7: இது வந்து ஜேபில போய் வாங்கலாமா, இது சிங்கப்பூர்ல வாங்கணுமா, ஜேபில வாங்கினா அங்க சேஃப்டி இருக்குதா, அது மட்டும் இல்லாம
1: உத்தரவாதம்,
7: நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்கு.
1: ஆமா, ஏன்னா அவங்க பார்டரை தாண்டி இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா அந்த உத்தரவாதம் உங்களுக்கு கிடைக்காது. அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும். எந்த பொருள் நீங்க வாங்குறீங்கன்னு பொறுத்து இருக்கு. இப்ப அந்த குளிர் சாதன பெட்டிகள்லாம் நீங்க வாங்கினீங்கன்னா உத்தரவாதம் கிடைக்காது.
7: ஆமா, நிச்சயமா.
1: இப்ப நான் அதை வாங்கியிருக்கேன், அதனாலதான் இவ்வளவு தெளிவா சொல்ல முடியுது. சரி, இந்த மாதிரி டிலேமா சிலர்களை உங்களுக்கு இருக்குதா அண்மையில, இல்ல இப்போ சமீபத்துல இந்த ஒரு டிலேமா எனக்கு இருக்குது, என்ன வாங்கணும்னு எனக்கு தெரியல, இந்த 2 பொருள்களும் நான் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன், எது இன்னும் சிறப்பான ஒரு தெரிவா இருக்கும்னு எனக்கு தெரியலனா அதை எதனு பகிர்ந்து கொள்ளுங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9678-8968.
7: ஒரு சந்தைக்கு போறதா கூட இருக்கலாம். வெங்காயம் வந்து இந்த ஹாலன் வெங்காயம் வாங்கணுமா,
1: இல்ல பாவா மேரா சிவப்பு வெங்காயம் வாங்கணுமா, எதற்கு வாங்கணும்? இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஃபுல் கிரீம், ஃப்ரெஷ் கிரீம்ல கூட பல தெரிவுகள் இருக்காது. எதை நம்ம செலக்ட் பண்றது, தெரிவு செய்யறது சரியாம இருக்கலாம்.
7: சரி, உங்க கருத்துக்களை அனுப்பி வைங்க. குரல் பதிவா அனுப்பி வைக்கலாம், குறைஞ்சதியா அனுப்பி வைக்கலாம். 9678-9968. அடுத்த பாடல்களுக்காக மின்னலை தெரியப்படுத்து ஹாரி ஜெயராஜ் இசையில் ஹாரி ராகவேந்திரா டிமி குழுவினர் பாடல். இது ஆனந்தம்
1: ஆரம்பம்.

0: நீங்க அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது, அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழக பொருந்தி வரங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரி எல்லாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா, நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோய் லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
2: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு?
3: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
2: அப்ப பொலிவான சருமத்திற்கு
3: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
2: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
3: அப்பப்பாவை எடு, கவலைய விடு, அப்பப்பானா பியூரிட்டி.
4: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
1: சரி, உங்களுக்கே தெரியும், கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
5: ஒரு மாசமா யோசிச்சிட்டு
0: இருக்கேன். பொருளை நம்ம வாங்குறதுக்கு முன்னால நிறைய யோசிக்கணும். ஏன்னா அந்த பொருள் நம்மோட இன்னும் ஒரு 5-10 ஆண்டுகள் பயணிக்கும் இல்லையா? அதனால டக்குன்னு நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம வருத்தப்பட்டுருவோம்.
5: அது மட்டும் இல்லாம இந்த செட்டிங் சொல்லுவாங்களே, இப்ப ஆப்பிள் கடிகாரத்துல வந்து நமக்கு பிடித்தமான செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். அது வந்து உங்களுடைய ஐபோனுடைய சிங்க்ல இருக்கும். காமினுக்கு போகும்போது அது தனித்துவமான ஒரு பொருளா இருக்கும். காமின் என்னன்னு தெரியல, நான் பயன்படுத்தினதுலப்பா.
0: காமின் கொஞ்சம் நல்ல விலை உயர்ந்த ஒரு கடிகாரம் தான். அதுவும் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் காதர். ஆனா நிறைய விதவிதமான ஸ்மார்ட் வாட்சஸ் இப்ப இருக்குது. வெனுஃபோ, விவோ ஆக்டிவ் 6, வினோ X1, விவோ ஆக்டிவ் 6, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால எது உங்களுக்கு வேணும், எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கோ அப்படின்னு நீங்க பார்த்துதான் வாங்கணும்.
5: நீங்க ChatGPT-ய கேளுங்க,
0: சரியா உங்களுக்கு சொல்லிரும். ஆமா, உண்மைதான். இல்லனா க்ளோட கேட்கலாம், ஜெமினாய் ப்ரோ கேட்கலாம். அதே நேரத்துல இப்போ சின்ன சின்ன முடிவுகள்னு சொல்லும் போது, நீங்க மின் தூக்கில இருக்கீங்க, ஒருத்தவங்க ஓடி வராங்க, அவங்களுக்கு நான் மின் தூக்கி கதவை திறக்கவா திறக்க வேண்டாமா, இல்ல அடைச்சிட்டு அவங்க அடுத்த மின் தூக்கிக்காக காத்திருக்க வைப்போமா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் நமக்கு ஏற்படும். இன்னொரு குழப்பம் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வரிசையில நின்னுக்கிட்டு இருக்கீங்க, சரியா? ஆனா நீங்க 20 நிமிடங்களா தவறான வரிசையில இருக்கிறீங்கன்னு தெரிஞ்ச பிறகு தொடர்ந்து அங்கதான் நிற்பீங்களா, இல்ல அப்படியே நைசா நழுவிடுவீங்களா?
5: இன்னொன்னு இருக்கு, ரயில் பணத்தின் போது ஒரு வயசான பாட்டி முன்னால வராங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, இந்த வயசான பாட்டிக்கு நீங்க இடம் கொடுக்கறதா அல்லது தூங்குற மாதிரி நடிக்கிறதா அப்படிங்கிற ஒரு டிலேமா இருக்கும் சில பேருக்கு இருக்கும்.
6: அது எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளும் இருக்கும் நினைக்கிறேன். அதனால ஐயோ மனசாட்சி நமக்கு இடம் கொடுக்கலையே, சரி பரவாயில்ல.
5: முக்கியமா உங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கலாம்.
6: ஆமா,
5: அந்த உடம்பு முடியாம இருக்கும் போது சரி இந்த பாட்டிக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா அப்படின்னு அந்த ஒரு டிலேமா இருக்கும். நிறைய குழப்பங்கள் இருக்கும்.
6: காஃபி டிலேமா அப்படின்னு சொல்லும் போது நீங்க உங்களுடைய காஃபியை செய்யறவர்கிட்ட உங்க பேரை சொல்லிட்டீங்க, ஆனா உங்க பேர் அவர் தவறா எழுதிட்டாரு அந்த கப்புல.
5: சரி,
6: அதை நீங்க திருத்திங்களா திருத்த மாட்டீங்களா இல்ல அப்படி விட்டுருவீங்களா? அதுவும் ஒரு குழப்பம் தானே.
5: என்னடா இந்த மாதிரி பார்த்தா வாழ்க்கையில தினமும் நிறைய குழப்பங்கள் இருக்கு.
6: எத்தனை முடிவுகள் நம்ம எடுக்கிறோம் காதர், ஒரு நாள்ல ஏறக்குறைய ஒரு 1000 முடிவுகளை நம்ம எடுக்க வேண்டியதா இருக்குன்னு
5: நினைக்கிறேன். ஆமா, குழந்தை இருந்தா அதுக்கு டபுள் பண்ணிடுங்க.
6: வேணாம் வேணாம், அந்த பக்கம் போகாதீங்க, இங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: ராக்ஸ்டார் அனிருத்தின் XV டூர். ராக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 தேதி சிங்கப்பூர் இண்டோ ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச் சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டார் அனிருத் XV டூர்.
6: ரெண்டு கட்ட நிலை அப்படின்னு சொல்லும் போது வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பல முடிவுகள் நம்ம எடுக்க வேண்டியதான் இருக்குது. அந்த முடிவுகள் நமக்கு சாதகமா அமையதா என்பது அப்பால் நம்ம யோசிக்க வேண்டியது. ஆனா இப்போ சின்ன சின்ன முடிவுகள்னு சொல்லும் போது, கதர், உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேக்குறேன். இப்ப நீங்க வேலையை விட்டு கிளம்புறீங்க, அதாவது வேலையை விட்டு நிரந்தரமா கிளம்புறது இல்ல, வேலையை முடிச்சுட்டு அன்றைக்கு நீங்க கிளம்புறீங்கன்னு வச்சுப்போமே. நல்ல மழை, ஜோர மழை பெய்யுது, ஆனா உங்ககிட்ட ஒரே ஒரு குடைதான் இருக்குது. உங்களுடைய ஒரு சக ஊழியர் உங்களோட மின் தூக்கி எடுத்து கீழே போறாங்க, கிளம்புறாங்க, ஆனா அவங்க கிட்ட குடை இல்ல. வெளியே பின்னாடி பாக்குறீங்க, ஜோர மழை பெய்யுது, ஆனா அவர்கிட்ட குடை இல்ல. நீங்க கிளம்பணும், நீங்க வலது பக்கம் திரும்பணும், அவங்க இடது பக்கம் திரும்பி போகணும். வெவ்வேறு திசைகள்ல நீங்க கிளம்புறீங்க, ஆனா ஒரே ஒரு குடை தான் இருக்குது. உங்க குடைய நீங்க அவர்கிட்ட கொடுப்பீங்களா இல்ல கொடுக்க மாட்டீங்களா இல்ல அவரை நினைய வச்சிருவீங்களா?
7: இரண்டு விஷயங்கள் தீர்மானிக்கும். முதல் விஷயம் என்னன்னா, முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சக ஊழியர் என்னுடைய எதிரியா? பிடிக்குமா பிடிக்காதா?
6: சக ஊழியர் அப்ப உங்களுக்கு பிடிக்கும்.
7: எல்லாரும் சக ஊழியர் தான், எல்லாரும் பிடிக்கணும் அவசியம் கிடையாதுல்ல.
6: சரி சரி.
7: இரண்டாவது, நான் எங்க அவசரமா போறேன்னு பொறுத்திருக்கு. அப்படி ரெண்டுமே சரிப்பட்டு வரலன்னா நான் வந்து கொடை கொடுக்க மாட்டேன்.
6: கொடுக்க மாட்டீங்க?
7: என்ன
6: பாட்டு
7: போறீங்களே?

0: 90 ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதி

0: உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து பி சுசிலா பாடியிருந்த பாடலை கேட்டிருந்தோம். உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரத்தில் இந்த அங்கமும் ஆரம்பிக்க போகுது.
1: முதல் குறிப்பு இதுதான், சிங்கப்பூர்ல 100 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட ஓர் இடம் இது. பழைய சிங்கப்பூரின் பல முக்கியமான குடும்பங்களின் வரலாற்றை இந்த இடம் இன்னும் தன்னுள் பாதுகாத்து வைத்திருக்கு.
0: சரி,
1: எந்த இடம் இது? 1920களில் இருந்து இந்த இடம் இருக்குதுன்னா யோசிச்சு பாருங்க, எந்த இடமா இருக்கோ அப்படின்னு.
0: 100 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த இடம் இன்னும் இருக்குதா?
1: ஆமா, இருக்கு.
0: பழமை வாய்ந்த ஒரு இடம் நிச்சயமா. எந்த பகுதி? வடக்கு?
1: அதெல்லாம் சொல்ல முடியாது.
0: ரொம்ப மேலோட்டமா இருக்க.
1: ஆனா எந்த இடமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
0: சரி சரி, நீங்க இதை யோசிச்சு பார்த்துட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவு அனுப்பி சொல்லலாம். 9678 9688. அடுத்த 2 பாடல்கள் உங்களுக்காக ரங்கராட்டினம் திரையப்படுத்தும், அன்னை இல்லம் திரையப்படுத்தும் இடம்பெறப் போகுது.

0: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
1: ராக்ஸ்டார் அனிருத்தின் XV டூர். ராக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டார் அனிருத் XV டூர்.
2: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
3: பாயமாத்து ரூட்டடுங்கடா.
4: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
5: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒன்னு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
6: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
7: Maverick Events in production Varangum Masala Coffee live in Singapore The Return Tour இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபியின் தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10 இரவு 7 மணிக்கு டிமாக்கி டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
8: இன்றைய அங்கத்துல நீங்க 2 குறிப்புகளை மட்டும் தான் கொடுத்தீங்க. 2 குறிப்புகளை மட்டும் தான்
9: கொடுத்தீங்க. ஆமா, ஆரம்பத்திலேயே 10 குறிப்புகளை கொடுத்தா இந்த ஒரு அங்கத்தை எப்படி நம்ம 1 மணி நேரத்துக்கு ஓட்டுறதுக்காக? நீங்க தான் வாரி வழங்கு வல்லலாம் ஆச்சே, அதனால கொடுத்துருவீங்க. நீங்க
8: பாருங்க, 2 கொடுத்த பிறகு இது என்னது பாபா ஹவுஸ்
9: நினைக்கிறேன்.
8: 1920களில் வந்து கட்டி முடிக்கப்பட்டது, அதனால அதுவா இருக்கலாம் சொல்றாங்க. இங்க ஸ்ரீ மாரியம்மன் கோயில் சொல்லிருக்காங்க.
9: இல்லை, கிடையாது.
8: ஸ்மால் சாமி,
9: 1827. இப்ப என்ன சொன்னீங்க, ஸ்மால் சாமியா?
8: யாரோ இங்க அப்படி சேவ் பண்ணிருக்காங்க.
9: அது யாரோ அப்படி அவருடைய பேர் சேவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும்.
8: ஸ்மால் சாமி.
9: ஓ சரி, குறிப்புகளை மீண்டும் வழங்குறேன். சில பேர் இப்பதான் வானொலி பக்கமா வந்திருப்பீங்க. சிங்கப்பூரின் மத்திய பகுதியில இருக்கும் இந்த இடம் 100 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்டது. பழைய சிங்கப்பூரின் பல முக்கியமான குடும்பங்களின் கதைகளும் நினைவுகளும் இந்த இடத்தோடு இணைந்திருக்கின்றன. 1922 அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்ட இந்த இடத்துல பழமையான சீன கலை வடிவங்கள், சிற்பங்கள், கல் வெட்டுகள் போன்றவற்றை நீங்க பார்க்கலாம்.
8: கல் வெட்டுகள்,
9: யோசிச்சு பாருங்க.
8: கொலம்பரியம் அது?
9: இல்லை, கிடையாது. யோசிச்சு பாருங்க,
8: யோசிச்சு பாருங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் ஆழமான குறிப்புகளை கொடுத்திருக்காங்க. தயவு செஞ்சு தேக்கா பக்கம் போகாதீங்க, பாபா ஹவுஸ்க்கு போகாதீங்க.
9: இது அங்க கிடையாது, தூரம் தான்.
8: 9 6 7 8 8 9 6 8 க்கு உங்களுடைய பதில்களை அனுப்பி வைங்க.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம். ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கிஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய் சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
0: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
5: ஒரு அமெரிக்க டாலர்
6: 1.28 வெள்ளி காசு.
5: ஒரு யூரோ
6: 1.48 வெள்ளி காசு.
5: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
6: 1.73 வெள்ளி காசு.
5: ஒரு ஆஸ்திரேலிய டாலர்
6: 92 காசு.
5: 100 இந்திய ரூபாய்
6: 1.35 வெள்ளி காசு.
5: 100 இலங்கை ரூபாய்
6: 39 காசு.
5: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட்
6: 3 ரிங்கேட் 21 காசு.
7: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

மச்சி நாவத்தில் போட்ட ஷோக்கில் போட்டே.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: டியூர், இது என்ன நிகழ்ச்சி?
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
4: இன்றைக்கு நாங்க கொடுத்த குறிப்புகளை வச்சு எந்த இடமா இருக்கும்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இருந்தோம். சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு இடம் தான் ரோஸ் மேரி நினைக்கிறாங்க, ஹவுபா வில்லானு. ஹவுபா வில்லா பற்றி நம்ம பேசிட்டோம், ஏற்கனவே பேசிட்டோம். அதனால ஹவுபா வில்லா கிடையாது, டைகர் பாம் அப்படின்னு ஜெய்பில இருந்து சேகர் சொல்லிருக்கீங்க. இல்லங்க, கிடையாது.
5: புனிதா வந்து பேலஸ்திய லேண்ட்மார்க்கா அப்படின்னு இங்க செய்தி அனுப்பிச்சிருக்கீங்க.
4: இல்ல இல்ல இல்ல,
5: இங்க கார்த்திக் பத்துமலை இவர் என்ன சொல்றாருன்னா, சவுத் பிரிட்ஜ் ரோட்ல இருக்கிற ஆங் ஹிங் ட்ரெடிஷனல் கேன்டனீஸ் பேஸ்திரிஸ் அருங்காட்சியமா அப்படின்னு தேவி கேட்டிருக்காங்க. அது கிடையாது. இங்க கலையரசி ஒரு குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க.
6: நான் நினைக்கிறேன் புத்தர் கோயிலா, ரேஸ் கோர்ஸ் ரோட்ல இருக்க அந்த பெரிய
5: புத்தர் கோயிலா.
4: இல்லங்க
5: கிடையாது கிடையாது.
4: 1922 ஆண்டு அதிகாரப்பூர்வமா இந்த இடம் திறக்கப்பட்டிருக்கு. பழமையான சீன கலை வடிவங்கள், சிற்பங்கள், கல்வெட்டுகள் இங்க நீங்க பார்க்கலாம். எந்த இடமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம்.
5: அவ்வளவுதான்,
4: இடம் இருக்கு ஆனா மூடப்பட்டு இருக்கு.
5: மூடப்பட்டிருக்கு. என்ன கட்டிட்டு இருக்காங்க
4: சொன்னா
5: கண்டுபிடிச்சிருவாங்க.
4: மற்ற தேவைகளுக்கு இந்த இடத்தை பயன்படுத்துறாங்கன்னு வச்சுப்போமே. ஆனா இதை எதற்கு உருவாக்குறாங்க அந்த ஒரு செயல் இப்ப அங்க கிடையாது. அதற்காக இதை பயன்படுத்தல.
5: ஒரு காலத்துல இங்க இருந்தவங்க உயிரோட இருக்காங்களா, அவங்க இறந்துட்டாங்களா?
4: கதர், இதுக்கு நான் பதிலே சொல்லிடலாம். கதர், தயவு செய்து பாட்டு போட்டுருங்க.
7: பேய்களா பூதமா

0: நீங்களா நான் யாரோ என்னமோ.
1: ஏச்சு புட்டாளே பாட்டி, ஏச்சு புட்டாளே.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: நீத்து உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து
3: பாரம்பரியமா அழகா இருக்கு.
4: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
3: சுவையா?
4: இந்த காஃபி.
3: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
4: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
5: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
6: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளி வழிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளி வழி 5 மற்றும் மீடியா காப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐசி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியா கோப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
7: அதிசய உலகம்
8: ஒரு பாட்டு, காதல் பூத்தது அதை கேட்டு
7: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம். மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்
9: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
7: ஒலி 9:08.

0: உங்களுக்கு தெரியுமா?
1: கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா, கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியல, ஒருவேளை நீங்க கொடுத்த குறிப்புகளை வைத்து கண்டுபிடிச்சிட்டாங்க.
2: ஆமா, மூன்றே நேர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா மூன்று நேர்களும் குரல் பதிவை எடுத்து அனுப்பி வைக்கல, குறுஞ்செய்திகளா அவங்களுடைய பதில்களை சொல்லிருக்காங்க. அவங்கதான் ராஜன், கேரலின்,
1: அலமேலு.
2: அலமேலு, வாழ்த்துக்கள். சரி, என்னதான் பதில்பா?
1: புக்கெட் பிரவுன்
2: 1922 வாழ்ந்த பல்வேறு சீன சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கான பொது கல்லறையா இது பயன்படுத்தப்பட்டது. ஹாக்கியன், தியோச்சு, கேண்டனீஸ், ஹக்கா, ஹைனனீஸ் உள்ளிட்ட பல சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த இடம் இருந்திருக்கு. அடக்கம் செய்வாங்க, இங்கதான் சென்று அடக்கம் செய்வாங்க. பல ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்ட இந்த இடத்துல சுமார் 100,000 கல்லறைகள் இருந்ததாக கூறப்படுது. காதர் 1973 புதிய அடக்கங்களுக்கு இந்த இடம் மூடப்பட்டது. அதன் பிறகு நீங்க பயன்படுத்த முடியாது. இப்ப இந்த இடம் எதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப கால வரலாற்றை பற்றி அறிந்து கொள்றதுக்கு இது ஒரு மரமுடுமை பகுதியா இருக்குது. வரலாற்று நடைப்பயணங்கள்லாம் இங்க நடத்தப்படுமா?
1: இப்ப இந்த இடம் பேர் ஏன் புக்கெட் பிரவுன் கேக்கலாம். 1840களில் ஒரு பிரிட்டிஷ் வர்த்தகர் சிங்கப்பூருக்கு வந்திருந்தார்ல, அவர் இந்த நிலத்தை வந்து வாங்கியிருந்தாரு. அவருடைய பெயர் ஜார்ஜ் ஹென்ரி பிரவுன்.
2: அதுல இருந்துதான் பிரவுன்ங்கிற பெயர் வந்திருக்கு.
1: ஆமா, இப்ப அந்த நிலத்துல அந்த இடத்த மூடப்பட்டாலும் ஜார்ஜ் ஹென்ரி பிரவுனுடைய ஆவி மட்டும் இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கு.
2: நீங்க என்ன ராத்திரி போய் பாத்தீங்களா?
1: ஒரு கணிப்பு தானே, அந்த மாதிரி இடத்துல பேய் தானே சுத்தம்.

0: We back, baby.
1: இத்தகவலை வழங்கியோர்
2: அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி
3: சுவையாக சமைக்க
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது
3: ருசியா சமைக்கலாம்னு சொல்லி தள்ளதள்ளதள்ளன்னு தக்காளி பழத்தை வாங்கி வந்து குளிர்பதன பட்டியல வச்சு எடுத்து பார்த்தா என்னது இப்படி அழுகி கெட்டு போச்சே பணமும் வீணா போச்சே அப்படின்னு ஒரே கவலையா இருக்கும். இந்த பிரச்சனையை கையாள ஒரு வழி இருக்குங்க. தக்காளி பழத்தை சந்தையில இருந்து வாங்கி வந்த பிறகு குளிர்பதன பெட்டியில வைக்கிறதுக்கு முன்னால தக்காளி பழத்துடைய இந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதை நீக்கிருங்க. அந்த பகுதி சுத்தம் செய்த பிறகு தக்காளிய குளிர்பதன பெட்டியில தலை கீழாக வைங்க. இப்படி வைக்கிறதால தக்காளி பழம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம தள்ளதளன்னு இருக்குமா. அப்புறம் நீங்களும் பழவீங்க.
1: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
5: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
6: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
5: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
6: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
5: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
6: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: நண்பகல் 12 மணி செய்திகள் பிறகு என்ன இடம் பெற போகுதுன்னு சொல்லிருங்க நம்ம நேயர்கள் கிட்ட.
7: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் ஆதரவில் நிகழ்ச்சி படக்கப்பட போகுது. அந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு அங்கவே 100 வெள்ளி மதிப்புடைய ஒரு அழகான பற்றுச்சீட்டு காத்துக்கிட்டு இருக்குது. அந்த பற்றுச்சீட்டு உங்களுக்கு வேணும்னா தொடர்ந்து நீங்க வானொலி பக்கமா இணைஞ்சிருக்கணும். ஏன்னா 2 கேள்விகள் இல்ல 3 கேள்விகள் நாங்க எடுத்து வச்சிருக்கோம்.
2: ஒரு எழுத்து வரிசையில தொடங்கும் 3 கேள்விகள். அது மட்டும் இல்லாம இன்று 1 மணிக்கு பிறகு நாங்க டிக்டாக் லைவ்லயும் வரப்போறோம்.
7: ஆமா, 1 மணிக்கு மேல உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் ஒளிபரப்பாகும். ஆனா இதை எப்படி நம்ம விளையாட போறோம்னா, இது வந்து பாடல் தெரிவுகள் கிடையாது, சாங் ரிக்வெஸ்ட் கிடையாது. 2 தெரிவுகள் காதர் ஹலீமா தேர்ந்தெடுக்கும் 2 தெரிவுகள்ல இருந்து 1 தெரிவை நீங்க தெரிவு செய்யணும். எந்த பாடலுக்கு அதிக வாக்குகள் வருதோ அதுவும் டிக்டாக்ல வருதோ அந்த பாடல் 9:06 ஒளிபரப்பாகும், டிக்டாக்லயும் ஒளிபரப்பாகும்.
2: அதனால தொடர்ந்து எங்களுடைய இணைந்திருங்க. இது
7: ஆனந்தம் ஆரம்பம்.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
2: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி துருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். நாடுகள் கரியமில வாயு வெளியேற்றத்தை உயர்த்தாமல் குளிரூட்டும் வசதிகளை அதிகரிக்க வேண்டும் என்று நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரீஸ்வு கூறியுள்ளார். ஆசிய கண்டத்தில் வெப்பநிலை உலக சராசரியைப் போல் 2 மடங்கு வேகமாக அதிகரிப்பதாய் அவர் குறிப்பிட்டார். வெப்பநிலை அதிகரிக்கும்போது குளிரூட்டும் வசதிக்கான தேவையும் கூடுகிறது. உலக குளிரூட்டும் பற்றுறுதி மாநாட்டில் திரு வாட்டிஃபு பேசினார். சிங்கப்பூர் ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் சுற்றுப்புற திட்டக்குழுவுடன் மாநாட்டை இணைந்து நடத்துகிறது. உலகின் மின்சார பயன்பாட்டில் 20% குளிரூட்டும் வசதிகளுக்கு செல்கிறது. அதற்கான தேவை 2050 மும்மடங்காகும் என்று எதிர்பார்ப்பதாய் திரு வாட்டிஃபு கூறினார். சிங்கப்பூரில் 2024 நிறுவனங்களில் சுமார் 100 AI சிறப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. எல்லா துறைகளிலும் AI தொழில்நுட்ப ஆற்றலை ஆழப்படுத்த குடியரசு விரும்புகிறது. SGAI எக்ஸ்சேஞ்ச் அறிமுக நிகழ்ச்சியில் அது குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டன. AI தொழில்நுட்பத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளவும் அதனை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளவும் அந்த புதிய தளம் பயன்படும். உற்பத்தி துறையில் AI பயன்படுத்திய அனுபவம் பற்றி குளோபல் ஃபவுண்ட்ரிஸ் நிறுவனம் பகிர்ந்து கொண்டது. கற்றுக்கொண்ட பாடங்களையும் செய்த தவறுகளையும் பகிர்ந்து கொள்ள இன்னும் அதிகமான நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று தகவல் மின்னிலக்க மேம்பாட்டுக்கான மூத்த துணையமைச்சர் ஜெஸ்மின் லாவ் கூறினார். சிங்கப்பூரின் எண்ணெய் சாரா ஏற்றுமதி சென்ற மாதம் ஆண்டு அடிப்படையில் 46.2% வளர்ச்சி கண்டது.

0: பில் இணைந்தது. அந்த சடங்கு நிகழ்ச்சியில் துணை பிரதமரும் வர்த்தக தொழிலமைச்சருமான திரு கன் கிம் யோங் கலந்து கொண்டார். உலக தரம் வாய்ந்த மின்னலக்க வர்த்தக விதிகள், கூட்டு திட்டங்கள் ஆகியவை மீது அனைத்துலக அளவில் ஈடுபாடு இருப்பது இதன் மூலம் தெரிவதாக மாநாட்டில் கூறப்பட்டது. ஆஸ்திரேலியாவுக்கு படிக்கச் செல்லும் வெளிநாட்டு மாணவர்கள் இனி தங்களுடைய கணவன் அல்லது மனைவி பிள்ளைகளை உடனழைத்து செல்ல முடியாது. தற்போதைய விதிகளின்படி வெளிநாட்டு மாணவர்களின் கணவன் அல்லது மனைவி ஆஸ்திரேலியாவில் வேலை செய்ய அனுமதி உண்டு. 18 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளையும் அழைத்து செல்லலாம். ஆஸ்திரேலியா தற்காலிக குடியேறிகளுக்கான விசா விதிமுறைகளை கடுமையாக்குகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தியிருக்கிறது. 2023 பிறகு முதல் முறையாக அவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. 3.75% இருந்த வட்டி விகிதம் தற்போது 4% உயர்த்தப்பட்டுள்ளது. பணவீக்கத்தை குறைக்க அது உதவும் என்று கருதப்படுகிறது. வட்டி விகிதத்தை குறைக்கும்படி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேட்டுக்கொண்டதையும் மீறி அது உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய வங்கி தலைவர் கெவின் வாஷ் இந்த முடிவு சிரமமான ஒன்று என்றாலும் அவசியமானது என கூறியுள்ளார். அமெரிக்க நாடாளுமன்றம் ரஷ்ய எண்ணெய் எரிவாயுவை வாங்கும் நாடுகள் மீது கடுமையான வரி விதிக்கும் புதிய சட்டத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது. 100 விழுக்காடு வரை வரி விதிக்க புதிய சட்டம் அமெரிக்க அதிபருக்கு அதிகாரம் வழங்குகிறது. சீனாவும் இந்தியாவும் ரஷ்யாவிடமிருந்து ஆக அதிகமாக எண்ணெயையும் எரிசக்தியையும் வாங்குகின்றன. உக்ரைனுடனான போர் தொடரும் வேளையில் ரஷ்யாவின் வருவாயை கட்டுப்படுத்த அமெரிக்கா முயற்சி செய்கிறது. ஈரான் சென்ற ஜூன் மாதம் அமெரிக்காவுடன் செய்து கொண்ட இடைக்கால அனுமதி உடன்பாட்டின் விதிகளுக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்று சீனா கூறியிருக்கிறது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங் இ ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியிடம் அவ்வாறு கூறியுள்ளார். ஈரானும் அமெரிக்காவும் அமைதி காத்து அரசதந்திர பேச்சுக்களை தொடர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அதற்கு பதிலளித்த திரு அராக்ஷி ஈரானின் உரிமைகளை நிலைநாட்டும் தீர்வுகளை வரவேற்பதாக கூறினார்.
1: பெருந்தொற்று. வருங்காலத்தில் உருவாகும் எந்த ஒரு பெருந்தொற்றையும் எதிர்கொள்ள உலக நாடுகள் இப்போதே தயாராகின்றன. எபிடெமிக் பெருந்தொற்று.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: அக்ஷயா ஜுவலர்ஸ்,
2: 48 ஸ்ட்ரெங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆர்கேட்.
1: மீண்டும் வந்துவிட்டோம் உங்களுடைய ஹலிமா மற்றும் அஸ்மான்.
2: ஹலிமா மற்றும் அஸ்மானா? உங்க பேர் அஸ்மான் ஆயிடுச்சா? ஹலிமா மற்றும் காதர் அக்ஷயா ஜுவலர்ஸில் ஆதரவில் நிகழ்ச்சி படைக்கப்படுதுங்க. உங்களுக்காகவே 100 வழி மதிப்புடைய ஒரு பற்றுச்சீட்டு இருக்குது. அதற்கான கேள்வியை இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேட்கிறோம். அதற்கு முன்னால

0: எப்படிப்பட்ட பாடல்கள் காத்துட்டு இருக்கு. ஒரு நதி, ஒரு பௌர்ணமி,
1: ஒரு ஓடம் என்னிடம் உண்டு, நூறு வழி பட்டுச்சிட்டும் எங்களிடம் உண்டு.
0: எதிர்பார்க்க போறீங்க. வெப்பநிலை 25-க்கும் 34 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டு இருக்கும். ஈரத்தன்மை 60-க்கும் 95 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டு இருக்கும்.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிராய்ஸ்.
4: காலைநேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ATO 1 மற்றும் பிவாடி ATO 3 EPO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: நேயர்களே, கேள்வி கேட்கிற நேரம் வந்துருச்சு.
0: இன்றைக்கு நாங்க கொடுக்கிற எழுத்து வரிசை லா வரிசையில்தான் மூன்று கேள்விகள் கேட்கப்படும். முதல் கேள்வி இதுதான். லா எழுத்துல தொடங்கும் ஒரு நாடு.
1: சரி.
0: லா எழுத்துல தொடங்கும் ஒரு விலங்கு. லா எழுத்துல தொடங்கும் ஒரு நிறத்தின் பெயர்.
1: நாடு, விலங்கு, ஒரு நிறத்தின் பெயர்.
0: அதேதான்
1: கேட்டு குரல் பதிவா, குரல் பதிவா நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பி வைக்கணும். 9 6 7 8 8 9 6 8. சரியா பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு,
0: 100 வழி மதிப்புடைய பற்றுச்சிட்டு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்போதே அனுப்பி வைங்க உங்க பதில்களை.

0: நேர்களே, அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: தங்க விலை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. எங்கப்பா தங்கத்தை வாங்குறது? தங்கத்தை வாங்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, விலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது கண்டிப்பா தேன் வந்து பயறது போல நல்ல ஒரு இனிமையான செய்தியா இருக்கும். இப்ப நீங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு சென்று உங்களுடைய நகைகளை வாங்கும் போது செய்கூலில உங்களுக்கு 60 விழுக்காடு கழிவு கிடைக்கும். நல்ல ஒரு நேரம், இந்த நேரத்துல நீங்க போய் உங்க நகைகளை வாங்கும் போது யோசிச்சு பாருங்க, 60 விழுக்காடு செய்கூலில கழிவு கிடைக்குதுன்னா நீங்க எவ்வளவு சேமிக்கலாம் என்று.
0: ஹலிமா, இப்ப விலை உயர்ந்த நகைகளை வாங்கும் போது எப்போதுமே மனசுல என்ன தெரியுமா கேள்வி வரும், இது தரமான நகைகளா, இது குவாலிட்டியா இருக்குதா? அக்ஷயா ஜுவல்லர்ஸ் என்ன செய்யறாங்க, அவங்க பல தர நிலைகளை தாண்டிதான் வராங்க, பல கட்டங்களை தாண்டிதான் வராங்க. ஒவ்வொரு நகையும் சரியா இருக்குதா, சரியா வடிவமைக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு குவாலிட்டி செக் பண்ண பிறகுதான் அது கடைக்கே வருது.
1: ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ் அங்க இருக்காங்க.
0: நீங்க கவலைப்பட தேவையில்லை, நீங்க தரமான நகைகளை தான் அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல வாங்குறீங்க.
1: இப்போதே உங்களுடைய எல்லா விசேஷங்களுக்கும் தெரிவுகளுக்கும் நீங்க செல்லலாம் 48 ஸ்ட்ராங்கன் ரோட் லிட்டில் இந்தியா ஆகியில் இருக்கிற அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: சாம்ராஜ் திரைப்படத்தின் ஹேரிஜராஜ் இசையில பாடல் இடம்பெற்றது. நேரம் சரியாக இப்பொழுது 12:27 ஆயிருச்சு.
1: பழுதாகி உள்ளன மூன்று இடங்கள்ல SLE நோக்கி செல்லும் TPE யூச்சுகாங் ரோட் எக்ஸிட்டில் அதே போல சாங்கியை நோக்கி செல்லும் PRE புக்கிட்டிமா ரோட் எக்ஸிட்டுக்கு பிறகு ஈஷூன் எவனியூ ஒன்றை நோக்கி செல்லும் செம்பவாங் ரோட் லோரோங் செஞ்சூருக்கு பிறகு அங்கேயும் வாகன பழுதாகி இருக்குதுங்க. நான்காம் தரத்தை தவிர்த்துருங்க. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு ஊட்டி கோல்டு பொன்னியரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்டு பொன் இவ்ளோ மென்மையாக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
2: ஹட்சன் பனீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேரபாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் ஆதரவுல இந்த அங்கம் படைக்கப்படுது. அடுத்ததான் அக்ஷயா ஜுவல்லர்ஸின் உரிமையாளர் செந்தில் குமரன் இந்த வாரம் என்னென்ன சலுகைகள் நீங்க எதிர்பார்க்கலான்னு பகிர்ந்து கொள்றாரு, கேட்போம் வாங்க.
1: நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல பாத்தீங்கன்னா நவரத்னங்கள்ல எல்லாமே நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி கொண்டு வருவோம். அது இல்லாம எல்லாமே நம்ம தரம் பிரிச்சு தரம் பார்த்துதான் நம்ம வந்து செலக்ஷன் பண்ணி அப்புறம் அதை ரிங்கா ஜுவல்லரியா செட் பண்ணி விற்பனைக்கு வைப்போம். சோ அப்படி இருக்கிறப்ப எல்லா நவரத்தினங்களும் நல்ல ஹை குவாலிட்டியான நவரத்தினங்களா இருக்கும் நம்ம கடையில. அது இல்லாம இப்ப வந்து நம்ம நவரத்தினங்களுக்கு எல்லாமே 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். சோ அது ஒரு சலுகை இருக்கு. அது இல்லாம நம்மள்ட்ட நிறைய டைமண்ட் கலெக்ஷனும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா டைமண்ட் நோஸ் பின் நிறைய வந்திருக்கு, அழகான நோஸ் பின் லேடிஸ்க்கு. சோ அதுலயும் டைமண்ட்ஸ்லயும் உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அது இல்லாம இப்ப வந்து நம்ம லக்கி ட்ரா அந்த கோல் பா லக்கி ட்ரா நல்லா சூட்டு பிடிச்சி போயிட்டு இருக்கு. சோ 1000 வலிக்கு மேல வாங்குறவங்களுக்கு ஒரு லக்கி ட்ரா கூப்பன் கொடுப்போம். சோ அதுலயும் உங்களுக்கு சான்சஸ் இருக்கு கோல் பார் வின் பண்ண. சோ கண்டிப்பாக நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு வாங்க.
0: இவ்வளவு சலுகைகளை ஒரே இடத்துல வழங்குறாங்க, அப்ப எதுக்கு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போதை செல்லுங்க 48 ஸ்ட்ரங்க் ரோட்ல அமைந்திருக்கும் அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு.

அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரேங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கேட். பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
2: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
1: ஜிஇடி ஏர்கோனை கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏர்கோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
3: ஜிஇடி ஏர்கோன் அண்ட் என்ஜினியரிங், அழியுங்கள் 6371111005. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
2: நிகழ்ச்சி படைக்கப்படுது. அங்க சென்ற வாடிக்கையாளர்கள் நல்ல சேவையை பெற்றிருக்காங்க. அதுல ஒருத்தவங்க தான் வாடிக்கையாளர் சிவம். என்ன சொல்றாருன்னு கேக்கலாமாங்க?
4: வணக்கம், என் பேரு வந்து சிவம். நான் வந்து அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல ரொம்ப நாளா நகை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களோட சேவைகள் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாடிக்கையாளர்களை வந்து அவங்க வந்து ஒரு அணுகுமுறையா இருக்கட்டும், நம்ம என்ன கேட்குறோமோ நம்ம மனது திருப்தியா வந்து எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க வந்து பத்தரும் வந்து வச்சிருக்காங்க, இங்கேயே பத்தர் இருக்காங்க. அந்த பத்தர்கிட்ட வந்து நம்ம என்ன மாதிரி டிசைன் கேட்குறோம், என்ன மாதிரி மாடல் வேணுமோ அதை வந்து பத்தர் மூலியமா அவங்க வந்து நம்ம மனசுக்கு என்ன சந்தோஷமா இருக்கு, நம்ம என்ன டிசைன் கேட்டோமோ அப்படியே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அதில் வந்து நம்ம ரொம்ப திருப்தியாக இருக்கோம் எல்லாருமே. நான் மட்டும் இல்லை, என்னோட குடும்பத்தை சார்ந்தவங்க, என்னோட சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து இதை வந்து சொல்லியிருக்கேன். அவங்களும் போய் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சொல்லி பயனடைஞ்சிருக்காங்க.
1: வாடிக்கையாளர் சிவம் போல நீங்களும் அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு போகலாம், அவங்க சேவைகளை பயன்படுத்தலாம், நகைகளை வாங்கலாம். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ட்ராங்கன் ரோட், லிட்டில் இந்தியா.

0: இன்று லா வரிசையில நீங்க மூன்று விஷயங்களை கண்டுபிடிக்கணும். அதுதான் நாடு, ஒரு நிறம், அதன் பிறகு
1: விலங்கு. நாடு, விலங்கு, நிறம் அப்படின்னு சொல்லி இருந்தோம். நீங்கெல்லாம் குரல் பதிவுகள் எடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க இவ்வளவு சீக்கிரமா.
2: நாடு லண்டன், விலங்கு லயன்,
1: நிறம்
3: லாவண்டர்
0: தாமதமா.
4: ஊர் வந்து லாவோஸ்.
0: சரி,
4: அனிமல் வந்து லயன். என்னமோ சொன்னீங்கல்ல,
0: நீங்களும் மூணாவது கேக்கல.
2: நாடு லாவோஸ், விலங்கு லாமா, லாவெண்டர்.
0: திவ்யா
5: லக்சம்பர்க், லாமா லாவெண்டர் கலர்.
6: ஹலோ வணக்கம். லால் ஆரம்பிக்கிற அனிமல் லயன், கண்ட்ரி லாஸ்.
0: சரி, லயன் லாவோஸ்,
6: கலர் லாவெண்டர்.
0: சரி, இந்த பல பதில்களில் சதீஷ் தான் முதல்ல அனுப்பிச்சிருக்காரு. அதனால உங்களுக்கு தான் 100 வள்ளி மதிப்புள்ள பட்டுச்சிட்டு கொடுக்குறோம்.
1: வாழ்த்துக்கள் சதீஷ்
0: உங்களுக்கு. அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்கும் 100 வள்ளி மதிப்புள்ள பட்டுச்சிட்டு. சரி, சந்தோஷமா இதை பெற்று இன்னும் கொஞ்சத்துல நேரடியாக எங்களை பார்க்க வந்துருங்க. நாங்க டிக்டாக் லைவ் வர போறோம்.
1: ஆமா, பாடல் தெரிவுகள், அதாவது நாங்க தெரிவு செய்யற இரண்டு பாடல்கள்ல எந்த பாடல் உங்களுக்கு இன்னும் அதிகமா கேட்க விருப்பம் அப்படின்னு நீங்க வாக்களிக்கணுங்க. எங்க வாக்களிக்கணும்னா, டிக்டாக் வந்து நீங்க வாக்களிக்கணும். ஒலி 968 டிக்டாக் பக்கமா நீங்க வந்தீங்கன்னா அங்க நீங்க பாடல்களை கேட்கலாம். அதே நேரத்துல ஒலி 968லயும் அந்த பாடல் ஒலிபரப்பாகும்.
7: மச்சி ரெடியா, மச்சி ரெடியா, மச்சி ரெடியா.

0: அலிமா, சற்று முன்பு இன்று இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிலவரம் எப்படி இருக்க போகுது?
1: நிலவரம் தான் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நீங்க இடியுடன் கூடிய மழையை மதிய வேளையில எதிர்பார்க்கலாம்னு வானிலை ஆய்வகத்தார் முன்னெச்சிருக்காங்க. வெப்பநிலை 25-34 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்ட இருக்கும்.
0: புகை மட்டும் குறைஞ்சிருச்சு.
1: ஆமா, அந்த மழை நாள கூட இருக்கலாம் இல்லையா? அது ஒரு நல்ல விஷயம் தான் கதை.
0: கடவுளுக்கு நன்றி.
1: ஆமா, ஈரத்தன்மை விழுக்காடு 60-95 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டு இருக்கும்.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: பூவெல்லாம் கேட்டு பார் திரையப்படுத்து பாடல் இடம்பெற்றது. என்னடா தொண்ணூறுகளை வெளிவந்த பாடல்களை ஒளிபரப்புறோன்னு கேட்டீங்கன்னா, நாங்க இப்ப நேரடியா டிக்டாக் லைவ்ல இருக்கோம்.
1: ஆமா, மீரக ஒலி 968 பக்கமா நீங்க வந்தீங்கன்னா எங்களுடைய டிக்டாக் லைவ் நீங்க பார்க்கலாம். ஆனந்த மரபம் நிகழ்ச்சி இப்போ ஒரு மணி நேரத்திற்கு நேரடியாக இடம்பெற போகுது. அந்த வரிசையில இன்றைக்கு நாங்க கொடுக்கிற இரண்டு பாடல்கள்ல நீங்க ஒரு பாடலை சூஸ் பண்ணணும், தெரிவு செய்யணும். அந்த பாடல் ஒலி 968 ஒளிபரப்பாகும். அதே நேரத்துல டிக்டாக் லைவ்லயும் நீங்க அந்த பாடலை கேட்கலாம். சில பேர் இப்ப வானொலி பக்கமா நீங்க இல்லாம இருக்கலாம், ஆனா டிக்டாக் லைவ் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா வெளியே இருக்கலாம், நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்க வந்து எங்களுக்கு ஹாய் சொல்லுங்க. நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, சாப்பிட்டு இருக்கீங்களா, வெளியே இருக்கீங்களா, பயணம் மேற்கொண்டு இருக்கீங்களா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு டிக்டாக் லைவ்ல வந்து நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அந்த வரிசையில இன்றைக்கு நம்ம கொடுத்த இரண்டு பாடல்கள், அதாவது செஞ்சோரிட்டா பாடல் ஒளிபரப்பாயிட்டு இருக்கும் போது இரண்டு பாடல்களை டிக்டாக் லைவ்ல நாங்க கொடுத்திருந்தோம். அந்த பாடல்கள் தான் இவை.
0: பகல் நிலவை திரைப்படுத்துற இந்த பாடலும் இந்த பாடல், காக்கி சட்டையை திரைப்படுத்த இந்த பாடலும், அதாவது வாக்களிப்புல இங்க வேற என்னமோ காட்டுது, ஆனா இங்க மெசேஜ் இருக்குல்ல வேற என்னமோ காட்டிட்டு இருக்கு.
1: ஆமா, ஆனா வாக்களிப்பு அதை வச்சுதான் நம்ம தேர்ந்தெடுக்க போறோம்னு சொல்லி இருந்தோம். இரண்டு பாடல்களை கொடுத்திருந்தோம். இரண்டு பாடல்களை கொடுத்த பிறகு நேர்கள்லாம் 68 விழுக்காட்டினர் பூ மாலையே பாடலுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அவங்க வாக்களிச்ச பாடல் தான் இப்ப ஒலிபரப்பாக போகுது. இன்னும் இரண்டு பாடல்கள், எந்த பாடல்கள் நாங்க எடுத்து வச்சிருக்கோம், 80s 90s வெளிவந்த பாடல்களை தாங்க நீங்க இந்த அங்கத்துல கேட்க போறீங்க. அந்த வரிசையில இரண்டு பாடல்கள், 90s வெளிவந்த இரண்டு பாடல்கள். இந்த பாடலுக்கு பிறகு நாங்க போலிங்ல அங்க பதிவு செய்வோம், வந்து வாக்களிங்க. டிக்டாக் லைவ்ல இணைங்க.
0: நீங்க வானொலியை மட்டும் கேட்டுக்கிட்டீங்கன்னா நேரடியா இப்ப டிக்டாக் லைவையும் பார்க்க வாங்க. ஏன்னா இங்க நம்ம வாக்களிப்பு மட்டும் இல்லாம சுவாரஸ்யமா பேசுறது, அது மட்டும் இல்லாம வானொலியில பேசாத விஷயங்கள்லாம் இங்க நம்ம டிக்டாக் லைவ்ல பேசுவோம். நீங்க அதிக வாக்குகள் கொடுத்த பாடல்
1: இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் இதோ பகல் நிலவு படத்துக்காக.

0: பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
2: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
0: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
3: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
0: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
4: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளிதான்.
0: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
4: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
5: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், செண்டர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
6: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
7: ஏன் அவசியம்னா,
6: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
7: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம்.
6: உங்களுக்கே தெரியும், கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
8: ஒலி 968
9: மண்டாடி திரைப்படம்.
10: இந்த திரைப்படம் வெளியான பிறகு இதற்கு நல்ல வரவேற்பு, அலிமா நல்ல வரவேற்பு. நடிப்பை பாராட்டுறாங்க, கதைகளத்தை பாராட்டுறாங்க, படப்பிடிப்பு செய்யப்பட்ட அம்சங்கள் வந்து பாராட்டுறாங்க.
11: விமர்சனங்களும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு படமாக அமைஞ்சிருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு சூரியன்னு பல பேரும் பாராட்டிருக்காங்க. அதாவது ரசிகர் கூட்டம் மட்டும் இல்ல காதர், திரை உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கூட பாராட்டிருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். பாராட்டுறதோட மட்டும் கிடையாது, தொலைபேசியில அழைத்து சூரி கிட்ட தனிப்பட்ட முறையில பேசி இருந்தாரு. படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாரு.
10: இந்த தன்மையை நான் பாராட்டுறேன் அலிமா. ஏன்னா அவரு நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. இப்ப தர்மா திரைப்படத்தை நடிச்சிருக்காரு, ஜெயலலிதா திரைப்படம் முடிஞ்சிருச்சு, டப்பிங் போயிட்டு நினைக்கிறேன். இந்த அவசரமான வேலை காலகட்டத்திலையும் அவர் வந்து நேரம் எடுத்து திரைப்படம் பார்த்து அதை பார்த்து அமைதியா இருக்காம தொடர்பு கொண்டு இந்த படம் நல்லா இருக்குன்னு
11: சொல்றாரு. பெரிய மனசு வேணும். ஏன்னா மற்றவர்களை நம்ம ஆதரிக்கும் போது, பாராட்டும் போது நம்ம ஒன்று கூட நினைவில் கொள்ளணும், நம்முடைய அந்த தரமும் அந்த ஒரு நிலை, நம்ம அடைஞ்ச நிலை குறைய போறது கிடையாது. நம்ம எந்த விதத்திலயும் குறைஞ்சு போயிட மாட்டோம் மற்றவர்களை பாராட்டும் போது. அதனால நீங்க நல்ல வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள் பேசணும்னு நினைச்சீங்கன்னா பேசிருங்க, அதை அப்படியே பூட்டிட்டு வைக்காதீங்க.
10: சொல்லிருங்க, நல்லா செய்றீங்க, சூப்பரா பண்ணீங்க, நல்லா பேசுறீங்க, நல்ல பிரசன்டேஷன் இருந்துச்சு, சொல்லிருங்க.
11: அதனாலதான் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருக்காரு காதர்.
12: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி. தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை. 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
11: நேரம் சரியா 1:16 ஆயிடுச்சு. ஆனந்த மார்மணிகள் நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. இப்ப டிக்டாக்ல லைவ் ஆயிருக்கோங்க, நேரடியாக இணைஞ்சிருக்கிறோம். அங்க சென்று பல நேர்களும் நமக்கு ஹாய் சொல்லிட்டு இருக்காங்க, வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க, என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அதையும் பகிர்ந்து கொண்டுட்டு இருக்காங்க.
10: ஆமா, ஏன்னா இப்ப இந்த டிக்டாக் லைவ்ல நாங்க இங்க எங்களுடைய டிக்டாக் வாசிகள்கிட்ட வாக்களிக்க சொல்லிட்டு இருக்கோம். பல பேருக்கு இப்ப 2 தேர்வுகளை நம்ம கொடுத்துட்டோம். இப்ப வானொலி வாயிலாக நீங்க கேக்குறீங்களே, உங்களுக்கு எந்த பாடல் கொடுத்துருக்கோன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுங்கன்னா இதோ அந்த பாடல்கள்.

0: ஆஹா, நல்ல இனிமையான பாடல்கள்ல இந்த இரண்டு பாடல்களை வாக்களிக்க சொல்லியிருந்தோம்.
1: அப்படி ஓ பட்டர்ஃபிளை பாடல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒன் அப்படின்னு அந்த கருத்துக்களுக்கு கீழே நீங்க சொல்லலாம். அப்படி இல்லை எனக்கு தென் மதுரை பாடல் தான் கேட்கணும்னு ஆசையா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இரண்டு அப்படின்னு கருத்துக்களுக்கு கீழே நீங்க பதிவு செய்யணும், கமெண்ட்ஸ்ல நீங்க போடணும். ஆனா இப்ப நாங்க சொன்ன இந்த இரண்டு தெரிவுகளுக்கும் பல நேர்கள் இரண்டு இரண்டு இரண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பலரும் ஒன்றுதான், சில பேர் சொல்லிருக்காங்க ஒன்றுன்னு சொல்லிருக்காங்க, ஆனா பெரும்பாலானவர்கள் நீங்க இரண்டு அப்படின்னு வாக்களிச்சிருக்கீங்க. அதனால உங்களுக்காக இப்ப நல்ல ஒரு பாடல் தர்மத்தின் தலைவன் படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பீசஸ் எல்லாம் கொண்டு வராங்க அந்த பாடல.
0: இப்ப வானொலி வாயிலாக கேக்குறாங்களே அவங்க, நாங்க வாக்களிக்கிறீங்க
1: இங்க வாங்க,
0: நீங்க வாக்களிக்கணும்னா மீடியா கோப் ஒளி 96 டிக்டாக் பக்கம் வாங்க, அங்க நீங்க வாக்களிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பாடல் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு.

0: தர்மத்தின் தலைவன் திரைப்படத்தில் அருமையான பாட கேட்ட பிறகு வாழ்வி வாயிலாக மட்டும் இல்லாம இங்க டிக்டாக்லயும் சூப்பரான பாடல் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இந்த பாடலுக்கு நீங்க தான் வாக்களிச்சீங்க.
1: ஆமா, நன்றி உங்களுடைய வாக்களிப்புக்கு. அடுத்த இரண்டு பாடல்கள் இவைதான். எந்த பாடல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க டிக்டாக்கு வந்து எங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும். முதல் பாடல் இதோ.
0: விட்டு மண் வாசனை திரைப்படத்தில் இந்த பாடல் வேணுமா, அல்லது
2: காதலே என் காதலே
1: என்னை கடினமா இருக்கேடுங்க. இல்ல எனக்கு என் காதலி பாடல் கேட்கணும் போல இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இரண்டு அப்படின்னு டிக்டாக் வந்து பதிவிடுங்க. மீரக்கா ஒளி 9:06 டிக்டாக் பக்கத்துல இப்ப நாங்க நினைச்சிருக்கிறோம்.
0: நேரம் சரியாக இப்பொழுது 1:23. சாலையில பயணம் செய்பவர்களுக்கு முக்கிய தகவல்கள்.
3: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
1: இரண்டு இடங்களில் விபத்துகள். BKE நோக்கி செல்லும் SLE BKE PRE எக்ஸிட்டில், அதே போல MCE நோக்கி செல்லும் AYE அலெக்சாண்ட்ரா ரோட்டுக்கு பிறகு அங்கு நீங்க மூன்றாம் தடத்தை தவிர்த்துறணுங்க.
0: PRE நோக்கி செல்லும் KJE அங்கு பிரிக்லன் ரோட்டுக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் தடங்கள் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அந்த பக்கமா நீங்க பயணம் செய்யறீங்கன்னா உங்களுக்கு அதிக கவனம் தேவை.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி கோல்ட். பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
6: ராக்ஸ்டார் அனிருத்தின் XV டூர். ராக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டார் அனிருத் XV டூர்.
7: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும். இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
8: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
7: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங். தொலைபேசி 8183-9075.
8: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
7: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
8: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
7: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
8: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
7: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: நேரம் சரியா 1:26 ஆகுது. பொத்தி வச்ச வேணுமா, என் காதலி வேணுமா, எந்த பாடல் உங்களுக்கு வேணும் அடுத்து நீங்க கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பல நேர்கள் டிக்டாக் வழியா என்ன சொல்றாங்கன்னா,
0: பொத்தி வச்சேன்னு
1: சொன்னாங்க. போய் சொல்லாதீங்க, இப்படி போய் சொல்லாதீங்க, சொல்லிட்டேன்
0: பொத்தி வச்சேன்.
1: அவங்க எல்லாரும் டூவிட் படத்துல இடம் பெற்று காதலி படம் தான் கேக்குறாங்க.
0: அவங்க என்னப்பா, அது ரொம்ப பழைய பாட்டுப்பா.
1: அது பழைய பாட்டு பொத்தி வச்சேன்.
0: அதுக்கு முன்னாடி இருக்கிற பாட்டு தான் சூப்பரா இருக்கும்.
1: அது ரொம்ப பழைய பாட்டுனா இல்ல, என் காதலி பாடல தான் கேட்டிருக்காங்க. ஒளிபரப்புறீங்களா நீங்க? எப்படி பண்றீங்க?
0: தொடர்ந்து ஹலிமா ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த முறை யார் ஜெயிக்கிறான்னு பாக்கலாம்.

0: டூவேன் படத்தில் இடம்பெற்ற பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பானது. அடுத்த இரண்டு பாடல்கள் இவை தான் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம்.
1: நீங்க டிக்டாக் வந்தீங்கன்னா முன்கூட்டியே கேட்டிருப்பீங்க, எல்லாரும் கன்ஃபியூஸா இருக்காங்க, குழப்பத்துல இருக்காங்க. இந்த பாடலே எப்படின்னா, இந்த பாடல்
0: ஆஹா
1: வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. கோடியிலே மல்லிகை பூக்கு நீங்க ஒன்று தேர்வு செய்யணும், உங்களுக்கு தென்றல் வந்து வேணும்னா நீங்க இரண்டு தேர்வு செய்யணும்.
0: ஆமா, எந்த பாடலுக்கு அதிக வாக்குகள் வந்திருக்கு அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு. இப்ப வாங்க தங்க விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 171.90 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
4: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
3: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122, வாரத்தில் 7 நாட்களும்.
6: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
7: ஆஹா, சம்ம வாசனை! அட்டாங்க அம்மா, எங்க
6: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
8: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
9: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
10: ஸ்டார்ஹப், we got you.
1: ஓகே, இப்போ நம்ம நேரடியாக டிக்டாக் லைஃப்ல பேசிட்டு இருந்தோம். இப்போ என்னாச்சுன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தோம், அதாவது ரெண்டு பாடலையும் ஒளிபரப்பலாமான்னு இருக்கீங்க.
0: ஆமா, ஏன்னா பல பேரும் பாத்தீங்கன்னா அவங்க கோடியிலே மல்லிகை பூவுக்கும் தென்றல் வந்து தீண்டும் போது இந்த இரண்டு பாடல்களுக்கும் சமமா வாக்களிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால மனசும் இல்ல, ஐயா ஒரு பாடலுக்கு வந்து இன்னும் நல்லா வாக்களிப்பு வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு பாட்டுக்கு அதை விட அதிக வாக்களிப்பு வந்துகிட்டு இருக்கு. அதனால நாங்க என்ன நினைச்சோம்னா, ரெண்டு பாடல்களுக்குமே நீங்க வாக்குகளை குவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இரண்டு பாடலும் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க வாய் அப்படின்னு அந்த எழுத்தை நீங்க பதிவு செய்யணும்னு சொல்லிருந்தோம். எஸ் காங்க.
1: ஓகே, இப்ப ரெண்டு பாடம் ஒளிபரப்ப போறல, அந்த ரெண்டு பாடம் ஒளிபரப்பலாம், நோ ப்ராப்ளம், அது பண்ணலாம், வாயின் போட்டிருக்காங்களே போடலாம். இப்ப இந்த ரெண்டு பாடல எந்த பாடல முதல்ல ஒளிபரப்ப போறோம் அது வந்து நம்ம இப்ப சீசன் பேப்பர் சொல்ல பண்ண போறோம்.
0: ஓ ஓகே ஓகே ஓகே.
1: காதலுடைய
0: பாடல் ஒளிபரப்பாகும். எனக்கு ஒரு புள்ளி.
1: ஓகே, எனக்கு ஒரு புள்ளி இருக்கு.
0: சரி,
1: சீசர்ஸ் பேப்பர் ஸ்டோன்.
0: ஓகே, ரெண்டு புள்ளி உங்களுக்கு. ஓகே,
1: சீசர்ஸ் பேப்பர் ஸ்டோன் இது என்னது?
0: ஏ, உங்களுக்கு தான், உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். ஏய், காதே நான் உங்களுக்கு விட்டு கொடுத்துறேன் காதே.
1: அப்படியா? ஓகே, டோன்ட் வரி,
0: வளைச்சு போங்க.
1: இரண்டு போட்டியில தோத்துட்டா விட்டு கொடுக்கறது. சரி, நான் அதிகமான புள்ளிகள் ஏச்சனால கோடியிலே மல்லிகைப்பூ பாடல் வருது உங்களுக்காக. கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து.

0: கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே, இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
1: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
2: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
3: ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
4: ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியில இன்று நம்ம பாடல்களுக்கு வாக்களிச்சிட்டு இருக்கோம். நீங்க வாக்களிச்சிட்டு இருக்கீங்க, நாங்க டிக்டாக் வாயிலாக நீங்க வந்தீங்கன்னா நம்முடைய டிக்டாக் வாசிகள் ரொம்ப சிறப்பா எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க.
0: ஆமா, ரொம்ப நன்றி. இப்ப பாத்தீங்கன்னா டிக்டாக் லைவ்ல 241 பேர் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வழியில இருக்கீங்க, பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க, சாப்பிட்டு இருக்கீங்க, உங்களுடைய இடைவெளி நேரத்துல நீங்க நம்மோட இணைந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, 2 தெரிவுகள் கொடுத்திருந்தோங்க, ஏதோ மயக்கம், ஏஷப்பா பாடல்கள். அதுல பல பேரும் நீங்க
4: இடம்பெற போகுது. நிச்சயமா இந்த பாடல் கேட்கும் போதே அந்த காலகட்டத்துல டிஸ்கோ ஆன ஞாபகம் இருக்கும்.
0: ஆமா, நடன போட்டிகள் இந்த பாடல் அதிகமா
4: பயன்படுத்தப்படுகிறது.
0: நல்ல ஒரு பாடல், அர்ஜுன் பாக்கலாம் இந்த பாடல்ல. சரி, கருணா பாடல இருந்து வித்யாசாகருடைய இசையில நல்ல ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, எல்லாரும் கேட்க தயாரா? இதோ

0: திடீர்னு மனுவா மாறிட்டீங்க நீங்க. வாவ்
1: சப்பான்னு சொல்லி முடிக்கலாம் நினைச்சேன். நல்லா கொஞ்சம் விறுவிறுப்பா போடுது.
0: ஆமா ஆமா ஆமா, ஒரு மணி
1: நேரம் உண்மையில நல்லா விறுவிறுப்பா போடுது.
0: ஒரு மணி நேரத்துக்கு மேல நம்ம இப்ப லைஃபா இருக்கோம்னு கூட சொல்லல. 153 ஆயிடுச்சு. டிக்டாக் லைஃப்ல பல நீர்கள் நீங்க நம்மோடு இன்றைக்கு இணைஞ்சிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம லைஃபா தான் இருக்கோம், இன்னும் லைஃப் நம்ம மூடல. அங்க வந்து பல பேரும் உங்களுடைய ஆதரவு கொடுத்துருந்தீங்க. நாங்க கொடுத்த பாடல்களுக்கு எந்த பாடல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுத்து அதை நாங்க ஒலிபரப்பி இருந்தோம். பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறோம். இதே மாதிரி நீங்க அமுக ஆதரவு ஒவ்வொரு நாளும் கொடுத்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல வரும்போது கொடுத்தீங்கன்னா யாருக்கு தெரியும், இதை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய ஒரு திசைக்கு கூட நம்ம போகலாம்.
1: இப்ப இன்று வானொலி வாழ்களை மட்டும் நீங்க ரசிச்சீங்கன்னா, நீங்க அடுத்த வாரம் வியாழக்கிழமை மீடியா ஒளி 968 டிக்டாக் வந்துருங்க. நேரடியா பார்த்து நீங்க ரசிக்கலாம், சரியா
0: பேசலாம், நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரத்துல நீங்க நம்மோட இணையலாம். சரி, இப்ப கடைசி பாடல் உங்க எல்லாருக்காகவும் ஆதிரத்து ஜனித காந்தி கொண்டு வராங்க.
1: பீச்
0: பாடத்துல இருந்து பாடலோட விடைபெற்றுக் கொள்கிறோம். அப்துல் கலாம்
1: இது ஆ

0: வீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் படத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-79.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968,
5: மீடியா கபலி 968 ஹிந்தி பாடல்கள். It's time for some Hindi tunes on your favorite station, Oli 968.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
4: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
5: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
4: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
5: போனேன்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
4: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
5: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
4: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கே ஜி நெய்.
1: You're listening to Hindi numbers on Vidika Voli 968.
2: Media Voli 968 இல் ஹிந்தி பாடல்கள்.

0: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் மட்டன் மறுபடி கூப்பிடுது. டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணோம்.
1: ப்ரோ உங்களை எல்லா கலந்துலையும் பார்க்குறேன். இந்த மாப்பிள்ள சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
0: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
2: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
3: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
4: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
3: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
5: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ் இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன்டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மாயர் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies Private Limited.
6: பாயமாத்தி ரூட் எடுங்கடா.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: நீங்கள் கேட்டிருப்பது இந்தி பாணியில். You're listening to Hindi Numbers on only 968.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: Maverick Events in production வழங்கும் Masala Coffee live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு Masala Coffee மீண்டும் சிங்கப்பூரில். Masala Coffee தனித்துவமான fusion இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? அக்டோபர் 10 இரவு 7 மணிக்கு டிமார்க்கே டவுன் டவுன் ஈஸ்டில் Masala Coffee லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
3: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1இன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு செப்டம்பர் 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.

0: Listen to Hindi numbers. Thank you for listening to Woli 968. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது Woli 968.
1: Up next on Woli 968, we have Bengali hits.
2: வங்காள பாடல்களை ஒலியில் கேட்டு மகிழுங்கள்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
4: மொழியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
5: மலையாள பாடல்கள்.

வடக்கா வெள்ளரிக்கா கத்தேரிக்கா கூட்டு ரவத்தே தப்பாடிச்சு போராட்டத்தில் பப்பாளாட்டு.

0: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
1: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
2: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075. Eight singles looking for love.
3: We're here to find love.
2: Get a little help from the person they trust most.
3: You've brought the one person that knows you best, and they're here to finally find you love.
2: Their love life is in the hands of their wingman.
4: We have to make it happen.
5: I want to go on a date.
2: Their biggest cheerleader and their harshest critic.
3: Your wingman will go head to head in a series of challenges.
2: The wingman wins a challenge, the single gets the date.
6: A chance to get a bit closer with her.
2: To spice up the stakes, the winning couple will walk away with $20,000 and $10,000 for the best wingman. But when loyalty gets tested and hearts are on the line, will it be happily ever after?
7: Whatever happens, I do want you in my life forever.
2: Or betrayal and heartache.
8: I got played.
9: I literally want to throw up right now.
10: Girl, you gotta fix yourself.
11: Who knows what's coming next?
2: Catch Wingman. Available on MeWatch and Mediacorp Entertainment on YouTube from 10 September. Find out more at mewatch.sg/wingman.
12: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
13: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளிதான்.
12: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
13: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
14: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
15: மொழியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
16: மலையாள பாடல்கள்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
2: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
1: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
3: ஜிஇடி ஏகோன் அண்ட் என்ஜினியரிங், அறியுங்கள். 6371111005 புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
4: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4 வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளி வழிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
5: மொழியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
6: மலையாள பாடல்கள்.

0: இதுவரை நீங்கள் கேட்டது மலையாள பாடல்கள்.
1: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாணி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாணியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாணி ஆட்டோ 1 மற்றும் பிவாணி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாணி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாணி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாணி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டின் மால், 6 வேர்டன் சாலை.
4: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு செப்டம்பர் 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
1: தினம் ஆர்கேஜி நெய்.

0: சன்ஃப்ளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃப்ளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃப்ளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ்எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
1: ஏன் அவசியம்னா,
3: குழந்தைங்க, முதியோர், நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
1: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தா ஜோசேன நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 ஸ்ட்ரைகன் ரோட், டேக் அ பிளேஸ், B1-25.
3: இப்போதே அழைங்க. 6334-10555, 6334-10555.
4: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
5: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
4: சுவையா?
5: இந்த காஃபி.
4: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
5: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
6: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
7: அருண் ஐஸ்கிரீம்.
8: இதோ வந்துட்டோம்.
9: நினைத்தேன் வந்தாய் 100 வயது,
10: கேட்டால் தருவோ
11: சுட சுட விருந்து.
10: அப்படி பாடக்கூடாது.
12: பாடவா உன் பாடலை.
10: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்கள் காத்திருக்குங்க.
13: டீ கடைக்கு போவோமா?
10: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
13: எக்ஸாக்ட்லி,
10: கேட்க தவறாதீங்க.
14: சொந்தபுலன்னா ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
10: இதோ வந்துட்டேன்.
15: சிறுக்கி சீனு கட்டி சிறுங்கி சிங்காரி,
10: ஒரு 20 நாள் காணாம போயிட்டு மீண்டும் உங்களுக்காக ஒலி 9-6-8 டிக்கடைய நிகழ்ச்சி படைக்கிறதுக்கு ஓடோடி வந்திருக்கிறேன் உங்கள் விமலா. 20 நாள் தமிழகம் பக்கமா போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு சந்தோஷமா நேரத்தை செலவு பண்ணிட்டு அப்படியே சென்னை, கோயம்புத்தூர் அப்படின்னு சுத்தி முடிச்சுட்டு வந்து சேர்ந்துட்டேங்க உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க. உண்மையை சொல்லுன்னு அங்கே டீ குடிக்கும் போதுலாம் டீ கடை நிகழ்ச்சியை ரொம்ப நான் மிஸ் பண்ணேன். நாங்கள் 8 மணி வரைக்கும் டீ டீ டீ டீன்னு சொல்லிட்டே இருப்போமே, டீ கடை டீ கடை சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான இடங்களும் போயிருந்தேன், டீ எல்லாம் குடிச்சிருந்தேன். அந்த அனுபவத்தை இன்னும் கொஞ்சம் எடுத்து பகிர்ந்து கொள்றேன். சரி, என்னோட சேர்ந்து நிகழ்ச்சி படிக்கிறதுக்கு நித்யா வருவாங்க, ஓடோடி வருவாங்க அப்படின்னு பார்த்தா அக்கா விடுப்புல போயிட்டாங்க. அவங்க அடுத்து ஒரு நீண்ட விடுமுறைக்கு போயிட்டு ஓய்வு எடுத்து முடிச்சுட்டு மீண்டும் வந்துருவாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிகழ்ச்சி படிக்க இருக்கோம். ஆனால் கவலைப்படாதீங்க, நான் தனியாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் துணையாக இருக்கீங்க, உங்களுக்கு நான் துணையாக இருக்கேன் அப்படின்னு நம்பிக்கையில் இன்று நிகழ்ச்சியை ஜாம் ஜாம்னு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். நீங்களும் தயார்னா நிகழ்ச்சி ஆரம்பிச்சலாமா? 8 மணி வரை உங்களுக்காக சிங்கமா சிங்கலா நிகழ்ச்சி படிக்க வந்திருக்கிறேன் உங்கள் விமலா.

0: செல்லும்
1: வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
2: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒன்னு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
3: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
4: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
5: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
4: வேல
5: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
6: அடாப்டிவ் பே அழையுங்கள். 9348-2628 adaptivepay.com.sg ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
7: சிங்கப்பூர்
8: வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
7: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
8: மில்கி மிஸ்ட் தயிர்

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: பணம் செய்யும் பணம் இருந்தாலே ஆபத்து தான். நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃபிளாயர் ஒன்னு பார்த்தா அது எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
2: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
3: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
2: என்ன நடந்தது போய் கேளுங்க.
4: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு பயணிகளுக்கான வாகனத்துக்குள்ளேயே கிடைச்சது. அதையும் பார்க்கும்போது நிச்சயமா அடுத்த 2027 தயாராக கூடிய இந்த ஒரு பரிசோதனை விரைவில் வந்தாலும் நடப்புக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கலாம். ரொம்ப அழகா செஞ்சிருக்காங்க. டக்குன்னு போய் ஸ்மூத் அப்படி சொல்லுவாங்களே, அப்படி லேசா அப்படி பயணம் செய்யற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக நீங்க துவாஸ் பக்கமா பயணம் செஞ்சீங்கன்னா இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்சா எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க.

வேணோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா?

வாழ்க்கைய ரசிக்கணும்னா பச்சை கொடி வாசனப்பட வேணும். வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில்

0: சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: 2026 வெளிவந்த புத்தம் புதிய தமிழ் பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சியில நீங்க வாக்களிச்ச பாடல் எந்த தரவரிசையில இடம்பெறுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா? வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாகவும் பார்க்கலாம். பாடல்கள் புதுசு, உங்க வாக்குகள் தான் பெருசு. ஆதரவு மதராஸ் விலாஸ்.
3: ஆமாங்க, உங்களுக்காகவே காத்துட்டு இருக்க ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சி. கடந்த 2 வாரமாக நீங்க வாக்களிச்சிருந்தீங்க. இந்த வாரம் பட்டியல உங்களுக்காக இன்று மாலை இடம்பெற போகுது. ஒலியோடைய இன்ஸ்டாகிராம் IG பக்கமாக, ஸ்டாரி பக்கமாக சென்று நீங்க வாக்களிக்கலாம். அந்த வாக்களிப்புக்கான முடிவுகளை எல்லாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை 6 to 7 மணி வரை இடம்பெறும், கேட்க தவறாதீங்க. சரி, இன்றைக்கு என்ன பாடல்லாம் காத்திருக்கு அப்படின்னு கேட்கறவங்களுக்காக சொல்றேங்க. இன்று மாலை 5 மணி தொடக்கம், 6 மணி தொடக்கம், 7 மணி வரைக்கும் இன்றைக்கு கார்த்திகுடைய பாடல்களை நாம கொண்டாட இருக்கின்றோம். நம்முடைய கார்த்திக், நம்ம கார்த்திக் நான் சூர்யா கார்த்திக் சொல்லல, நம்முடைய கார்த்தி நவரச நாயகன் கார்த்தி இருக்கார் இல்லையா, அவருடைய பாடல்கள் தான் இன்று உங்களுக்காக இடம்பெற காத்திருக்கு. எல்லாம் வேகமான பாடல்கள் தான் நம்ம ஒலியேற்ற போறோம். September 13 அவருடைய பிறந்த தினமும் கூட. வெத்தலை போட்ட, வாழைத்தோப்புக்குள்ள, அப்புறம் வெல்வெட்டா, ஐ லவ் யூ, இந்த மாதிரியான வேக வேகமான பாடல்கள் தான் உங்களுக்காக இடம்பெற இருக்கு. மாலை 6 மணி தொடக்கம், 7 மணி வரை வானொலி வழியாகவும் டிக்டாக் லைவ் வழியாகவும் எங்களோடு இணைய தவறாதீங்க. சரி, தொடர்ந்து இணைந்திருக்கும் நேர்களுக்காக பழம்பாடல் விசிறிகளுக்காக இத கொண்டு வரோங்க. பிபி ஸ்ரீனிவாசுடைய 2 கானங்கள் ஒன்றன் பெயின் ஒன்றாக வானொலிவை கூட்டு வச்சு கேளுங்க.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
2: ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து அன்னை படத்திலிருந்து இரண்டு பாடல்களை பி வி ஸ்ரீனிவாசன் குரல்ல நாம கேட்டு மகிழ்ந்தோம் நீரும் சிறகம் மாலிமணி 4:37 தங்க விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம் டி எம் ஒய் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலை நிலவரம் இதாங்க 22 கேரட் கோல்டு இப்பொழுது 171 வெள்ளி தொன்னிற்காசு
3: இவ்வங்கத்திற்கு ஆதரவு டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ் அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம் 113 ஸ்ட்ராங்கன் ரோட் சிங்கப்பூர்
4: 80களின் அதிசய உலகம் எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்
5: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
4: ஒலி 9:06
6: கேட்டாலே பரவசம்
2: 80களின் காலகட்டத்திலிருந்து ஜில்லின் 2 பாடல்களை வெளியிட்டலாம் அப்படின்னு குட்டியா ஒரு ஆசை சிவாஜி ராஜா இசைப்பாளர் சிவாஜி ராஜாவுடைய இசையில
7: ரேகா ரேகா ரேகா ரேகா
2: காற்றுக்கு இணை வேலி படத்திலிருந்து பாடல் காத்துட்டே இருக்கு அது மட்டும் இல்லங்க தாய்க்கு ஒரு தாலாட்டு நம்ம இளையராஜாவோட இசையில இளையராஜாவும் சித்திரம் பாடிருக்கும் பாடலை எடுத்து வச்சிருக்கோங்க 2 பாடல ஒன்று பின் ஒன்றாக கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது அதற்கான நேரமும் வந்தாச்சு டீ குடிச்சிருக்கீங்களா காபி குடிச்சிருக்கீங்களா மஜ்ஜி சஜ்ஜிலா சாப்பிட்டுருக்கீங்களா இந்த நேரத்துல பாடலை ரசிச்சுட்டு இசையை ரசிச்சுட்டே கேட்டுவாங்க மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாம் பறந்தே போயிடும்

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: உங்களுக்கான பாடல் பகுதி கேளுங்க. அது பாட்டு என்ன தெரிஞ்சா சொல்லுங்க. சரி வேண்டுதா செய்யல, எப்படி சொல்லணும்னா ஒலி 968 வாட்ஸ்அப்புக்கு உங்க செய்திகள் அனுப்பிச்சிருங்க. 967889 பாடி நீங்க அனுப்பி வைக்கணும் உங்க குரல் பதிவுகளை. இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா இப்போது நீங்க குரல் பதிவை அனுப்பி வைக்கலாம். மீண்டும் அந்த பாடல் பகுதியை லீசா ஒலியிட்டு கேளுங்க, பதில சொல்லுங்க.

0: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: 8679 66646.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்
7: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
8: நீங்க உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து பிரமாதம். எங்க நாட்டிய கத்துக்கறாங்க?
9: ஏ மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டிய கற்றுக்கிட்டு இருக்கேன்.
8: பெரியவங்களும் வரலாமா?
9: ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்திய இசை வகுப்புகளும் இருக்கு.
8: அட வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafinearts.com அல்லது 851-233-400 வழி தொடர்பு கொள்ளலாம்.
10: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660. அடுத்த வரி கண்டிப்பா பலருக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனா தொடக்க வரி என்ன அப்படின்னு கேட்டிருந்த பொழுது பல நேர்கள் அப்படியே புகுந்து விளையாடி இருக்கீங்க. நம்ம பரணி ஆஸ்திரேலியால இருந்து ராதாகுமாரி, முத்து, சுசித்ரா, கதிர், மீனாட்சி, ராஜன், ராதா, மணிகண்டன், சந்திரன், மாரி, ஹுசைன், கார்த்திக்னு பலர் சரியான பலர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அழகான பாடல். கொஞ்ச காலம் ஆச்சு இந்த பாடல நான் தனியா கேட்டு உங்களுக்காக அந்த பாடல ஒலிச்சாமின்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கு முன்னால சரியான பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க லீசா பாக்கலாம். குரல் பதிவுகள் ஹுசைன்.
11: வணக்கம் விமலா, ஹுசைன் பேசுறேன். ரொம்ப நாளாச்சு உங்க குரலை கேட்டு. வெல்கம் பேக்.
5: நன்றி.
11: நீங்க கேட்ட அந்த பாடல் கீரவாணி, இரவிலே கனவிலே பாடவாணி, இதயமே உருகுதே அடியேனடி சோதனை, தினம் வாலிப வேதனை, தனிமையில் என்கதி என்னடி சங்கதி சொல்லடிவாணி.
5: அருமையா பாடிந்தீங்க நண்பா, ரொம்ப அழகா பாடிந்தீங்க ராதா.
12: அந்த பாட்டு வந்து கீரவாணி, இரவிலே வனவிலே பாடவாணி, இதயமே
5: அப்படி உருக்கி உருக்கி பாடிருந்தாங்க நம்முடைய ராதா. அவங்க மட்டும் இல்லைங்க, பலர் குரல் பதிவு அனுப்பிச்சிருங்க. எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மறக்க முடியாத ஒரு பாடல் தான் இது. எஸ்பிபி எஸ் ஜானகி இணைந்து பாடியிருந்த பாடல், பாடும் பறவைகள் படத்திலிருந்து இளையராஜா வினசில் வைரமுத்துவின் வரிகள்ல இடம்பெற்றிருக்கும் பாடல். அந்த பாடல்ல என்ன கவர்ந்த வரி எலிசா சொல்றேன். புலி வேட்டைக்கு வந்தவன் குழி புலி வேட்டைக்கு வந்தவன் குயில் வேட்டைதான் ஆடினேன், புயல் போலவே வந்தவன் பூந்தென்றலாய் மாறினேன். கண்களை மூடிட்டு இந்த பாடல் வரிகளை கேட்கும் போது எப்படிப்பட்ட உணர்வுகள் இருக்கும்னு வார்த்தையால சொல்ல முடியாது. ஆனா பாடலை கேட்கும் போது உங்களுக்கு அப்படின்னு ஒரு பெருமூச்சு வரும்.

0: இருந்து பேசுறேன். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை படைத்துக் கொண்டிருப்பவர் விமலா.
1: இரண்டு பாடல்களை நாம கேட்டோம். பாடும் பறவைகள் படத்துல இருந்து ஜானி படத்துல இருந்து இனிமையாக உங்களுக்காக பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. நேரம் சாலை மாலை மணி 5:12 ஆயிடுச்சுங்க. சிங்கப்பூரின் வானிலை எப்படி இருக்கு அப்படின்னு லேசா தெரிஞ்சுக்கலாம். புகைமூட்ட அளவு வேற எப்படி இருக்கு அப்படின்னு லேசா உங்களோட பகிர்ந்து கொள்ள அப்படின்னு ஆசைப்படுறேன். இப்ப பார்க்கும்பொழுது சிங்கப்பூரின் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 5:12 நேரப்படி நிலவரப்படி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கொள்ளலாம். பார்க்கும் பொழுது சிங்கப்பூரின் நடுப்பகுதியில 78 அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுவே வடக்கு பகுதியில 46, மேற்கு பகுதியில 55, கிழக்கு பகுதியில 47 தெற்கு பகுதியில 55 அப்படின்னு பதிவாகி இருக்குங்க.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
4: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு

0: பலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேவைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று
2: StarHub, we got you.

என்ன விமலா பாடுகளும் பயங்கரமா இருக்கு அப்படின்னு செய்தியில் அனுப்பிச்சிருக்கீங்க. 20 நாளா பாடுகளை வெளியிட்டு இல்லையா, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அப்படியே இளையராஜா பாடுகள் வரிசையா வந்து விழுந்துகிட்டே இருக்கு. அந்த வரிசையில அடுத்து உங்களுக்கு நவரச நாயகன் கார்த்திகோட ஒரு பாடல் காத்திருக்கு. 5 மணிக்கு மேல கார்த்திகோடைய வேகமான பாடல்களை நம்ம கேட்க போறோம், ரசிக்க போறோம். அதுக்கு உண்மையில நெஞ்சுக்குள்ள பதிஞ்சிருக்கும் மறக்க முடியாத ஒரு பாடல் பொன்னுமணி படத்துல இருந்து இது.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
3: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
2: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
3: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
2: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
3: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை.

0: இனிமையான 90 இவ்வங்கத்திற்கு ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
3: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
4: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
3: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
4: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
3: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
4: பஸ் பயணம்.
3: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
4: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி கோல்ட். பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
6: தொண்ணூறுகள் காலகட்டத்தில இருந்து சத்திரியின் படத்துல இருந்தோ வள்ளி படத்துல இருந்தோ நம்ம சுவர்ணலதாவின் குரல்ல அந்த பாடல்களை நாம கேட்டு மகிழ்ந்தோம். நாலா 3 வயசுல எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருந்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, விளையாட்டு தான் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா சுவர்ணலதா 3 வயசுல இருந்தே பாட ஆரம்பிச்சு பாட்டுதான் தன்னுடைய தொழில் உயிர் அப்படின்னு வாழ்ந்து வந்திருக்காங்க. இளையராஜா கோலோச்சிய 80கள் காலகட்டத்தின் இறுதியில திரையுலகுக்கு வந்திருந்தாலும் அவங்களுடைய பாடல்கள் பல 90கள் காலகட்டத்தில் தான் இன்னும் மிளறவும் ஆரம்பிச்சிருந்தது. அப்படிப்பட்ட பாடல்கள் தான் நாம கேட்டு மகிழ்ந்தோம். உங்களுக்கு பாடல்கள் பிடிச்சிருந்தா எங்களுக்கும் சந்தோஷங்க.
4: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
6: நேரம் சினேகா மாலிமணி 5:32 ஆகின்றது. வேலை முடிஞ்ச சிலர் பயணம் செஞ்சுட்டு இருக்கலாம், அல்லது கிளம்பணும் அப்படின்னு காத்திருக்கலாம். உங்களுக்காக நிலவரங்களை சொல்றோம். சாங்கி நோக்கி செல்லும் PIE புக்கத்திமா சாலையில இருந்து தலபிளாங்காக்கு அருகில தெங்காபுலவாட்டுக்கு அருகில் நெரிசல் அதிகமாக இருக்கு. அதுபோல உல்லசி நோக்கி செல்லும் BKE SLE இலிருந்து மண்டே சாலை நெடுக நெரிசல் அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.

0: பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் பி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-79.
2: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
3: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வெள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வெள்ளி தான்.
2: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
3: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
4: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்டர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
5: காலைநேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாயினி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாயினியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாயினி ஆட்டோ 1 மற்றும் பிவாயினி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாயினி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாயினி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயினி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.

0: பாடல் கேட்கும்போது எனக்கு தோண ஒரே ஒரு விஷயம் தான், நமக்கு என்ன வயசாச்சு அப்படின்ற மாதிரி. 2026 வயசுல வருஷத்துல இருக்கும், ஆனா வயசு பாருங்க எவ்வளவு வேகமா ஓடிட்டே இருக்கு. கண்ணு மூடி கண்ணு திறக்கட்டும், 22 வயசுல வேலைக்கு வந்தனே இப்ப எத்தனை வயசாச்சு அப்படின்னு யோசிக்க பார்க்க வேண்டிய நிலை வந்தாச்சு. உங்களையும் அந்த பாடல் யோசிக்க வச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேங்க. 2023 இடம்பெற்ற இந்த பாடல் ரஹ்மான் இசையில் வைரமுத்தின் வரிகள்ல அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. 6 மணி செய்திகளுக்கு பிறகு நம்ம டிக்டாக் லைவ்ல இணைய இருக்கோம். இன்றைக்கு நமக்காக கார்த்திகுடைய வேகமான பாடல்கள் எல்லாமே அணிவகுத்து காத்திருக்கு. வியாழக்கிழமை அப்படின்னாலே வழக்கமாக ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, இத நியூ ஃப்ரைடே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உங்களுடைய இந்த நாளை இன்னும் வேகமா கொண்டு போறதுக்கு, குதூகலமா கொண்டு போறதுக்கு நல்ல நல்ல பாடல்கள், கார்த்திகுடைய வேகமான பாடல்களை உங்களுக்காக ஒலிட்டு இருக்கோம். 6 மணி 7 மணி வரைக்கும் வானொலி பக்கமாகவும் டிக்டாக் லைவ் பக்கமாகவும் இணைய தவறாதுங்க.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: உல்லாச நோக்கி செல்லும் பிகே, அங்கு SLE இருந்து மண்டே சாலை நெடுக நெரிசல் அதிகமாயிருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். நம்மளே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
5: சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
6: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1இன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
0: சுவையாக சமைக்க
7: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ருசியா சமைக்கலாம்னு சொல்லி தள்ளதள்ளதள்ளன்னு தக்காளி பழத்தை வாங்கி வந்து குளிர்பதன பட்டியல வச்சு எடுத்து பார்த்தா என்னது இப்படி அழுகி கெட்டு போச்சே, பணமும் வீணா போச்சே அப்படின்னு ஒரே கவலையா இருக்கும். இந்த பிரச்சனை கையாள ஒரு வழி இருக்குங்க. தக்காளி பழத்தை சந்தையில இருந்து வாங்கி வந்த பிறகு குளிர்பதன பெட்டியில வைக்கிறதுக்கு முன்னால தக்காளி பழத்துடைய இந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதை நீக்கிருங்க. அந்த பகுதி சுத்தம் செய்த பிறகு தக்காளிய குளிர்பதன பெட்டியில தலை கீழாக வைங்க. இப்படி வைக்கிறதால தக்காளி பழம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம தள்ளதள்ளன்னு இருக்குமா. அப்புறம் நீங்களும் பாடுவீங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.

0: மத்லஇ அல்ஃஜ்ர்.
1: இதுவரை இடம்பெற்றது திருக்குர்ஆன்
2: இஸ்லாமிய பேச்சு. இன்றைய இஸ்லாமிய பேச்சில் பேசுகின்றார் உஸ்தாத் முஹம்மது மைதீன் ஃபைசி அவர்கள்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்பானவர்களே, இறைவனின் அன்பையும் அருளையும் பெற்று இந்த உலகத்தில் நல்லவர்களாக, இறைவனுக்கு பிடித்தமானவர்களாக வாழ்ந்து, மறு உலகில் அல்லாஹ் நமக்கு தயாரித்து வைத்திருக்கின்ற சுவனபதிக்கு தகுதியானவர்களாக வாழ எல்லாமல்ல இறைவன் அருள் பாலிப்பானாக. அன்பர்களே, சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அதற்காக நாம் நிரம்ப நல்ல செயல்கள் செய்தாக வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நிறைய சோதனைகளை சந்திக்க வேண்டும். உங்களுக்கு முன்னிருந்த மக்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வராமலேயே நீங்கள் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? அவர்களை பசி, பிணி போன்ற கஷ்டங்களும் துன்பங்களும் பீடித்தன. ஏக இறைவனின் உதவி எப்போது வரும் என்று அந்த காலத்து இறை தூதரும் அவருடன் நம்பிக்கை கொண்ட மக்களும் கூட கூறுகின்ற அளவிற்கு துன்பங்களால் அலக்களிக்கப்பட்டார்கள். நாம் கூறினோம், இறைவனின் உதவி மிகவும் பக்கத்திலேயே இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றார். அப்படியானால் நம் முன்னோர்கள் இறைவனை, இறை தூதர்களை, மறுமை நாளை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தவர்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்களை சந்தித்திருக்கிறார்கள் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது, இல்லையா? அன்பர்களே, கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு அதே நேரத்தில் நம்மீது இறைவன் விதியாக்கியிருக்கின்ற, கடமையாக்கியிருக்கின்ற செயல்களையும் முறையாக செய்து வந்தால் வல்ல நாயன் நமக்கு அந்த சொர்க்கத்தில் இடமளிப்பான். அறிவாளி என்பவர் யாரென்றால், மறு உலக நிரந்தர வாழ்விற்காக, சுவனத்து வாழ்விற்காக இவ்வுலக விருப்பங்களை குறைத்து கொண்டு சீராக முறையாக வாழ்பவன்தான் என்று இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒரு முறை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்பர்களே, சகோதரர்களே, முன்பு ஒரு காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை கூறுகின்றேன். ஒருவர் பிறிதொரு மனிதரிடத்தில் ஒரு நிலத்தை விவசாயம் செய்வதற்காக விலைக்கு வாங்கினார். வாங்கி அந்த நிலத்தில் உள்ள தேவையில்லாத சிறு சிறு கற்கள், செடிகொடிகள் இவற்றையெல்லாம் அகற்றி பக்குவப்படுத்தி பயிர் செய்வதற்கு அவர் நினைத்தார். ஆகையினால் அந்த நிலத்தை சுத்தம் செய்ய ஆரம்பித்தார். அப்படி அவர் அந்த நிலத்தை சுத்தமாக்கி கொண்டிருக்கும் போது நிலத்தின் ஒரு இடத்தில் புதைக்கப்பட்டிருந்த ஒரு மண்பானை அவருடைய கண்ணிலே பட்டது. அதனை பாதுகாப்பாக தோண்டி எடுத்து திறந்து பார்க்கின்ற பொழுது அந்த பானையின் உள்ளே தங்கம் நிரப்பி வைக்கப்பட்டிருந்தது. இதனை பார்த்ததும் அந்த மனிதர் அதிர்ச்சிக்குள்ளானார். என்ன செய்வது, நாம் இந்த நிலத்தை மட்டும்தான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம், எனவே இதிலிருந்து எடுக்கப்படுகின்ற இந்த பானை, இதில் இருக்கக்கூடிய தங்கம் இவையெல்லாம் நமக்கு உரியது அல்ல, இதனை கொண்டு போய் நாம் யாரிடமிருந்து இந்த நிலத்தை விலைக்கு வாங்கினோமோ அவரிடமே கொடுத்து விட்டு வந்து விடுவதுதான் சரியாகப்படுகிறது என்று முடிவு செய்து அந்த தங்கத்தை நிலத்திற்குரிய பழைய உரிமையாளரிடம் கொண்டு போய் கொடுக்கிறார். அவரிடம் நடந்தவற்றை விளக்குகிறார். சகோதரா, நான் உங்களிடம் விலைக்கு கொடுத்து வாங்கியது இந்த நிலம் மட்டும்தான், ஆனால் இந்த பானையும் இந்த பானைக்குள் இருக்கின்ற தங்கமும் எனக்குரியது இல்லை, எனவே இதனை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். இதனை கேட்ட அந்த பழைய உரிமையாளர், இல்லை இல்லை, நான் உங்களுக்கு நிலத்தை மட்டும் விற்கவில்லை, நீங்கள் எப்போது இந்த நிலத்திற்கான விலையை கொடுத்தீர்களோ அப்போதிலிருந்தே இந்த நிலமும் நிலத்தில் இருந்த அனைத்துமே, நிலத்தில் இருந்த அனைத்துமே உங்களுக்கு சொந்தமானதாக ஆகிவிட்டது. ஆகையினால் தயவு கூர்ந்து இந்த தங்கத்தை எடுத்து செல்லுங்கள், இது உங்களுக்கே சொந்தம் என்று அவர் கூறினார். ஆனால் நிலத்தை வாங்கிய புதிய உரிமையாளர் இதனை ஏற்க மறுக்கிறார். கடைசியிலே இந்த சர்ச்சைக்கு தீர்வு காண்பதற்காக, ஒரு விடை காண்பதற்காக அந்த ஊரில் இருந்த ஒரு பெரியவர், நியாயமானவர், நேர்மையானவர், புத்திசாலியானவர், அவரை இந்த இருவருமே அணுகி சந்தித்து அவரிடம் இந்த விஷயத்தை எடுத்து கூறினார்கள். அவரும் நடந்தவற்றை ஆரம்ப முதல் நன்றாக கேட்டு அறிந்து கொண்டார். பிறகு அந்த பெரியவர் இந்த இருவரிடமும் கேட்டார், உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று கேட்டார். இருவரிலே ஒருவர், ஆம், எனக்கு ஒரு ஆண் மகன் இருக்கிறார் என்றார். மற்றவர், எனக்கு ஒரு பெண் மகள் இருக்கிறார் என்றார். அந்த பெரியவர் சொன்னார், சரி, அப்படியானால் இந்த சர்ச்சைக்கு தீர்வு கிடைத்து விட்டது, கவலையை விடுங்கள், பிரச்சனையே இல்லை, அவருடைய மகனுக்கு உங்கள் மகளை திருமணம் முடித்து வைத்து விடுங்கள், அவருடைய மகனுக்கு உங்களுடைய மகளை திருமணம் முடித்து வைத்து விடுங்கள், அவர்கள் நன்றாக வாழட்டும், அந்த புது தம்பதிகளுக்கு இந்த தங்கத்தினை, இதிலிருந்து கிடைக்கும் பணத்தினை செலவு செய்யுங்கள் என்று கூறினார். இந்த நிகழ்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். முன்னொரு காலத்தில் நடந்த இந்த நிகழ்வினை அண்ணல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அவ்விருவரும், மற்றவர் செல்வத்தை நாம் அநியாயமாக பயன்படுத்தி விடக்கூடாது என்பதில் எவ்வாறு உறுதியாக இருந்தார்கள் என்பதை விளக்கினார்கள் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பர்களே, படிப்பினைக்காக மக்கள் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்னர் வாழ்ந்த சமுதாய மக்களின் நல்ல பழக்க வழக்கங்களை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வப்போது எடுத்துச் சொல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். நாம் இந்த நிகழ்ச்சியில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், படிப்பினை என்னவென்றால், மறுமைக்காக, சொர்க்கத்திற்காக எதையும் இழைப்பதற்கு தயாராகிவிட வேண்டும். சொர்க்கத்திற்குள் நுழையும் வரை ஏற்படுகின்ற அனைத்து துன்பங்களையும் சகித்து கொள்ள வேண்டும். வறுமையாகவோ, நோயாகவோ, நெருக்கடியாகவோ, குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளாகவோ, எதுவாக இருந்தாலும் அவற்றை ஒரு பொருட்டாக எண்ணாமல் இறைவனுக்காக பொறுமையுடன் சகித்து கொண்டால் சொர்க்கம் நமக்கு உறுதி என்று உறுதி கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு முழு நிம்மதி, உண்மையான நிம்மதி எப்போது கிடைக்கும் என்றால், அவன் சொர்க்கத்தில் தனது முதல் காலடியை எடுத்து வைக்கும் போதுதான் என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருப்பதை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே இவ்வுலக ஆசைகளை குறைத்து கொண்டு, குறிப்பாக மற்றவர்களினுடைய செல்வத்திற்கு ஆசைப்படாமல் நம்முடைய உழைப்பில் வாழ்ந்து மறு உலக வாழ்க்கைக்காக நிரந்தரமான சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காக நற்செயல்கள் அதிகமாக செய்வோமாக. எல்லாமல்ல அல்லாஹ் எல்லோருக்கும் அருள் பாலிக்கட்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
2: இஸ்லாமிய பேச்சில் இதுவரை பேசியவர் உஸ்தாத் முகமது மைதீன் ஃபைசி அவர்கள்.
4: வணக்கம். மாலை மணி 6, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் வாசிப்பது மோகனா. வடக்கு தெற்கு பாதையின் கட்டுமானம் ஈராண்டு தாமதமாகும் என்று நில போக்குவரத்து ஆணையம் கூறியிருக்கிறது. பாதையின் முதல் கட்டம் அடுத்த ஆண்டு திறக்கப்படவிருந்தது. எதிர்பாரா சவால்களால் கட்டுமானத்தில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக ஆணையம் சொன்னது. வடக்கு தெற்கு பாதை சிங்கப்பூரின் வடக்கு வட்டாரங்களையும் மத்திய வட்டாரங்களையும் இணைக்கும் 20 கிலோமீட்டருக்கும் அதிக நீளம் கொண்ட பாதை. அதற்கான கட்டுமானம் 2018 தொடங்கியது. உடற்குறையுள்ளோர் சேவைகளுக்கான கட்டணம் 80% வரை குறையக்கூடும். அமைச்சர்களுக்கு இடையிலான பணிக்குழு சமர்ப்பித்த பரிந்துரைகள் அதற்கு வழிவகுக்கலாம். உடற்குறையுள்ளோர்களுக்கான பராமரிப்பு சேவைகளை கட்டுப்படியாகவும் தேவை கொண்ட எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய வகையிலும் வைத்திருக்க பரிந்துரைகள் செய்யப்பட்டுள்ளன. நடவடிக்கை நிலையங்கள், உடற்குறையுள்ளோர் விடுதிகள் முதலிய இடங்களில் கட்டண வரம்புகளும் அதிக சலுகைகளும் அறிமுகம் செய்யப்படலாம். போக்குவரத்து கட்டணத்திலும் சலுகைகள் வழங்கப்படலாம். நடுத்தர வருமானம் ஈட்டும் அதிகமான குடும்பங்கள் திட்டத்துக்கு தகுதி பெறக்கூடும். மொத்தம் சுமார் 5000 உடற்குறையுள்ளோர் பயன்பெறலாம் என்று பணிக்குழு கூறியது. சிங்கப்பூரில் சிரமமான கட்டுமான பணிகளுக்கு தேவைப்படும் ஊழியர்களின் எண்ணிக்கையை பாதியாக குறைக்க முயற்சி எடுக்கப்படுகிறது. மனிதர்களுக்கு பதில் தானியக்க இயந்திரங்களை வைத்து வேலையை முடிக்க சோதனை நடத்தப்படுகிறது. சிங்கப்பூரில் அத்தகைய சோதனை நடத்தப்படுவது இது முதல் முறை. ஜிடிசி நிறுவனமும் கஜிமா நிறுவனமும் சேர்ந்து முன்னோட்ட சோதனையை நடத்துகின்றன. தானியக்க இயந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலம் ஊழியர்களை ஆபத்திலிருந்து பாதுகாக்க முடியும், ஊழியர் பற்றாக்குறையை சமாளிக்க முடியும் என்று நிறுவனங்கள் நம்புகின்றன. தானியக்க இயந்திரத்தை எப்படி பரவலாக பயன்படுத்தலாம் என்று மனிதவள அமைச்சுடன் இணைந்து பரிசீலிப்பதாக ஜேடிசி கூறியது. சிங்கப்பூரில் 2024 நிறுவனங்களில் சுமார் 100 AI சிறப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. எல்லா துறைகளிலும் AI தொழில்நுட்ப ஆற்றலை ஆழப்படுத்த குடியரசு விரும்புகிறது. SGAI எக்ஸ்சேஞ்ச் அறிமுக நிகழ்ச்சியில் அது குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டன. AI தொழில்நுட்பத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளவும் அதை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளவும் அந்த புதிய தளம் பயன்படும். உற்பத்தி துறையில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய அனுபவம் பற்றி குளோபல் ஃபவுண்டரிஸ் நிறுவனம் பகிர்ந்து கொண்டது. கற்றுக்கொண்ட பாடங்களையும் செய்த தவறுகளையும் பகிர்ந்து கொள்ள இன்னும் அதிகமான நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று தகவல் மின்னலுக்க மேம்பாட்டுக்கான மூத்த துணை அமைச்சர் ஜஸ்மின் லாவ் கூறினார். விமான போக்குவரத்து துறையின் பாதுகாப்பு நடைமுறைகளைப் போல செயற்கை நுண்ணறிவு துறையிலும் அறிமுகம் செய்ய வேண்டியிருக்கலாம் என்று தகவல் மின்னலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ கூறியிருக்கிறார். தொழில்நுட்பம் அதிநவீனமாகும்போது வருங்காலத்தில் அது அவசியமாகலாம் என்றார் அவர். மக்கள் நம்பிக்கையுடன் AI பயன்படுத்துவதற்கு தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற பாதுகாப்பு வேண்டும் என்றார் திருமதி தியோ. சிங்கப்பூர் அத்தகைய பாதுகாப்பு நடைமுறைகளை சோதிப்பதாக அவர் சொன்னார். நாடுகள் கரியமில வாயு வெளியேற்றத்தை உயர்த்தாமல் குளிரூட்டும் வசதிகளை அதிகரிக்க வேண்டும் என்று நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரேஸ்ஃபூ கூறியிருக்கிறார். ஆசிய கண்டத்தில் வெப்பநிலை உலக சராசரியைப் போல் 2 மடங்கு வேகமாக அதிகரிப்பதாக அவர் குறிப்பிட்டார். வெப்பநிலை அதிகரிக்கும்போது குளிரூட்டும் வசதிக்கான தேவையும் கூடுகிறது. உலக குளிரூட்டும் பற்றுறுதி மாநாட்டில் திரு வாட்டிஃபூ பேசினார். சிங்கப்பூர் ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் சுற்றுப்புற திட்டக்குழுவுடன் மாநாட்டை இணைந்து நடத்துகிறது. சிங்கப்பூரும் கத்தாரும் 2 நாட்டு நட்புறவை மறு உறுதிப்படுத்திக் கொண்டுள்ளன. 2 தரப்பு ஒத்துழைப்பு அதிகரிப்பதையும் அவை வரவேற்றதாக வெளியுறவு அமைச்சு கூறியது. வெளியுறவு அமைச்சர் திவ்யன் பாலகிருஷ்ணன் கத்தாருக்கு அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டுள்ளார். அவர் அந்நாட்டு பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியை சந்தித்தார். 2 நாடுகளும் சேர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளை அவர்கள் கலந்து பேசினர். கத்தார் சிங்கப்பூர் 2 நாடுகளும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் பாதுகாப்பு வர்த்தகம் முதலிய 6 அம்சங்களில் சேர்ந்து பணியாற்றுகின்றன. திட்டத்தின் முன்னேற்றத்தை கத்தாரின் துணை தற்காப்பு அமைச்சருடன் அமைச்சர் பாலகிருஷ்ணன் மறு ஆய்வு செய்தார். திட்டத்தை துரிதப்படுத்த இருவரும் இணக்கம் கண்டனர். சிங்கப்பூரில் 3 பில்லியன் வெள்ளி மோசடி சம்பவத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட சொகுசு வீடுகள் எதுவும் ஏலத்தில் விற்பனையாகவில்லை. இன்று பிற்பகல் 6 சொகுசு வீடுகளும் ஓர் அலுவலக இடமும் ஏலத்தில் விடப்பட்டன. வீடுகள் ஒவ்வொன்றும் 3.6 மில்லியன் வெள்ளி முதல் 7.6 மில்லியன் வெள்ளி வரை ஏலம் விடப்பட்டன. சன்டெக் டவர் 1 அலுவலக கட்டடத்தின் விலை 11.5 மில்லியன் வெள்ளி என்று நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் எதுவும் விற்கப்படவில்லை. ஏலத்தை நடத்திய நைட் ஃப்ரங்க் சிங்கப்பூர் அமைப்பு ஏலத்தை நடத்திய நைட் ஃப்ரங்க் சிங்கப்பூர் நிறுவனம் அடுத்து அதிகாரிகளின் ஆலோசனையை பெறவிருப்பதாக சொன்னது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் பிரியங்கா பன்னீர்செல்வம். அடுத்த செய்தி தொகுப்பை இரவு 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.

0: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு.
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை இடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை சிங்கப்பூர்.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு. நாயகன் கார்த்திகுடைய பாடல்களை தான் நாம கொண்டாடிட்டு இருக்கோம்.
6: தடுக்கி தடுக்கி வந்து மீனிக்கு மீனிக்கு ஊடல் குலுக்கி குலுக்கி வரும் முன்னாலே.
5: கிழக்கு வாசல் திரைக்காக இடம்பெற்றிருந்த அந்த பாடல் உங்களையும் ஆட வச்சிருக்க அப்படின்னு நாங்க நம்புறோங்க. அதே மாதிரி நம்முடைய கார்த்திக் அப்படின்னாலே வேகமான பாடல்கள் மட்டும் இல்ல, மென்மையான பாடல்களும் மனசு அப்படியே ஊருக்குங்க.
7: வெள்ளி நிலவி வெள்ளி நிலவி
5: சோகமா இருக்கும் போது இந்த பாடல சில நேரத்தில் நானும் அப்படியே போட்டு யூடியூப்ல போட்டு கேட்டுட்டே இருப்பேன்னுச்சுக்கீங்களேன். அந்த மாதிரி பாடல்களை ஒலிட்டுனும் ஆசைதான். ஆனா இன்றைக்கு நம்ம வேகமான கார்த்திகுடைய பாடல்கள் தான் கேட்க போறோம், கொண்டாடவும் இருக்கும். அந்த வரிசையில அக்னி நட்சத்திரம் திரைக்காக இடம்பெற்றிருந்த இந்த பாடல மறக்க முடியுமா? இந்த பாடல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக முழுசா இடம்பெறும் காத்திருக்கு. அதற்கு முன்பாக சக்கரவர்த்தி திரையில் இடம்பெற்றிருக்கும் பாடல் நம்ம தேவா அண்ணா பாடி இசைஞ்சிருப்பாரு. அந்த படத்துல மனு எஸ் ஜானகி இணைஞ்சு பாடியிருப்பாங்க. கொஞ்சம் கியூட்டான குறும்பான ஒரு பாடலும் கூட. வாங்க வானொலி வழியாகவோ டிக்டாக் லைவ் வழியாக இணைந்திருக்கும் நீங்களே. உங்களுக்காக நவரச நாயகன் கார்த்திகின் பாடல்கள்.

0: பாட்டு ஆதரவு.
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
2: நீங்க அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது, அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழகா பொருந்தி வருங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரி எல்லாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா, நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: ராஜா தி ராஜன் இந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. ராஜா ராஜா தி ராஜன் இந்த ராஜா கூஜா.

பூஜா, தூக்காதே வேறு எங்கும் கூஜா. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா. கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேரபாக் எம்ஆர்டி அருகில். அழையுங்கள் 6341515158.
1: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹைட்டியை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-86.
2: நாயகன் கார்த்திகின் பாடல் வரிசையில இன்றைக்கு எல்லாமே வேகமான பாடல நாம கேட்டுட்டு இருக்கோம். கார்த்திகை கொண்டாடிட்டு இருக்கோம். தனி தோமான ஒரு நடிப்பு, ஒரு விஷயத்த அவரு கொடுக்கக்கூடிய படைக்கக்கூடிய அந்த பாணி, அது மட்டும் இல்லாம அவருடைய பாடல் எப்பொழுதுமே தனிச்சு இருக்கும். அப்படிப்பட்ட பாடல் வரிசையில கார்த்திகை எப்பொழுதுமே ஒரு சாக்லேட் பாயா நம்ம பாத்திருக்கோம். ஆனா இந்த பாடல வேற மாதிரி கலக்கிருப்பாரு. வாங்க கேக்கலாம் நினைவெல்லாம் நித்திய படத்துல இருந்து இந்த பாடல். உங்களுக்கு பகிர்ந்துச்சுன்னா டிக்டாக் லைவ் பக்கமா வாங்க, உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. இது டீ கடை, நான் உங்கள் வாய்ப்பு மலா.

0: நினைவெல்லாம் நித்யா படத்தில் இருந்து பாடல வெளியேற்றும் போது நம்ம நித்துக்குட்டி இல்லாம போயிட்டாங்களே அப்படின்னு சின்னதா கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. இருந்தாலும் நிச்சயமாக விடுப்புக்கு அப்புறம் அவங்களை சந்திக்கும் போது மீண்டும் அந்த பாட பாடல நினைவெல்லாம் நித்யா படத்தில் இருந்து பாடல வெளியேற்றலாம். சரி, பல நேர்களை இப்ப டிக்டாக் லைவ் வழியாக எங்க கார்த்திகோட இந்த பாட்டுன்னு
1: கேக்குறாங்க.
0: இந்த பாடல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக இடம்பெறவும் காதிருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு பிடித்த கார்த்திகோடைய பாடல்கள் நிறைய இருக்கு. அதுல அவ்வளவா கவனிக்கப்படாத ஒரு இந்த பாடல்ல நம்முடைய கார்த்திக் மைக்கேல் ஜாக்சன் போலவே உடை அணிஞ்சிட்டு ஸ்டெப் எல்லாம் போடுவாரு அண்ணன். பயங்கரமா இருக்கும், பாக்காதவங்க யூடியூப்ல எல்லாம் போய் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் பாட்டு. ரொம்ப ஸ்டைலா எடுத்திருப்பாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் அந்த ஒரு கான்செப்ட்ல அந்த ஒரு கருப்பொருள்ல இந்த பாடல் எடுத்திருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாடல். நம்முடைய சின்ன கண்ணம்மா படத்துல இடம்பெற்றிருக்கும் பாடல் அந்த பாடல இன்னும் முழுசா இன்னும் கொஞ்சத்துக்கு வைக்க போறோம், கொண்டாடவும் இருக்கும். அதற்கு முன்பாக நேரம் சரியா மாலை மணி 6:31
2: போக்குவரத்து நிலவரம்.
0: இந்த நேரத்துல சாங்கி நோக்கி பயணம் செஞ்சிருந்தீங்கன்னா சாங்கி நோக்கி செல்லும் PIE ஜலன் யூனிவர்சிட்டி அருகில் வாகனம் பழுதாக இருப்பதால தாம்சு சாலை நெடுக நெரிசல் அதிகமாயிருக்கு. 2-3 தடங்களை தவிர்த்து விடுங்க.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.

இளையராஜா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வகித்தாரோ இன்னொரு பக்கம் சிற்பி கலக்கிட்டு இருந்தார். இப்படி

0: ஆமாங்க, இந்த பாடல்கள் ஒன்றின் வேண்டும் உங்களுக்காக காத்திட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதற்கு முன்பாக இப்ப வாங்க தெரிஞ்சுக்கலாம் $1.39
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
0: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போட பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
2: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
3: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்டரிங், தொலைபேசி 8183907 5. Oh.

0: அவருடைய பாடல்கள் தான் அவரை கொண்டாடியிருக்கோம். கார்த்திக் அப்படின்னாலே அவருடைய நடிப்புல ஒரு துள்ளல் இருக்கும், ஒரு குறும்பான துள்ளல் இருக்கும். அதை உணர்ந்த மணிரத்னம் மீண்டும் அவருடைய பல படங்களை பயன்படுத்தியிருக்காரு, நடிக்க வச்சிருக்காரு. அதுல ஒன்றுதான் ராவணன் திரைப்படம். அந்த கதாபாத்திரத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா எப்பொழுதுமே நகைச்சு சொல்லிட்டு துடிப்பா இருக்கிற மாதிரி ஒரு அனுமான் மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை அவர் நடிச்சிருந்திருப்பாரு நம்முடைய கார்த்திக். அதன் பிறகு ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் பல படங்களை நடிச்சிருக்காரு, அவற்றை பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லங்க, இந்த ஒரு பாட்டு இருக்குங்க, எப்படி விட்டனே தெரியல. வாய்ப்பு கிடைச்சா நேரம் தான் நிச்சயமா அந்த பாடலை ஒலிச்சலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். பாப்போம் எப்படி
1: போகுதுன்னு. போக்குவரத்து நிலவரம்
0: இந்த நேரத்துல இசிபி நோக்கி செல்லும் MC டனல் அங்கு விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்ட்ரல் புலவாண்டுக்கு அருகில் உயிர்லெஸ் நோக்கி செல்லும் BKE உயிர்லெஸ் சாலையிலிருந்து SLE நெடுக நெரிசல் அதிகமாயிருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
5: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
6: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
5: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
6: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
5: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
6: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
0: ஒரு நிறைய சிறப்பு நடிகர் கார்த்திக் அவருடைய பாடல்கள் தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு கொஞ்சம் இடைவெளிக்கு அப்புறமா அனேகன், அப்புறம் தானா சேர்ந்த கூட்டம், மிஸ்டர் சந்திர மௌலி, தேவ், தி இவன், அநேகன் அப்படின்ற திரைப்படங்கள் எல்லாம் நீங்க பார்த்திருந்திருக்கலாம். கார்த்திகோட நடிப்பு பார்த்திருந்திருக்கலாம். சில திரைப்படங்கள்ல அவர் வந்து குணச்சித்திர கதாபாத்திரங்கள் நடிச்சிருப்பாரு, சில திரைப்படங்கள்ல கௌரவ தோற்றத்திலேயே வந்திருந்தாரு நம்முடைய நவரச நாயகன் கார்த்திக். ஆனா 2024 பிறகு அவர் திரைப்படங்கள் இன்னும் நடிக்கல, மீண்டும் ஒரு சுற்று வருவாரு அப்படின்னு நாம எதிர்பார்ப்புமே. கார்த்திக் இந்த அளவுக்கு வந்து ஒரு சாக்லேட் பாயோ, அதே நேரத்துல நல்ல குணச்சித்திரமான கதாபாத்திரம் கலக்கியிருக்காரு, வேகமான கிராமத்து மனத்தோட இருக்கக்கூடிய தெய்வ வாக்கு, கிழக்கு வாசல் அப்படின்ற படங்கள் நடிச்சிருக்காரு. அந்த வரிசையில பாண்டி நாட்டு தங்கம் படை பாடல மறக்க முடியுமா?

0: இத்தகவலை வழங்கியோர்.
1: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது. மண்டாடி முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ் இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன்டவுன் ஈஸ்ட், கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies Private Limited.
2: பாய மாத்தி ரூட்டடுங்கடா.
3: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா? அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு. இவ்வாறு நட்சத்திரமான நடிகர் கார்த்திக் நவரச நாயகன் கார்த்திகுடைய பாடல்கள் தான் உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எல்லாம் வேகமான பாடல ஒலியிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் நம்ம ரஜினி, ஒரு பக்கம் கமல் அப்படின்னு கலக்கி இருந்த காலகட்டத்தில், இன்னொரு பக்கம் மோகன் மறக்க முடியாது, தொண்ணூறுகள் காலகட்டத்தில், 80s காலகட்டத்தில் இவங்களோட பாட்டு கேட்டு நம்ம வளர்ந்தோமே, அந்த வாழ்க்கை இருக்கே அப்பா அப்படிதான் இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த வரிசையில கார்த்திகுடைய பாடல் வரிசையில நிறைவான ஒரு பாடல், அவரே பாடியிருந்த பாடல் தான் இடம்பெற காத்திருக்கு. அமரின் பட பாடல் மட்டும் இல்லைங்க, இன்னும் சில படங்களும் அவர் பாடியிருக்காரு நம்முடைய கார்த்திக். ஆனா கார்த்திக்னு சொல்லாலே இந்த பாடல ஒலிச்சுல எப்படி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு எங்களோட இணைஞ்சு நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அன்பு தெரிவித்த எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டிக்டாக் லைவ் வழியாக இணைஞ்சிருக்கும் நேயர்களே, உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டோம். அடுத்த வாரமும் இதே மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இடம்பெறும், கேட்க தவறாதீங்க. இது உங்களுக்காக.

மச்சி நாவத்தில் போட்ட ஷோக்கில் போட்டேன்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். இரவு மணி 7, மீடியாகாப் ஒலி 9:08. செய்திகள் வாசிப்பது மோகனா. வடக்கு தெற்கு பாதையின் கட்டுமானம் ஈராண்டு தாமதமாகும் என்று நில போக்குவரத்து ஆணையம் கூறியிருக்கிறது. பாதையின் முதல் கட்டம் அடுத்த ஆண்டு திறக்கப்படவிருக்கிறது. எதிர்பாரா சவால்களால் கட்டுமானத்தில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக ஆணையம் சொன்னது. வடக்கு தெற்கு பாதை சிங்கப்பூரின் வடக்கு வட்டாரங்களையும் மத்திய வட்டாரங்களையும் இணைக்கும் 20 கிலோமீட்டருக்கும் அதிக நீளம் கொண்ட பாதை. அதற்கான கட்டுமானம் 2018 தொடங்கியது. விமான போக்குவரத்து துறையின் பாதுகாப்பு நடைமுறைகளைப் போல செயற்கை நுண்ணறிவு துறையிலும் அறிமுகம் செய்ய வேண்டியிருக்கலாம் என்று தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ கூறியிருக்கிறார். தொழில்நுட்பம் அதிவேகமாகும்போது வருங்காலத்தில் அது அவசியமாகலாம் என்றார் அவர். மக்கள் நம்பிக்கையுடன் AIஐ பயன்படுத்துவதற்கு தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற பாதுகாப்பு வேண்டும் என்றார் திருமதி தியோ. சிங்கப்பூர் அத்தகைய பாதுகாப்பு நடைமுறைகளை சோதிப்பதாக அவர் சொன்னார். உடற்குறையுள்ளோர் சேவைகளுக்கான கட்டணம் 80% வரை குறையக்கூடும். அமைச்சர்களுக்கு இடையிலான பணிக்குழு சமர்ப்பித்த பரிந்துரைகள் அதற்கு வழிவகுக்கலாம். உடற்குறையுள்ளோருக்கான பராமரிப்பு சேவைகளை கட்டுப்படியாகவும் தேவை கொண்ட எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய வகையிலும் வைத்திருக்க பரிந்துரைகள் செய்யப்பட்டுள்ளன. நடவடிக்கை நிலையங்கள், உடற்குறையுள்ளோர் விடுதிகள் முதலிய இடங்களில் கட்டண வரம்புகளும் அதிக சலுகைகளும் அறிமுகம் செய்யப்படலாம். போக்குவரத்து கட்டணத்திலும் சலுகைகள் வழங்கப்படலாம். நடுத்தர வருமானம் ஈட்டும் அதிகமான குடும்பங்கள் திட்டத்துக்கு தகுதி பெறக்கூடும். மொத்தம் சுமார் 5000 உடற்குறையுள்ளோர் பயன்பெறலாம் என்று பணிக்குழு கூறியது. இணைய பாதுகாப்பு மீறல் சம்பவத்தில் 48 பள்ளிவாசல்கள் பாதிக்கப்பட்டதாக மூவிஸ் எனப்படும் சிங்கப்பூர் இஸ்லாமிய சமயமன்றம் கூறியிருக்கிறது. அவலாஜிக் எனும் மென்பொருள் நிறுவனம் நிர்வகிக்கும் மனிதவள சம்பள நிர்வாக முறையில் சம்பவம் ஏற்பட்டது. 4 மத்ராசாக்கள், இஸ்லாமிய கற்றல் நடுவம், நிர்வாக அலுவலகம் முதலிய இடங்களும் பாதிக்கப்பட்டதாக மன்றம் கூறியது. சம்பவத்தில் பிணைத்தொகை ஏதும் செலுத்தப்படவில்லை. பெரிய அளவில் தகவல் ஊடுருவப்பட்டதாக அறிகுறி இல்லை என்றும் அது சொன்னது. காவல்துறையும் அவலாஜிக் நிறுவனமும் விசாரணை நடத்துவதாக மன்றம் கூறியது. சிங்கப்பூரும் கத்தாரும் இருநாட்டு நட்புறவை மறு உறுதிப்படுத்திக் கொண்டுள்ளன. இருதரப்பு ஒத்துழைப்பு அதிகரிப்பதையும் அவை வரவேற்பதாக வெளியுறவு அமைச்சு கூறியது. வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் கத்தாருக்கு அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டுள்ளார். அவர் அந்நாட்டு பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியை சந்தித்தார். இரு நாடுகளும் சேர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளை அவர்கள் கலந்து பேசினர். கத்தார் சிங்கப்பூர் இரு நாடுகளும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம், பாதுகாப்பு, வர்த்தகம் முதலிய 6 அம்சங்களில் சேர்ந்து பணியாற்றுகின்றன. திட்டத்தின் முன்னேற்றத்தை கத்தாரின் துணை தற்காப்பு அமைச்சருடன் அமைச்சர் பாலகிருஷ்ணன் மறு ஆய்வு செய்தார். திட்டத்தை துரிதப்படுத்த இருவரும் இணக்கம் கண்டனர். சிங்கப்பூரில் சிரமமான கட்டுமான பணிகளுக்கு தேவைப்படும் ஊழியர்களின் எண்ணிக்கையை பாதியாக குறைக்க முயற்சி எடுக்கப்படுகிறது. மனிதர்களுக்கு பதில் தானியக்க இயந்திரங்களை வைத்து வேலையை முடிக்க சோதனை நடத்தப்படுகிறது. JTC நிறுவனமும் கஜிமா நிறுவனமும் சேர்ந்து முன்னோட்ட சோதனையை நடத்துகின்றன. தானியக்க இயந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலம் ஊழியர்களை ஆபத்திலிருந்து பாதுகாக்க முடியும், ஊழியர் பற்றாக்குறையை சமாளிக்க முடியும் என்று நிறுவனங்கள் நம்புகின்றன. சிங்கப்பூரில் 3 பில்லியன் வெள்ளி மோசடி சம்பவத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட சொகுசு வீடுகள் எதுவும் ஏலத்தில் விற்பனையாகவில்லை. இன்று பிற்பகல் 6 சொகுசு வீடுகளும் ஓர் அலுவலக இடமும் ஏலத்தில் விடப்பட்டன. வீடுகள் ஒவ்வொன்றும் 3.6 மில்லியன் வெள்ளி முதல் 7.6 மில்லியன் வெள்ளி வரை ஏலம் விடப்பட்டன. சன்டெக் டவர் 1 அலுவலக இடத்தின் விலை 11.5 மில்லியன் வெள்ளி என்று நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் எதுவும் விற்கப்படவில்லை. ஏலத்தை நடத்திய நைட் பிராங்க் சிங்கப்பூர் நிறுவனம் அடுத்து அதிகாரிகளின் ஆலோசனையை பெறவிருப்பதாக சொன்னது. ஜலான் பசார் அரங்கில் மேலும் 1500 இருக்கைகள் சேர்க்கப்படும் என்று சிங்கப்பூர் கார்பந்து சங்கம் கூறியிருக்கிறது. உள்ளூர் கார்பந்துக்கான ஆதரவு கூடுகிறது. அரங்கில் அதிகமான ரசிகர்களை வரவேற்க வசதி அமைக்கப்படுவதாக அது சொன்னது. சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசியான் கிண்ண ஆட்டம் ஒவ்வொன்றுக்கும் நுழைவுச் சீட்டுகள் விற்று தீர்ந்ததை சங்கத்தலைவர் ஃபாரஸ்லி சுட்டினார். ஜலான் பசார் அரங்கில் இப்போது சுமார் 6000 பேர் அமரலாம். வசதிகளை மேம்படுத்துவதால் சிங்கப்பூர் கார்பந்து துறைக்கு பொலிவு சேர்க்கலாம் என்று திரு லீ கூறினார்.
2: சொல்லும் பொருளும்
1: எபிடெமிக் பெருந்தொற்று. வருங்காலத்தில் உருவாகும் எந்த ஒரு பெருந்தொற்றையும் எதிர்கொள்ள உலக நாடுகள் இப்போதே தயாராகின்றன. எபிடெமிக் பெருந்தொற்று. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் பிரியங்கா பன்னீர்செல்வம். அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
4: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு

0: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679 66 46 8679 66 46

செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா 77 ரங்கூன் சாலை ஃபேரபாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.

ஏழு மணி செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து இடம்பெறுகின்றது டீ கடை நிகழ்ச்சி. மென்மையான பாடல்களை நாம கேட்டு இருக்கோம். அந்த வரிசையில் தாங்க டாபி படத்திலிருந்து பாடல் சற்று முன்பு உங்களுக்காக இடம்பெற்று இருந்தது. அதே மாதிரி உங்களுக்காக சில விஷயங்கள் இப்ப கை தொலைபேசி தான் அதிகமா நம்ம பயன்படுத்தி இருக்கோம், அதுல தான் மூழ்கி இருக்கோம் இல்லையா. குறிப்பாக இந்த வாட்ஸ்அப்ல அதிகம் பயன்படுத்துறோம். அதுல இருக்கக்கூடிய சில செட்டிங்ஸ், சில விஷயங்களை நம்ம மாற்றி அமைத்தா நம்முடைய வாழ்க்கை இன்னும் சுலபமா இருக்கும் இல்லையா. அது பற்றி சில குறிப்புகள் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அதே நேரத்துல இனிமையான மென்மையான பாடல்களும் பாடியிருக்கும் இந்த ஒரு பாடல் பல பாடல்கள் அப்படி தட்டி தள்ளுப்பா அப்படின்னு ரொம்ப ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கும். இந்த பாடல் கேட்கும் போது அவ்வளவு அழகான பாடல இந்த இரவு நேரத்துல நீங்க பயணம் செஞ்சுட்டே கேட்டிருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு வாங்க, ஒரு செய்தி பகிர்ந்து கொள்ளுங்க. இது டீ கடை, நான் உங்கள் விமலா.

0: அருகில் விபத்து நேர்ந்திருப்பதால மோமின் சாலை நெடுக நெரிசல் அதிகமாயிருக்கு. மூன்றாம் தடத்தை தவிர்த்து விடுங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
3: நீத்து உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பை பார்த்து எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க. ஹே மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன். பெரியவங்களும் வரலாமா? ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்து இசை வகுப்புகளும் இருக்கு. வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineArts.com அல்லது 8513333400 வழி தொடர்பு கொள்ளலாம்.
4: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையாக்கே அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
5: ஹட்சன் பன்னீர், மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாது. ஹட்சன் தயிர், எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
6: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை.
0: நீங்க செய்ய வேண்டியதுல வாட்ஸ்அப்பை திறந்து உங்களுடைய ஆல் 100 ஃபேவரட் அப்படின்னு பகுதி இருக்கும். அதுல பக்கத்துலேயே ஒரு கூட்டல் போல ஒரு குறியீடு இருக்கும், அதை நீங்க திறந்தீங்கன்னா அதுல புதிதாக ஆட் டு லிஸ்ட் அப்படின்ற ஒரு பிரிவை கொடுப்பாங்க, தெரிவை கொடுப்பாங்க. அதுல நெய்பர்ஸ், ஒர்க், கலீக்ஸ் அந்த மாதிரி எப்படிப்பட்ட நபர்களை நீங்க இணைக்கணுமோ அப்படி நீங்க இணைச்சு அவங்களோட பேர்களால நீங்க சேர்த்துக்கொண்டீங்கன்னா ஒரு தடவை நீங்க அனுப்பக்கூடிய அந்த செய்தி எல்லாருக்குமே சென்று சேர்ந்து விடும். அவங்களை வந்து ஒரு குரூப்பாகவோ வாட்ஸ்அப் குரூப்பை சேர்க்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி நீங்க ஒரு லிஸ்டிங் போட்டாலே போதும், அவங்களுடைய பேர்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். நீங்க அனுப்ப வேண்டிய செய்தியும் டக்குன்னு நீங்க அனுப்பி வச்சிடலாம், பிரச்சனையே இருக்காது. முயற்சி செய்து பார்த்து சொல்லுங்க. இந்த ஒரு புது விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுடைய வேலையை உங்க நேரத்தை மிச்சப்படுத்துனா எங்களுக்கு சந்தோஷம் தான்.

0: ஐயரும் இணையத்துக்கு சுகமாக அந்த பாடல் இடம்பெற்றது. ஹரிஹரனும் மகாலட்சுமி ஐயரும் அந்த பாடல கொண்டு வந்தாங்க. சிங்கப்பூரின் வானிலை தெரிஞ்சுக்கலாமா? அந்த பாடலை கேட்கும் போதே ஜில ஜில இருக்கு, நாளைக்கு மழை வருமா அப்படின்னு பலர் யோசிக்கலாம். கண்டிப்பா வரும். நாளை மாலை இடியுடன் கூடிய மழையை சிங்கப்பூரின் பல இடங்களில் நாம எதிர்பார்க்கலாம். இந்த நேரத்துல காற்று தூய்மை கேட்டு குறியீடு எப்படி இருக்கு சிங்கப்பூர்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்வோம். சிங்கப்பூர்ல PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 7:27 நிலவரப்படி சிங்கப்பூரின் மத்திய பகுதிகளில் 101, வடக்கு பகுதியில் 59, மேற்கு பகுதியில் 77, தெற்கு பகுதியில் 40, கிழக்கு பகுதியில் 63 பதிவாகி இருக்குங்க.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
0: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
2: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய iPhone 18 Pro Max-க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1-க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1-ன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2,600 அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய iPhone 18 Pro Max-ஐ இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
3: அதிசய உலகம்.
4: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
1: மூன்றாம் பிரிவிற்கு இடம்பெற்றிருந்த பாடல் இளையராஜாவுடைய இசையில கேஜி ஏசாஸ் பாடிந்த அந்த பாடல் படம் வந்து இத்தனை வருஷம் ஆனாலும் ஒவ்வொரு தடவை அந்த பாடலை கேட்கும் போது அது தனி அனுபவத்தை ஒவ்வொரு புதிய அர்த்தத்தை கூட கொடுக்குது அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். இதே போல இன்னும் மென்மையான பாடல்கள் தொடர்ந்து உங்களுக்காக இடம்பெறவும் காத்திருக்கு. அதனால வானொலி பக்கமாக தொடர்ந்து இடையே தவறாதீங்க. இந்த நேரத்துல பயணம் செய்து கொண்டிருப்பவர்களுக்காக தகவல் எடுத்து
3: 968 போக்குவரத்து நிலவரம்.
1: சாங்கை நோக்கி செல்லும் PIE தாம்ச சாலை கருகில் மூன்றாம் தடத்துல விபத்து ஏற்பட்டு இருக்கு.
4: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
1: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
5: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

0: போகாதே படத்துல இருந்து அந்த பாடலை நாம கேட்டோம். கோபி சுந்தரோட இசையில அந்த பாடல் இடம்பெற்றிருந்தது. சித் ஸ்ரீராம் வழக்கம் போலவே கலக்கியிருந்தார். அந்த பாடலை கேட்கும் போது படக்காட்சி உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில யாரையாவது மிஸ் பண்றீங்கன்னா அந்த வலியை உணர்த்தும் வகையில் தான் அந்த பாடலை எழுதியிருந்தாரு கபிலன் வைரமுத்து. நிச்சயமாக அடுத்த தடவை அந்த பாடலை கேட்கும் போது வரிகளை கொஞ்சம் ஒத்து கேளுங்க.
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழைங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
4: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
5: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
6: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
5: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
6: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
5: ஒலியில நான் நவீன்,
7: நான் ரஃபி,
5: நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
6: பஸ் பயணம்.
5: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
6: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
0: அவ்வளவா கவனிக்கப்படாத ஒரு பாடல அடுத்து எடுத்துச்சிருக்கேன். பாடலாசிரியர் கலைக்குமார் அவருடைய வரிகள்ல விஜய் ஆண்டனி வழக்கமா நாக்குமுக்கு அப்படின்னு பாடல கொடுப்பாரு. அதே நேரத்துல மனுஷன் நல்ல அருமையான மென்மையான பாடலும் கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் அடுத்த இடம்பெற காத்திருக்கு. நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்து
8: அழகா

0: பிரசானாவோ ஜானிக ஐயனோ கொண்டு வரும் அந்த பாடல முழுசா இன்னும் கொஞ்ச நேரத்துல கேக்கலாம். அதற்கு முன்பாக தங்க விலை நிலவரம் எப்படி இருக்கு லேசா தெரிஞ்சுக்கோ. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு இப்போது 171 வெள்ளி 90 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: நினைத்தாலே இருக்கும் படத்துல இருந்து அந்த பாடல நாம கேட்டு முடிந்த நேரம் 7:46.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: அசலை நோக்கி செல்லும் சிடி அங்க அமோகே அவனி 3 கருகள வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு. அடுத்ததான் வில்லசி நோக்கி செல்லும் பிகே. வில்ல சாலையில இருந்து அசலி நெடுக நெரிசல் அதிகமா இருக்குங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட். பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
5: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
4: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
5: மில்கி மிஸ்ட் தயிர்
4: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
5: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
4: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
6: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
0: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
6: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
0: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
6: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
0: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
6: மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க ASK training.com.sg. அழையுங்க 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
0: சுவையாக சமைக்க
7: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ருசியா சமைக்கலாம்னு சொல்லி தள்ளதள்ளதள்ளன்னு தக்காளி பழத்தை வாங்கி வந்து குளிர்பதன பட்டியல வச்சு எடுத்து பார்த்தா என்னது இப்படி அழுகி கெட்டு போச்சே, பணமும் வீணா போச்சே அப்படின்னு ஒரே கவலையா இருக்கும். இந்த பிரச்சனை கையாள ஒரு வழி இருக்குங்க. தக்காளி பழத்தை சந்தையில இருந்து வாங்கி வந்த பிறகு குளிர்பதன பெட்டியில வைக்கிறதுக்கு முன்னால தக்காளி பழத்துடைய இந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதை நீக்கிருங்க. அந்த பகுதி சுத்தம் செய்த பிறகு தக்காளிய குளிர்பதன பெட்டியில தலை கீழாக வைங்க. இப்படி வைக்கிறதால தக்காளி பழம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம தள்ளதள்ளன்னு இருக்குமா. அப்புறம் நீங்களும் பழவிங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள். ஒலி 968
0: டோரதி திரைப்படம். ஆமாங்க, பட்டி தொட்டியெல்லாம் இந்த பாடல் இப்ப கலக்கலா இருக்கு. நான் சென்னைக்கு போயிருந்தப்போ கூட பல இடங்கள்ல இந்த மாதிரியான காணொலிகளை பார்க்க முடிஞ்சது. நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க இந்த பாடலுக்கு. டோரதி திரைப்பட பாடல் தான் அந்த பாடல். இந்த படத்துல வந்து இப்ப எல்லாரும் வந்து பேசிருக்க முக்கியமான பல காரணங்கள் இருக்கு. இந்த திரைப்படத்தை இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் எழுதி இயக்கி இருக்காரு. இந்த திரைப்படம் விரைவில் வெளிவரவும் இருக்கிறது. இந்த நேரத்துல இந்த திரைப்படத்துல கீர்த்தி சுரேஷ், அப்புறம் சனன், ரிஷிகாந்த் அப்படின்ட்டு நடிச்சிருக்காரு. ரிஷிகாந்த் இன்னொரு திரைப்படத்தை நான் சென்னையில பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அதுதான் முதல் ராத்திரி திரைப்படம். வித்தியாசமான ஒரு படமா அமைஞ்சிருந்தது அந்த திரைப்படம். சிலருக்கு இந்த படம் அந்த படம் ஒரே நேரத்துல வந்திருக்கு, இந்த ரிஷிகாந்த் பையன் எந்த படத்தை நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கலாம். அது வேற, இது வேற. ஓகே வாங்க, இப்ப டாரதி படத்தை பத்தி பார்க்கலாமே. பிட்சா, ஜிகர்தண்டா, அப்புறம் பேட்டு ஆகிய திரைப்படங்கள் இயக்கையோ நம்முடைய கார்த்திக் சுப்புராஜுடைய 10th படைப்பு தான் இந்த டாரதி திரைப்படம். இந்த திரைப்படத்துல இளையராஜா அவர்களை வந்து நாடியிருக்காரு இசமைக்கிறதுக்கு. அந்த நேரத்துல வந்து அவரை போய் அணுகணும் அப்படின்னு போது கார்த்திக் சுப்ராஜுக்கு நிறைய கேள்விகள் இருந்தனவா. இந்த படத்துல அவர் இசையமைப்பாரா, அவர் வந்து இப்போ வேறொரு பாதையில இருக்காரு, அவர் இந்த படத்துக்கு வந்து இசைமைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்விகள் இருக்கும் பொழுது அந்த அனுபவத்தை ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. லேச கேக்கலாம் வாங்க.
8: ராஜா சாரோட பயோபிக் பண்ண வேண்டியது அந்த தனுஷ் சாரோட. அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போய் நான் ராஜா சாரை மீட் பண்ணேன். பட் இட் குடன்ட், இட் டிட்ன்ட் ஹேப்பன். ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு கோ வொர்க் வித் ஹிம், பட் அதே நேரத்தில் ஒரு பயமும் இருக்கு. பயம்னா பிகாஸ் ஹீ இஸ் எ லெஜெண்ட், ஐ மீன் மரியாதை கலந்த ஒரு ராஜா சார் வந்து இட்ஸ் மோர் இஸ் மோர் லைக் ஒரு டிவைன் ஸ்பேஸ்ல இருக்காரு. அவர் அங்கே போய் ஒர்க்கா உட்கார முடியுமான்ற அது என் மேல இருக்கிற ஒரு சின்னதுதான். பட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித்.
0: அப்படி ஆரம்பிச்ச அவங்களோட பயணத்துல டாரதி திரைப்படத்துக்கு 2 பாடல்களை இசையமைச்சிருக்காரு இளையராஜா. ஒண்ணு கல்யாணம் இருந்து பலருக்கு தெரியும், மற்றும் ஒன்று முத்துமணி அப்படின்ற பாடல். வித்தியாசமா கலக்கியிருக்காரு நம்ம இளையராஜா. சுவேதா மோகனும் இளையராஜாவோ இணைந்து பாடியிருக்கும் பாடலும் கூட வாங்க கேட்டு மகிழலாம். டாரதி படத்துல இருந்து இளையராஜா வரிகளை எழுதி இசையமைச்சிருக்கும் பாடலும் கூட.

0: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி. ஜாரதி படத்தில் இருந்த அந்த பாடல இளையராஜா மனசில் கேட்டு மகிழ்ந்தோ. 7:56
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: சாங்கி நோக்கி செல்லும் PI தோப்பாயோ எக்ஸிட் 16A அருகில வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்டு, பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
0: 2026 வெளிவந்த புத்தம் புதிய தமிழ் பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சியில நீங்க வாக்களிச்ச பாடல் எந்த தரவரிசையில இடம்பெறுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா? வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாகவும் பார்க்கலாம். பாடல்கள் புதுசு, உங்க வாக்குகள் தான் பெருசு. ஆதரவு மதராஸ் விலாஸ். மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை. ஆதரவு

நான்கு மணி நேரம் மாட்டிய கடையோட இணைஞ்சிருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி உங்க அன்பான அந்த ஆதரவுக்கு. இன்றைக்கு 6 மணி 7 மணி வரைக்கும் டிக்டாக் லைவ் வழியாக நடிகர் கார்த்திக் நவரச நாயகர் கார்த்திகுடைய பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற்றது. பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு தெரியுமோ, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நாளைக்கு 6 மணி 7 மணி வரைக்கும் ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் புத்தம் புதிய பாடல்கள் பட்டியல் இடம்பெற இருக்கு. அந்த பட்டியலில் நம்ம டாரத்தி படத்திலிருந்து முத்துமணி பாடலை இணைக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். நீங்க வந்து இரவு நேரத்தில் நீங்க ஒலியுடைய இன்ஸ்டாகிராம் பக்கமாக ஸ்டாரி செஞ்சீங்கன்னா பாடல்களுக்கு வாக்களிக்கலாம். பாடல்களை வாக்களிச்சுட்டு நாளைக்கு மாலை 6 மணிக்கு டிக்டாக் லைவ் பக்கமாக வருவோம், தவறாதீங்க. இந்த அளவில் உங்களுக்காக நிகழ்ச்சி படைத்து விடைபெறுகின்றேன். உங்க வைப் விமலா இன்றைய நாள் எப்படி அமைஞ்சது அப்படின்னு கவலைப்படாதீங்க, நாளைக்கு நம்ம தட்டுறோம் தூக்குறோம் வரட்டா.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். 8:00 மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் வாசிப்பது தமிழவேல். வடக்கு மேற்கு பெரும்பாதை 2 ஆண்டுகள் தாமதமாக திறக்கப்படவிருக்கிறது. மேம்பால பகுதி, சுரங்கப்பகுதி இரண்டுமே தாமதம் அடையும். சிக்கல் மிகுந்த கட்டுமானமே தாமதத்துக்கு காரணம் என நிலப்போக்குவரத்து ஆணையம் தெரிவித்தது. அட்மிரல்டி முதல் லென்தோர் வரையிலான மேம்பால பகுதி 2029 முதல் கட்டம் கட்டமாக திறக்கப்படும். லென்தோர் முதல் ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்வே வரையிலான சுரங்கப்பாதை 2031 முதல் திறக்கப்படும். கடந்த 8 ஆண்டுகளாக நொவினா பகுதியில் வடக்கு மேற்கு பெரும்பாதைக்கான கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. விமான போக்குவரத்து துறையின் பாதுகாப்பு நடைமுறைகளைப் போல செயற்கை நுண்ணறிவு துறையிலும் அறிமுகம் செய்ய வேண்டியிருக்கலாம் என்று தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ கூறியிருக்கிறார். தொழில்நுட்பம் அதிநவீனம் ஆகும்போது வருங்காலத்தில் அது அவசியமாகலாம் என்றார் அவர். மக்கள் நம்பிக்கையுடன் AIயை பயன்படுத்துவதற்கு தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற பாதுகாப்பு வேண்டும் என்றார் திருமதி டியோ. சிங்கப்பூர் அத்தகைய பாதுகாப்பு நடைமுறைகளை சோதிப்பதாக அவர் சொன்னார். உடற்குறையுள்ளோர் சேவைகளுக்கான கட்டணம் 80 விழுக்காடு வரை குறையக்கூடும். அமைச்சர்களுக்கு இடையிலான பணிக்குழு சமர்ப்பித்த பரிந்துரைகள் அதற்கு வழிவகுக்கலாம். உடற்குறையுள்ளோருக்கான பராமரிப்பு சேவைகளை கட்டுப்படியாகவும் தேவை கொண்ட எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய வகையிலும் வைத்திருக்க பரிந்துரைகள் செய்யப்பட்டுள்ளன. நடவடிக்கை நிலையங்கள், உடற்குறையுள்ளோர் விடுதிகள் முதலிய இடங்களில் கட்டண வரம்புகளும் அதிக சலுகைகளும் அறிமுகம் செய்யப்படலாம். போக்குவரத்து கட்டணத்திலும் சலுகைகள் வழங்கப்படலாம். நடுத்தர வருமானம் ஈட்டும் அதிகமான குடும்பங்கள் திட்டத்துக்கு தகுதி பெறக்கூடும். மொத்தம் சுமார் 5000 உடற்குறையுள்ளோர் பயன்பெறலாம் என்று பணிக்குழு கூறியது. இணைய பாதுகாப்பு மீறல் சம்பவத்தில் 48 பள்ளிவாசல்கள் பாதிக்கப்பட்டதாக முயிஸ் எனப்படும் சிங்கப்பூர் இஸ்லாமிய சமய மன்றம் கூறியிருக்கிறது. ஏஃப் லாஜிக் எனும் மென்பொருள் நிறுவனம் நிர்வகிக்கும் மனிதவள சம்பள நிர்வாக முறையில் சம்பவம் ஏற்பட்டது. 4 மதராசாக்கள், இஸ்லாமிய கற்றல் நடுவம், நிர்வாக அலுவலகம் முதலிய இடங்களும் பாதிக்கப்பட்டதாக மன்றம் கூறியது. சம்பவத்தில் பிணைத்தொகை ஏதும் செலுத்தப்படவில்லை. பெரிய அளவில் தகவல் ஊடுருவப்பட்டதாக அறிகுறி இல்லை என்றும் அது சொன்னது. காவல்துறையும் ஏஃப் லாஜிக் நிறுவனமும் விசாரணை நடத்துவதாக மன்றம் கூறியது. சிங்கப்பூரில் சிரமமான கட்டுமானப் பணிகளுக்கு தேவைப்படும் ஊழியர்களின் எண்ணிக்கையை பாதியாக குறைக்க முயற்சி எடுக்கப்படுகிறது. மனிதர்களுக்கு பதில் தானியக்க இயந்திரங்களை வைத்து விலையை முடிக்க சோதனை நடத்தப்படுகிறது. சிங்கப்பூரில் அத்தகைய சோதனை நடத்தப்படுவது இது முதல் முறை. JTC நிறுவனமும் கஜிமா நிறுவனமும் சேர்ந்து முன்னோட்ட சோதனையை நடத்துகின்றன. தானியக்க இயந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலம் ஊழியர்களை ஆபத்திலிருந்து பாதுகாக்க முடியும். ஊழியர் பற்றாக்குறையை சமாளிக்க முடியும் என்று நிறுவனங்கள் நம்புகின்றன. தானியக்க இயந்திரத்தை எப்படி பரவலாக பயன்படுத்தலாம் என்று மனிதவள அமைச்சுடன் இணைந்து பரிசீலிப்பதாக JTC கூறியது. சிங்கப்பூரில் 3 பில்லியன் வெள்ளி மோசடி சம்பவத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட சொகுசு வீடுகள் எதுவும் ஏலத்தில் விற்பனையாகவில்லை. இன்று பிற்பகல் 6 சொகுசு வீடுகளும் ஓர் அலுவலக இடமும் ஏலத்தில் விடப்பட்டன. வீடுகள் ஒவ்வொன்றும் 3.6 மில்லியன் வெள்ளி முதல் 7.6 மில்லியன் வெள்ளி வரை ஏலம் விடப்பட்டன. சன்டெக் டவர் 1 அலுவலக இடத்தின் விலை 11.5 மில்லியன் வெள்ளி என்று நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் எதுவும் விற்கப்படவில்லை. ஏலத்தை நடத்திய நைட் ஃபிராங்க் சிங்கப்பூர் நிறுவனம் அடுத்து அதிகாரிகளின் ஆலோசனையை பெறவிருப்பதாகச் சொன்னது. இம்மாதம் முதல் அடுத்த ஆண்டு நடுப்பகுதி வரை 80க்கும் அதிகமான சொத்துக்கள் விற்பனைக்கு வரும். அவை அனைத்தும் 3 பில்லியன் வெள்ளி மோசடி சம்பவத்தில் பறிமுதல் செய்யப்பட்டவை. ஜலன்புசார் அரங்கில் மேலும் 1500 இருக்கைகள் சேர்க்கப்படும் என்று சிங்கப்பூர் கார்பந்து சங்கம் கூறியிருக்கிறது. உள்ளூர் கார்பந்துக்கான ஆதரவு கூடுகிறது. அரங்கில் அதிகமான ரசிகர்களை வரவேற்க வசதி அமைக்கப்படுவதாக அது சொன்னது. சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசியான் கிண்ண ஆட்டம் ஒவ்வொன்றுக்கும் நுழைவுச்சீட்டுகள் விற்று தீர்ந்ததை சங்கத் தலைவர் ஃபாரஸ்ட் லீ சுட்டினார். ஜலன்புசார் அரங்கில் இப்போது சுமார் 6000 பேர் அமரலாம். வசதிகளை மேம்படுத்துவதால் சிங்கப்பூர் கார்பந்து துறைக்கு பொலிவு சேர்க்கலாம் என்று திரு லீ கூறினார். சிங்கப்பூரும் கத்தாரும் இருநாட்டு நட்புறவை மறு உறுதிப்படுத்திக் கொண்டுள்ளன. இருதரப்பு ஒத்துழைப்பு அதிகரிப்பதையும் அவை வரவேற்றதாக வெளியுறவு அமைச்சர் கூறியது. வெளியுறவு அமைச்சர் விவேன் பாலகிருஷ்ணன் கத்தாருக்கு அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டுள்ளார். அவர் அந்நாட்டு பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியை சந்தித்தார். இரு நாடுகளும் சேர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளை அவர்கள் கலந்து பேசினர். கத்தார் சிங்கப்பூர் இரு நாடுகளும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம், பாதுகாப்பு, வர்த்தகம் முதலிய 6 அம்சங்களில் சேர்ந்து பணியாற்றுகின்றன. திட்டத்தின் முன்னேற்றத்தை கத்தாரின் துணை தற்காப்பு அமைச்சருடன் அமைச்சர் பாலகிருஷ்ணன் மறு ஆய்வு செய்தார். இந்தோனேசிய அதிபர் பிரபோ சுபியாந்தோ நிலத்தை செப்பனிடும் நடவடிக்கைகளுக்கு அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். வனத்தை எரித்து நிலத்தை செப்பனிடும் செயல் சுற்றுப்புற பயங்கரவாதம் என்று அவர் சாடினார். இந்தோனேசியா 11 ஆண்டுகள் காணாத காட்டுத்தீயுடன் போராடுகிறது. போர்னியோ, சுமத்ரா வட்டாரங்கள் அதிக பாதிக்கப்பட்டுள்ளன. அண்டை நாடுகளிலும் தாக்கம் தெரிகிறது. புகைமூட்டம் சிங்கப்பூரையும் மலேசியாவையும் பாதிக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் பிரியங்கா பன்னீர்செல்வம். அடுத்த செய்தி தொகுப்பை 9 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
4: Eight singles looking for love.
5: We're here to find love.
4: Get a little help from the person they trust most.
5: You've brought the one person that knows you best, and they're here to finally find you love.
4: Their love life is in the hands of their wingman.
6: We have to make it happen.
7: I want to go on a date.
4: Their biggest cheerleader and their harshest critic.
5: Your wingman will go head to head in a series of challenges.
4: The wingman wins a challenge, the single gets the date.
8: A chance to get a bit closer with her.
4: To spice up the stakes, the winning couple will walk away with $20,000 and $10,000 for the best wingman. But when loyalty gets tested and hearts are on the line, will it be happily ever after?
9: Whatever happens, I do want you in my life forever.
4: Or betrayal and heartache.
10: I got played.
11: I literally want to throw up right now.
12: Girl, you gotta fix yourself.
13: Who knows what's coming next?
4: Catch Wingman. Available on MeWatch and Mediacorp Entertainment on YouTube from 10 September. Find out more at mewatch.sg/wingman.
14: காலைநேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாயி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாயியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாயி ஆட்டோ 1 மற்றும் பிவாயி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாயி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாயி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
15: Maverick Events in production varangum Masala Coffee live in Singapore the return tour. Ee sei rasigargale 8 aandugalukku piragu

0: எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏஜிஎம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏஜிஎம்மில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
1: Media Kabuli 968 il Hindi Padalgal.
2: You're listening to Hindi Numbers on Only 968.

0: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்தியன் நம்பர்ஸ் ஆன் ஓன்லி 96.8.

0: and to Hindi numbers. Thank you for listening to Only 98.
1: வணக்கம். 9:00 மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் வாசிப்பது தமிழவேல். வடக்கு மேற்கு பெரும்பாதை 2 ஆண்டுகள் தாமதமாக திறக்கப்படவிருக்கிறது. மேம்பால பகுதி, சுரங்கப்பகுதி இரண்டுமே தாமதம் அடையும். சிக்கல் மிகுந்த கட்டுமானமே தாமதத்துக்கு காரணம் என நிலப்போக்குவரத்து ஆணையம் தெரிவித்தது. அட்மிரல்டி முதல் லென்டோர் வரையிலான மேம்பால பகுதி 2029 முதல் கட்டம் கட்டமாக திறக்கப்படும். லென்தோர் முதல் ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்வே வரையிலான சுரங்கப்பாதை 2031 முதல் திறக்கப்படும். கடந்த 8 ஆண்டுகளாக நொவினா பகுதியில் வடக்கு மேற்கு பெரும்பாதைக்கான கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. AI தொழில்நுட்பத்துக்கு விமானப் போக்குவரத்து துறையில் இருப்பதைப் போன்ற பாதுகாப்பு நடைமுறைகள் தேவைப்படலாம் என்று தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ கூறியிருக்கிறார். AI தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் குறித்த அக்கறைகளுக்கு மத்தியில் அவர் கருத்துரைத்தார். AI தொழில்நுட்பத்தை உருவாக்குவோர் அது மனிதர்களை மீறி செயல்படும் சாத்தியம் இருப்பதாக எச்சரிக்கின்றனர். சிங்கப்பூர் ஏற்கனவே AI தொழில்நுட்பத்தை சோதித்து பாதுகாப்பை உறுதி செய்கிறது. என்றாலும் பாதுகாப்பு நடைமுறைகள் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ப இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அமைச்சர் தியோ சொன்னார். உடற்குறையுள்ளோர் சேவைகளுக்கான கட்டணம் 80 விழுக்காடு வரை குறையக்கூடும். அமைச்சர்களுக்கு இடையிலான பணிக்குழு சமர்ப்பித்த பரிந்துரைகள் அதற்கு வழிவகுக்கலாம். உடற்குறையுள்ளோருக்கான பராமரிப்பு சேவைகளை கட்டுப்படியாகவும் தேவை கொண்ட எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய வகையிலும் வைத்திருக்க பரிந்துரைகள் செய்யப்பட்டுள்ளன. நடவடிக்கை நிலையங்கள், உடற்குறையுள்ளோர் விடுதிகள் முதலிய இடங்களில் கட்டண வரம்புகளும் அதிக சலுகைகளும் அறிமுகம் செய்யப்படலாம். போக்குவரத்து கட்டணத்திலும் சலுகைகள் வழங்கப்படலாம். நடுத்தர வருமானம் ஈட்டும் அதிகமான குடும்பங்கள் திட்டத்துக்கு தகுதி பெறக்கூடும். மொத்தம் சுமார் 5000 உடற்குறையுள்ளோர் பயன்பெறலாம் என்று பணிக்குழு கூறியது. இணைய பாதுகாப்பு மீறல் சம்பவத்தில் 48 பள்ளிவாசல்கள் பாதிக்கப்பட்டதாக முயிஸ் எனப்படும் சிங்கப்பூர் இஸ்லாமிய சமயமன்றம் கூறியிருக்கிறது. எஃப் லாஜிக் எனும் மென்பொருள் நிறுவனம் நிர்வகிக்கும் மனிதவள சம்பள நிர்வாக முறையில் சம்பவம் ஏற்பட்டது. 4 மதரசாக்கள், இஸ்லாமிய கற்றல் நடுவம், நிர்வாக அலுவலகம் முதலிய இடங்களும் பாதிக்கப்பட்டதாக மன்றம் கூறியது. சம்பவத்தில் பிணைத்தொகை ஏதும் செலுத்தப்படவில்லை. பெரிய அளவில் தகவல் ஊடுருவப்பட்டதாக அறிகுறியில்லை என்றும் அது சொன்னது. காவல்துறையும் எஃப் லாஜிக் நிறுவனமும் விசாரணை நடத்துவதாக மன்றம் கூறியது. சிங்கப்பூரில் சிரமமான கட்டுமான பணிகளுக்கு தேவைப்படும் ஊழியர்களின் எண்ணிக்கையை பாதியாக குறைக்க முயற்சி எடுக்கப்படுகிறது. மனிதர்களுக்கு பதில் தானியக்க இயந்திரங்களை வைத்து வேலையை முடிக்க சோதனை நடத்தப்படுகிறது. சிங்கப்பூரில் அத்தகைய சோதனை நடத்தப்படுவது இது முதல் முறை. JTC நிறுவனமும் காஜிமா நிறுவனமும் சேர்ந்து முன்னோட்ட சோதனையை நடத்துகின்றன. தானியக்க இயந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலம் ஊழியர்களை ஆபத்திலிருந்து பாதுகாக்க முடியும். ஊழியர் பற்றாக்குறையை சமாளிக்க முடியும் என்று நிறுவனங்கள் நம்புகின்றன. தானியக்க இயந்திரத்தை எப்படி பரவலாக பயன்படுத்தலாம் என்று மனிதவள அமைச்சுடன் இணைந்து பரிசீலிப்பதாக JTC கூறியது. சிங்கப்பூரில் 3 பில்லியன் வெள்ளி மோசடி சம்பவத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட சொகுசு வீடுகள் எதுவும் ஏலத்தில் விற்பனையாகவில்லை. இன்று பிற்பகல் 6 சொகுசு வீடுகளும் ஓர் அலுவலக இடமும் ஏலத்தில் விடப்பட்டன. வீடுகள் ஒவ்வொன்றும் 3.6 மில்லியன் வெள்ளி முதல் 7.6 மில்லியன் வெள்ளி வரை ஏலம் விடப்பட்டன. சன்டெக் டவர் 1 அலுவலக இடத்தின் விலை 11.5 மில்லியன் வெள்ளி என்று நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் எதுவும் விற்கப்படவில்லை. ஏலத்தை நடத்திய நைட் பிராங்க் சிங்கப்பூர் நிறுவனம் அடுத்து அதிகாரிகளின் ஆலோசனையை பெறவிருப்பதாக சொன்னது. இம்மாதம் முதல் அடுத்த ஆண்டு நடுப்பகுதி வரை 80 அதிகமான சொத்துக்கள் விற்பனைக்கு வரும். அவை அனைத்தும் 3 பில்லியன் வெள்ளி மோசடி சம்பவத்தில் பறிமுதல் செய்யப்பட்டவை. ஜலன்புசார் அரங்கில் மேலும் 1500 இருக்கைகள் சேர்க்கப்படும் என்று சிங்கப்பூர் கார்பந்து சங்கம் கூறியிருக்கிறது. உள்ளூர் கார்பந்துக்கான ஆதரவு கூடுகிறது. அரங்கில் அதிகமான ரசிகர்களை வரவேற்க வசதி அமைக்கப்படுவதாக அது சொன்னது. சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசியான் கிண்ண ஆட்டம் ஒவ்வொன்றுக்கும் நுழைவுச்சீட்டுகள் விற்று தீர்ந்ததை சங்கத்தலைவர் ஃபாரஸ்ட்லி சுட்டினார். ஜலன்புசார் அரங்கில் இப்போது சுமார் 6000 பேர் அமரலாம். வசதிகளை மேம்படுத்துவதால் சிங்கப்பூர் கார்பந்து துறைக்கு பொலிவு சேர்க்கலாம் என்று திரு லீ கூறினார். நேபாளத்தின் மனஸ்லூ மலையில் ஏறிய சிங்கப்பூரர் ஒருவர் மாண்டார். அவரின் வயது 50. அவர் 8K எக்ஸ்பெடிஷன்ஸ் என்ற நிறுவனம் ஏற்பாடு செய்த பயணத்தில் கலந்து கொண்டார். மனஸ்லூ மலை உலகின் 8வது உயரமான சிகரம். மலை இறங்கும்போது அவரின் உடல்நலம் மோசமானதாக நிறுவனம் சொன்னது. ஆடவரின் உடல் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்படும் என்று அது கூறியது. இந்தோனேசிய அதிபர் பிரபோ சுபியாந்தோ நிலத்தை செப்பனிடும் நடவடிக்கைகளுக்கு அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். வனத்தை எரித்து நிலத்தை செப்பனிடும் செயல் சுற்றுப்புற பயங்கரவாதம் என்று அவர் சாடினார். இந்தோனேசியா 11 ஆண்டுகள் காணாத காட்டுத்தீயுடன் போராடுகிறது. போர்னியோ, சுமத்ரா வட்டாரங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. அண்டை நாடுகளிலும் தாக்கம் தெரிகிறது. புகைமூட்டம் சிங்கப்பூரையும் மலேசியாவையும் பாதிக்கிறது. காட்டுத்தீயை தொடங்கும் நிறுவனங்கள், தனிநபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்தோனேசிய அதிபர் பிரபுவோ உறுதியளித்தார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் பிரியங்கா பன்னீர்செல்வம். அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: இரவினில் ஆட்டம்.
1: எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்பது. நான் ரஃபி.
0: நான் நவீன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு கொஞ்சம் மாற நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ரஃபி, டிக்டாக் லைஃப்ல நம்ம இணைஞ்சிருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த நேரத்துல நம்ம டிக்டாக் லைஃப்ல இணைஞ்சு. பொதுவா நம்ம இணையும் போது 12 மணி ஆகும், அது அந்த நேரத்துக்குள்ள தூங்க போயிடுவாங்க.
1: ஆமா,
0: இன்றைக்கு முழித்திருக்கும் நேரத்திலேயே நம்ம வந்திருக்கோம். வாங்க நம்ம கிட்ட பேசுங்க, பாடல்களை நீங்க கேட்க போறீங்க, நம்ம பேசவும் போறோம்.
1: டிக்டாக் எப்படி வர்றது? சில நேர்கள் வந்து அந்த முடியிற நேரத்துல நமக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேக்குறாங்க, எங்க வந்தீங்களோ உங்களை பாக்கலையே அப்படின்னு. நீங்க டிக்டாக்ல இருக்கணும், முதல்ல டிக்டாக் செயலி இருக்கணும். அதை நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம், அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒலியுடைய பக்கத்துக்கு வாங்க, அங்கதான் லைவ்னு காட்டும். அதை நீங்க கிளிக் பண்ணுங்க, நீங்க எங்களை பாக்கலாம்.
0: நம்ம பாக்கலாம், அது மட்டும் இல்லாம பேசலாம். நீங்க டெக்ஸ்ட் இருக்கு, நீங்க வந்து சேட் பண்ணலாம், லைக்ஸ் கொடுங்க. அது மட்டும் இல்லாம பாடங்களை விரும்பி கேளுங்க. ஆனா முதல் ஒரு மணி நேரத்துல அது கிடையாது, 10 மணி 11:30 மணி வரைக்குமே தான் இந்த விருப்ப பாடல் அங்கம்.
1: ஆமா, அதுக்கு நம்ம நேர்கள் கொஞ்சம் இப்பவே சொல்ல ஆரம்பிக்கல, என்ன பாட்டு வேணும் சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு நாங்க முயற்சி பண்ணுவோம் உங்களுக்கு ஒளிபரப்ப.
0: அதே சமயத்துல ரஃபி, ஒருவேளை உங்களுக்கு உண்மையிலே அந்த லிங்க் வேணும்னா, அந்த இணைய பக்கம் வேணும்னா, நம்ம கிட்ட வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குறிஞ்சியை அனுப்புங்க, நம்ம வந்து அந்த லிங்கை உங்களுக்கு அனுப்புறோம். டிக்டாக்ல இணைங்க.
1: சரி, இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல நாங்க சொல்றோம். தொடர்ந்து நீந்திருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. இது உங்களுடைய இரவனில் ஆட்டம்.
0: பாடல்களை கேளுங்கள்,
1: மறைந்து விடும் சோகங்கள்.
2: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
3: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
4: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது, பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
5: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு

ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ESK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ESKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: சுய இசை பாடல் நம்ம கேட்டோம். போகனுடைய இசையமைப்புல ராகு பாடிய ஒரு பாடல் இது, பொன்விழி. அதுதான் அந்த பாடலுடைய தலைப்பு. டிக்டாக் லைவ்ல நம்ம இணைஞ்சிருக்கோம், அவங்ககிட்ட ஏற்கனவே அந்த கேள்வியை கேட்டுட்டோம். அதாவது ஒளி நேயர்களுக்கு நம்ம என்ன பேச போறோம் தெரியாது, ஆனா டிக்டாக் நேயர்களுக்கு தெரியும். அது என்னன்னா, நீச்சல் அடிக்கிறத பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
3: இன்னைக்கு நான் நீச்சல் போனேங்கிறதுக்காக நான் அதை கேட்கல. வழக்கமா எல்லார்ட்டையும் கேட்பேன், யாராவது வரீங்களா கூட நீச்சல் போலாம், எனக்கு நீச்சல் தெரியாதுப்பா அப்படின்னு
2: சொல்லுவாங்க.
3: நான் கத்துக்கிட்டேன், நானே வந்து சொந்தமாவே கத்துக்கிட்டேன். ஆனா ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கறதுன்னா அது எப்படி சொல்லி கொடுக்க, ஏன்னா ரெண்டு மூணு பேருக்கு நான்
2: செய்து
3: பார்த்தேன், சரி சொல்லி கொடுப்போமே அப்படின்னு. அது வந்து வேலைக்கு ஆகலன்னு நினைக்கிறேன், நம்ம சொல்லி கொடுக்கறது அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல.
2: இல்ல, பல வேலைகளை ரஃபி நமக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா கற்றுக் கொடுக்கறது அது வேற ஒரு திறன் அப்படின்னு நினைக்கிறேன்.
3: ஆமா,
2: ஆக எல்லாருமே கத்திருப்பாங்க ஒரு கட்டத்துல, ஏதோ கொஞ்சம் நீந்த கத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்ம கூட பகிருங்க. ஒரு சிலர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, தண்ணினாலே கண்டம், பயம் கிட்டவே நெருங்க மாட்டேன், அதனால எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு
3: சொல்லியிருக்கீங்க.
2: அது ஏன் அப்படின்னு நம்ம கிட்ட கொஞ்சம் பகிருங்க, அதுல என்ன பயம்?
3: ஆமா, இப்ப சில பேர் சொல்றாங்க, வாய் நவீன் லாஃபிங்னு கேட்டிருக்காங்க செல்வி மோத. அப்படி என்ன சிரிச்சீங்க நீங்க? சிரிச்சிருப்பீங்க நினைக்கிறேன்.
2: சிரிச்ச முகம் தானே, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல.
3: சரி, அல்ல அதாவது இந்த நீச்சல வந்து சில பேர் சொல்லிருக்காங்க எனக்கு தெரியாது. செல்வி சொன்னாங்க அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க எனக்கு தெரியும், நீந்த தெரியும், அப்ப ஏன் போறதில்ல?
2: அப்புக்குட்டி என்ன சொல்லிருக்காங்கன்னா, 6 வயசுலேருந்தே அவங்க நீந்த ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ வரைக்கும் நீந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான், அது வந்து சின்ன வயசுலேருந்தே பழக்கப்படுத்தினாதான் கொஞ்சம் தேர்ச்சி பெறலாம்னு நினைக்கிறேன். 5 விளையாது 50 விளையுமா அப்படின்னு சொல்லுவாங்களே ரஃபி.
3: ஆமா,
2: இப்போ ஒரு 50 நீங்க போய் கத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஆக நீங்க உங்களோட பிள்ளைகள்லாம் இருந்துச்சுன்னா போய் இப்பவே கத்துக்க
3: அனுப்பி வைங்க.
2: ஆமா
3: ஆமா, பலரும் அனுப்பி வைக்கிறாங்க, பள்ளிக்கூடம் கத்துக் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க, பள்ளிக்கூடத்துலேயே கத்துக்கிட்டோம் அப்படின்னு. சில பேர் தனியா அனுப்புறாங்க, கிளாஸ் எடுத்து அனுப்புறாங்க.
2: ஆமா,
3: சரி, இந்த நீச்சல் வந்து நம்மவே சொந்தமா கற்றுக்கொள்ளலாமா? இப்ப எனக்கு வந்து என்னன்னு தெரியல, நான் போய்கிட்டே இருந்தேன், நண்பர் நீச்சல் தெரிந்த ஒரு நண்பரோட அடிக்கடி நான் போய்கிட்டே இருந்தேன்.
2: சரி,
3: அது என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் பிறகு ஒரு பாட்டுக்கு அப்புறம் சொல்றேன். தொடர்ந்து நீந்திருங்க. பவர் ஹவுஸ் அரங்கம்
2: அதிரட்டுமே. ஆமா, அனிருத் அறிவு பாடல், கொஞ்ச நாள் வேகமான ஒரு பாடல் கேட்டுடுவாங்க.
3: ஓகே.

0: இது வந்து கூலி படத்தில் இடம்பெற்ற பாட்டு, அரங்கம் அதிரட்டுமே பாடல் தான், பவர் ஹவுஸ் பாடல் நம்ம கேட்டோம். அனிருத் மற்றும் அறிவு இந்த பாடலை பாடியிருந்தாங்க. 9:20 ஆகின்றது.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
2: விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது SLE நோக்கி செல்லும் CTE மோல்மீன் சாலைக்கு பிறகு. இதன் காரணமாக மோல்மீன் சாலையிலிருந்து மர்ச்சன்ட் சாலை வரைக்குமே போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. அங்கே முதலாம் தடத்தை தவிர்த்துருங்க. இரண்டு இடங்களில் சாலை பணிகள். MCE நோக்கி செல்லும் AYE ஜலான் முன்லைக்கு பிறகு அங்கே மூன்றாம் தடத்தை தவிர்த்துருங்க. TIE நோக்கி செல்லும் TPE லோயாங் அவென்யூ எக்ஸிட் அங்கும் சாலை பணிகள்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
5: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
6: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
5: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
6: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
5: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
6: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
7: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
8: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
7: வேலை
8: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50 விழுக்காடு வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
9: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628. adaptivepay.com.sg ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
10: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
11: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வழி தான்.
10: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
11: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
12: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ் கோஸ்லே, தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
2: இரவின் ஆட்டம் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நேரம் இப்பொழுது 9:22. டிக்டாக் லைவ்ல நாம இணைஞ்சிருக்கோம்.
0: ஆமா,
2: நீச்சல பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்.
0: ஆமா, இன்னைக்கு வந்து லட்சுமி ஒரு கேள்வி இங்க கேட்டிருக்கிறாங்க. அதாவது சிங்கப்பூர்ல இந்த ஸ்விமிங் பூல்ல உள்ள தண்ணி சுத்தமாவா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.
2: நியாயமான ஒரு கேள்விதான்,
0: கேள்விதான். நீங்க ஆத்துல இறங்கிருக்கீங்களா?
2: ஆத்துலயா?
0: ஆத்துல குளத்துல இறங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த தண்ணி வந்து சுத்தம் தான், ஓரளவுக்கு சுத்தம் தான். அவங்க வந்து பராமரிக்கிறாங்க, சுத்தம் இல்லாம போகுமா அப்படின்னு கேட்க சொல்லுது நீங்க கேட்ட கேள்விக்கு. ஆனா அவங்க கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு. சில வேளைகள்ல சிலர் தண்ணிக்குள்ள போய் வேண்டாத சில வேலைகள்லாம் செய்து வைத்தர்றாங்க.
2: ஆமா,
0: அப்ப வந்து அந்த அந்த தண்ணியோடைய அந்த தூய்மையான தன்மை வந்து போயிடுது, மாசுபட்டுருது இல்லையா? ஆக அதுதான் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது.
2: நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. என்ன சொல்லப்பட்டிருக்கு, குளோரின் சேர்க்கப்பட்டிருக்கு, அதனால சுத்தமா இருக்கும் அப்படின்னு.
0: இல்ல, கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க, எனக்கு கண்ணுக்கு தெரியும்.
2: ஐயோ, அப்படிதான் நீங்க தயவு
0: செய்து போட்டு உள்ள இறங்கி அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும் போது
2: தெரியும்
0: யாராவது சிறுநீர் கழித்தாங்கன்னா.
2: தெரியுமா?
0: தெரியும். என்ன சொன்னா சிறுநீருடைய நிறம் வேற மாதிரி, அந்த தெளிவான தண்ணீர்ல அது அப்படி செய்யக்கூடாதவங்க சில பேர் இருந்தாலும் செய்யறாங்க. ஏன்னு தெரியல,
2: அது என்னதான் எனக்கும் புரியல. ஆனா அந்த விதத்துல கடலையும் நம்ம நீந்திடலாமோ?
0: அது ஒரு வகையில நியாயமான கேள்விதான். அங்க அந்த பிரச்சனை இல்ல, ஆனா வேற
2: வேற பிரச்சனை இருக்கு.
0: சீ வாட்டர் குரோக்கடைல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, முதலைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
2: முதலை இருக்கு. எனக்கு தெரிஞ்சவர் என்ன நினைச்சா, அந்த ஜெலி ஃபிஷ் இருக்குல்ல ரவி, அப்படி ஸ்டிங் பண்ணிட்டு
0: ஓ
2: காலாம் வீங்கி அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டு அதுவும் நடந்திருக்கு. ஆக உயிரினங்களும் அந்த கடல்ல இருக்கு, அவங்களுக்கு மத்தியிலயும் நம்ம நீந்தணும்.
0: சமீபத்துல நான் ஒரு இது படிச்சேன், செய்தி சமீபம் இல்ல, சில காலத்துக்கு முன்னால அவங்களையும் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த பேப்பர்லயும் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அங்க வந்து ஜெலி ஃபிஷ் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, முன்பக்கம் வந்துருச்சு, இப்ப கரப்பக்கம் ஒதுங்க, நீங்க வந்து தண்ணியில இறங்காம இருக்கிறது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க.
2: என்னன்னா, சில பேர் என்ன நினைக்க மாட்டேங்கிறாங்களா, ஓ நான் வந்து போன மாசம் தான் போனேன், அப்ப ஜெலி ஃபிஷ்லாம் கிடையாது, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது எப்படின்னா, சீசன் ஒரு பருவநிலை மாதிரி,
0: அந்த பருவத்துக்கு வரும் போகும். அதை நம்ம என்ன வெத்தலை பாய்ச்சி பார்க்க வச்சு அழைக்க முடியும்? நீங்க வந்து அது வர்ற நேரத்துக்கு நீங்க போய் காலை வச்சீங்க, அது காலை பதம் பார்த்து தான் வைக்கும்.
2: ஆமா ஆமா. ஆக தயவு செஞ்சு எங்க நீந்தினாலுமே கொஞ்சம் பார்த்து இருங்க. ஆனா புரியுது எந்த அளவுக்கு தான் நம்மளுடைய பொது நீச்சல் குளம்லாம் நல்லா இருக்கு, சுத்தமா இருக்கு, பராமரிக்கப்படுது அப்படின்னு நம்ம பாத்துக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வாரத்துல ஒரு நாள் அங்க மூடி வச்சிருப்பாங்க அதை பராமரிக்க அப்படின்னு.
0: ஆமா, நீங்க சொல்றது பொது நீச்சல்
2: நீச்சல் குளங்கள்.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம், அது வந்து நீங்கள் பார்த்துக்குங்க, போகிறதுக்கு முன்னாடி பார்த்துங்க. சார், நீச்சல் ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நீச்சல் கஷ்டம் கிடையாது. அது வந்து செய்ய செய்ய செய்ய எல்லாமே வந்து நீங்கள் பழக பழக அது வந்துடும்.
2: நிச்சயமாக
0: அதனால தான் நம்ம சொல்கிறோம், பழகிக்கெல்லாம் வாங்க. உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சுருக்கோம், ஹிப்ஹாப் தமிழா.
2: இன்று செப்டம்பர் மாதம் 17 2026, ஒரு அமெரிக்க டாலர் $1.28, ஒரு யூரோ $1.48, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் $1.73, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் $92, 100 இந்திய ரூபாய் $1.35, 100 இலங்கை ரூபாய் $39, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் $3.21.
13: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: பேசுவோம் பேசுவோம். ஓகே
1: ஓகே, நல்ல ஒரு பாட்டு நம்ம கேட்டோங்க, வேகமான ஒரு பாட்டு. பழகிக்கலாம் ஹிப்ஹாப் தமிழாவுடைய குரல்ல அந்த பாடல் வந்தது.
0: அடுத்த பாடல் நாட்டு நாட்டு யாசின் நிசார் பாடி இருக்கும் பாடல்.
1: நாட்டு நாட்டு
0: தெலுங்கு பாடல்.
1: நாட்டு நாட்டு இல்ல,
0: நாட்டு நாட்டு தான் கேளுங்க.

0: லால் சலாம் திரைப்படத்திலிருந்து ஏராமனுடைய இசையில அந்த பாடலை கேட்டோம். கபிலனின் வரிகளில் சித் ஸ்ரீராம் பாடிய பாடல். சரி, இப்ப டிக்டாக் லைஃப்லயும் பேசிக்கிட்டு இருக்கோம். சற்று முன்பு நீச்சல் பத்தி பேசியிருந்தோம், அதெல்லாம் போய் இப்ப நேர்கள் கிட்ட என்ன கேட்கறோம்னா, அதாவது டிக்டாக் லைஃப் நேர்கள் கிட்ட என்ன
1: கேட்கறோம், தூங்குறீங்க
0: எத்தனை மணிக்கு தூங்குறீங்கன்னு அப்படி கேட்கறோம். ஏன்னா இரவு ஆட்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஒரு மணிக்கு தான் இங்க முடியும், இந்த நிகழ்ச்சி முடியும்.
1: ஆமா, எங்களுக்கு அந்த கொடுப்பனை இல்ல, 9 மணிக்கு போய் தூங்குறது அப்படி இல்ல, வேலை இருக்குல்ல, அதனால வேலைக்கு வந்துடும். இப்ப நீங்க உங்களுக்கு வீட்டுல இருக்கீங்க, வேலையெல்லாம் முடிச்சிட்டு போறீங்க, சில பேர் வந்து அலுவலக நேரத்துல வேலை செய்யறவங்களாம் இருப்பீங்களா, எத்தனை மணிக்கு தான் தூக்கம் வரும் உங்களுக்கு? சில பேர் தூங்குறாங்க, சில பேர் தூங்க மாட்டாங்க, தலையை கீழே வைக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. சில பேருக்கு நிறைய சிந்தனை, அந்த சிந்தனையிலே போகுது நேரம் அப்படின்னு சொல்றாங்க. ராத்திரி தூங்குற நேரத்துல தான் பல இது வருது நம்மளுக்கு, சிந்தனை, அன்னைக்கு செய்தது அல்லது வாழ்க்கையில நடந்தது எல்லாம் ராத்திரி படம் மாதிரி கண்ணு முன்னால ஓடுது.
0: ஆமா, ஒரு சிலர் என்ன சொல்லிருக்காங்கன்னா 9 மணிக்கே தூங்குவாங்க, ஆனா அது போய் என்ன, இப்ப மணி வந்து 9:40 ஆயிட்டு,
1: ஒரு சமயம் அவங்க எங்கேயோ துபாயில இருக்காங்களோ,
0: இன்னைக்கு காலையில நிகழ்ச்சி செய்ய ஆரம்பிச்சோன்னா தூக்கம் ரொம்ப குறைவு கிடைக்கிறது.
1: ஆனா தூக்கம் வரும், தூங்கணும்னு வந்துட்டேன்னா தூக்கம் வரும்.
0: ஆமா,
1: அதுக்குதான் இப்ப நீச்சல் போயிட்டு இருக்கேன். நீச்சல் போகும்போது நல்லா தூக்கம் வரும் உங்களுக்கு, நீச்சல் பசிக்கும்.
0: அதுதான் நான் சொல்லுவேன், இந்த நீச்சல் பண்ணும்போது அது ஏன் அப்படி பயங்கரமா பசிக்கும், அதுல அதுக்கப்புறம் சாப்பிட சாப்பாடு இருக்குல்ல, அதுலயே ஒரு தனி சுகம்.
1: தண்ணி வந்து உங்களுடைய உடம்பே தண்ணியில மூழ்குது.
0: ஆமா,
1: அப்படி மூழ்கும் போது பல மாற்றங்களை ஏற்படுத்துது சீக்கிரம் வந்து. ஏன்னா நீங்க நீச்சல் அடிக்கிறீங்க, நீச்சல் அடிக்காம இருந்தா கூட பசிக்கதான் செய்யுது. இல்ல, சில பேர் தண்ணியில விளையாடிட்டு வருவாங்க.
0: ஆமா ஆமா, அது ஏன்னு தெரியல. இப்ப நான் ஓடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது அதே அளவுக்கு பசிக்காது, ஆனா நீந்திட்டு வரும்போது பசி, பயங்கர பசி.
1: சரி, ஏன்னு சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. தொடர்ந்து நீந்திருங்க. 9:41 போக்குவரத்தை தெரிந்து கொள்வோம்.
0: போக்குவரத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமான சாலைகள்ல துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ கேபிஇசிபிக்கு பிறகு ஒரு விபத்து ஒன்று நடந்துள்ளது, அங்கு 2 தடத்தை தவிர்த்துங்க. எஸ்எல்இ நோக்கி செல்லும் டிபிஇ லோயாங் அவென்யூ நுழைவாயில் அங்கு சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு ஊட்டி கோல்டு, பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: சொல்லுங்கள் ராஜமாதா.
6: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
5: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
6: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்,
5: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
6: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
7: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
8: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
7: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
8: மில்கி மிஸ்ட் தயிர்
7: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே, இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
8: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
7: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
9: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
10: அப்போது முதியவர் பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
11: I want to go out and buy phone.
9: சிங்கப்பூரில் நடந்த குற்றச் செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ்.
12: Hi darling, எப்படி இருக்கீங்க?
9: என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக

0: சாரி, அதெல்லாம் நேர்கள் கேட்டிருப்பாங்க, என்ன அது நவீன் சொல்ல வராரு, தமிழ் நிலையத்துல ஆங்கிலம் பேசுறாரு.
1: இப்படி கிடையாதுங்க, நம்ம பேசணும், நேர்கள் கிட்ட பேசணும் அப்படின்னு மறுபடியும் ரஃபி கிட்ட சொல்றேன். ஏன்னா டிக்டாக்ல எப்படி ரொம்ப மூழ்கி இருக்காரு, டிக்டாக்ல நேர்கள் கிட்டே பேசிட்டு இருக்காரு,
0: மைக்க வந்து திறந்து விடல அப்படின்னு நினைச்சிட்டாரு. நானே வந்து திறந்தேன்னா அவரு கவனிக்கல, அவரே வந்து ஆங்கிலத்து. இது நடக்கிறது உண்டு, எனக்குமே நடக்கும் சில வேலைகளை, திரும்புறதுக்குள்ள ஒரு விஷயம் நடந்துரும்.
1: ஆமா ஆமா. சரி, சற்று முன்பாக நீங்க நல்ல ஒரு பாடலை கேட்டிருந்தீங்க, மறக்கவில்லையே, ஜெர்சி திரைப்படத்தில் அனிருத் இனிசியல் அனிருத் பாடிய ஒரு பாடல். இப்ப டிக்டாக் லைஃப்ல நம்ம இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம இருக்க போறோம், பல விஷயம் நம்ம பேசணும். ரஃபி, நீச்சல் இருந்து ஆரம்பிச்சு தூங்குற நேரம் வரைக்கும் போய்
0: பாட் கேம் வரைக்கும் வந்துட்டோம்.
1: பாட் கேம்ஸ் வரைக்கும் அது எப்படின்னு கேட்காதீங்க, இப்ப பாட் கேம்ஸ்ல இருக்கும். ஆனா நல்ல ஒரு சிந்தனையை கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு எண்ணத்தை நேர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாச்சு இதெல்லாம் விளையாடி.
0: ஆமா, பாட் கேம்ஸ் வந்து வாங்கி வச்சதோட சரி, சில பேர் அதை தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. பிள்ளைங்க வந்து சில நேரங்களில் விளையாடுவாங்க, சில வேளைகள்ல அது என்னன்னா போர் அடிச்சிருக்கும். ஏன்னா கைபேசியிலே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்.
1: ஆமா,
0: ஆனா ஏன் கைபேசியில இருக்கிறாங்க, கைபேசியில புதுசு புதுசா இதெல்லாமும் வருது. ஆக பாட் கேம் வந்து பழசு, நீங்க வாங்கி கொடுத்தது அப்படியே தான் இருக்கு. அதனாலதான் அவங்க வந்து மறுபடியும் அங்க போக மாட்டாங்க. ஆனா நம்ம போக வைக்கணும் அது.
1: அந்த பாட் கேம்ஸ் இப்ப மின்லிக்க முறையில வந்துருச்சு. ஆனா என்ன தெரியல ரஃபி, எல்லாருமே ஒன்று கூடி அந்த உண்மையா அந்த போர்டை எடுத்து அங்க விளையாடும் போது அதுல ஒரு தனி சுகம், அது மாதிரி ஒரு பாண்டிங் அப்படின்னு
0: சொல்லுவாங்களே,
1: மின்னலுக்க முறையில அது கண்டிப்பா கிடையாது.
0: விருப்ப பாடல்களை தேடி பிடிச்சி வெளியேற்ற போறோம். நாங்க சொன்ன உறுதியை வந்து நாங்க பின் வாங்குறது கிடையாது, உறுதியா இருக்கிறோம் அதுல. நாங்க கொடுத்த வாக்குறுதி என்ன நவீன்,
1: அதாவது நீங்க என்ன பாடல் வேணும் நமக்கு கொடுங்க, அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு நம்ம ஒளியேற்றம் செய்வோம். ஒளி 968.
0: ஆமா, நீங்க கேட்காத பாடலை வந்து தயவுசெய்து வந்து சொல்லிடாதீங்க. இப்படி ஒரு பாடல் இருந்துச்சு,
1: சீன பாடல், மலை பாடலாம் கேட்டுறதாங்க, தமிழ் பாடல், திரைப்பாடல் நீங்க வந்து சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு நம்ம தேடி கண்டுபிடிச்சு அதை ஒளியேற்றம் செய்யறோம். இது வரைக்குமே நம்ம நல்லபடியா தான் செஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் ரஃபி.
0: ஆமா,
1: சபதத்தை கொடுத்துல இருந்து.
0: ஆமா, நம்ம நேயர்கள் வந்து சொல்றாங்க பல பேர் எங்கெங்க இந்த பாடலை தேடி பிடிச்சி எடுத்தீங்க நீங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட பாடல்களை எங்ககிட்ட நீங்க சின்ன வயசுல கேட்ட பாடலா இருக்கலாம், அல்லது சில பேர் வானொலியில பாடல்களை அதிகம் கேட்காதவங்களா இருக்கலாம், இந்த பக்கம் வர வாய்ப்பு இருந்ததுன்னா வாங்க, உங்களுக்கும் பாடல்களை ஒளியேற்றத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க, எங்க போயிடாதீங்க.
2: போக்குவரத்து நிலவரம், ஆதரவு ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.

0: முதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் பி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
2: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
2: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
2: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
3: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
4: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
3: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122, வாரத்தில் 7 நாட்களும்.
6: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1இன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
7: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
8: தொலைபேசி மூலமா அழைங்க
9: 669-11-1968.
7: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
8: வாட்ஸ்அப் மூலமாக
9: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்.
7: 967-88-968.
9: உங்க விருப்ப பாடல்களை
8: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
9: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
10: சரி நேர்களை, 10 மணி நம்ம தாண்டிட்டோம். உங்களுடைய விருப்ப பாடல் அங்கம் இப்போதிலிருந்து துவக்கம்.
11: இந்த விருப்ப பாடல் அங்கத்துல இன்னைக்கு முதல் பாடலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம டிக்டாக்ல வந்து லைவா போயிருந்தோம், நேரடியா போயிருந்தோம். அந்த நேரத்துல ஒரு நேர் ஞாபகப்படுத்தின பாடலோட நம்ம தொடங்குவோம். மணமகன் தேவை திரைப்படத்துல இருந்து ஜி ராமநாதனோட இசையில பாடல் நம்ம கேட்க போறோம். கேடி சந்தானம் இயற்றிய பாடல் இது.
10: ஜே பி சந்திரபாபு பாடியிருக்காரு அந்த பாடல. அந்த நேர், அதாவது சரவணன் தான் அவரோட பேரு நினைக்கிறேன், அந்த யூஸ் நேமா இருந்துச்சு. அவர் வந்து ஏதாவது ஒரு ஜே பி சந்திரபாபு பாடல் தயவு செஞ்சு ஒளிபரப்புங்க அப்படின்னு கேட்டாரு. நாம எடுத்து வைத்திருக்கும் பாடல் பம்பர கண்ணாளி.
11: வாங்க பாடலை கேட்டு வருவோம். இது உங்களுடைய ஒளி 9:08.
10: கேட்டாளி பரவசம்.

0: இரவு நாட்டம் நிகழ்ச்சியில நேர்கள் இணைந்திருக்கீங்க. நல்ல வேகமான ஒரு பாடலை கேட்டோம் நவீன். அடுத்து வரும் பாடலும் வேகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நேர்கள் என்ன கேட்கறாங்களோ அதுதான் நம்ம போட முடியும். அம்மா என்ன பாட்டு கேட்கறாங்க வாசிக்க அம்மா?
1: இரவு வணக்கம் தம்பிகளா, நவீன் ரஃபி, எப்படிப்பா இருக்கீங்க? எல்லாரும் நலமாக இருக்கிறீங்களா? இரவு சாப்பாடு சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும்? நான் இங்க பொங்கல் இருந்து வாசிக்கமா பேசுகிறேன். இந்நிகழ்ச்சிக்கு ஒரு பழைய பாடல் விரும்பி கேட்கலாம்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம பானுமதி அம்மா பாடின பாடல். அவங்க பாடல் தான் எனக்கு அப்போலேருந்தே சிறு வயதில் இருந்தே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு நான் தேர்ந்தெடுத்திருக்க பாடல் வந்து அன்னை படத்தில் ஒலித்த பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று என்ற பாடல். இந்த பாடலை உங்கள் இருவருக்கும் மற்றும் இந்த பாடலை இந்நேரத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கும் அனைவருக்கும் நான் விரும்பி கேட்கிறேன்.
2: சரி வசகுமா, உங்களுடைய பாடல் அடுத்து வந்துகிட்டு இருக்கு. இரண்டு பழைய பாடல்கள், ஏன்னா இன்றோ கேட்ட ஞாபகம் அங்கத்துல எப்போதுமே பழைய பாடல்கள் நம்ம கேட்போம்.
0: ஆமா,
2: இன்றைக்கு நம்ம இரண்டு பாடல்களை கேட்க போறோம்.
0: ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து 9:08
2: கேட்டாலே பரவசம்

0: mymadrasnotes.com அல்லது 8513334 வழி தொடர்பு கொள்ளலாம்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679666646
3: வந்திருக்கு. அங்மோக்கியோல இருந்து மோகன் அடிச்சிருக்காரு. வணக்கம்.
4: ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சவரு, ரொம்ப காலமா நம்ம ஒளிய கேட்டுட்டு இருக்கிறாரு.
3: உண்மையிலேயே நீங்க அங்மோக்கியோல தான் இது நாள் வரைக்கும் இருக்கீங்களா மோகன்?
4: நிறைய
3: வளர்ச்சி வந்திருக்கு. நிறைய மாற்றங்களை பாத்துருக்கீங்க.
5: அங்க இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு தெரியுமா?
3: அங்மோக்கியோ மோகன், நீங்க வந்து உங்க நேபர்ஸ் அதாவது குடி வரும்போது இருந்த சுற்று வட்டாரத்துல இருக்கிறவங்க வேற மாதிரி இருந்திருப்பாங்க, வேற ஆளா இருந்திருப்பாங்க. இப்ப மத்தவங்க எல்லாம் மாறி மாறி வந்திருப்பாங்க. நீங்க ஒரு ஆள் தான் மாறாம அப்படி கிங்குன்னு அங்க நிக்கிறீங்க. எத்தனை பேர் மாறி இருக்காங்க சுத்தி இருக்கிறவங்க? இல்ல, அவங்களே தான் இருக்காங்களா? இன்னொன்னு கேக்குறேன், இன்னும் அவங்க அன்னைக்கு வந்தவங்க தான்
5: நேபர்ஸ் எல்லாருமே
3: சேமா? ஓகே ஓகே, அப்ப நல்ல இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். யாருமே விக்க விரும்பல அந்த வீட்டை.
5: ஆமா,
3: ஓகே. அங்க முக்கிய மோகன், என்ன பாட்டு வேணும் உங்களுக்குன்னு சொல்லுங்க.
5: பாடல் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க, மகிழுங்க.
3: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியில நம்ம இணைஞ்சிருக்கோம். விருப்ப பாடல் அங்கத்துல நம்ம இருக்கோம். இந்த நேரத்துல ஒரு அழைப்பு நமக்கு வந்திருக்கு.
1: ஆமா, கி பிரகாஷ் இவரு ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனுபவம் இவருக்கு இருக்கு, நேரடியா பேசியிருக்கேன் அவர்கிட்ட.
0: சரி,
1: இவர் வந்து சீன மொழியும் நல்லா பேசக்கூடியவர்.
0: சரி, வாங்க பேசுவோம் அவர்கிட்ட.
1: பேசுவோம், நீங்க பேச தெரியுமா உங்களுக்கு?
0: நீ ஹாவ், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க பிரகாஷ், எப்படி இருக்கீங்க?
2: என்ன
1: பாட்டு வேணும் உங்களுக்கு பிரகாஷ்?
2: கடல் மீன்கள்ல இருந்து தாளாட்டுதே வானமோட பாட்டு போடுறீங்களா?
1: சரி, நிச்சயமா போடுறோம் அந்த பாடல. இது ஒரு தாலாட்டு நினைச்சு தூங்கிட
2: மாட்டீங்களா?
1: போடுவோம், கொஞ்ச நேரத்தை வந்துகிட்டு இருக்கு, கேளுங்க.
0: நன்றி,
2: ரொம்ப ரொம்ப நன்றி.
1: பாய்.
3: எண்பதுகளின் அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம். எண்பதுகளில் வந்த பாடல்கள் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
3: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியெடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒன்னு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
0: நீங்க அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது, அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழகா பொருந்தி வருங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரி எல்லாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவல உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: வாங்கவும் பொருத்தவும்
0: தள்ளுபடிகளையும் தொடர்பு கொள்ளலாம்.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
2: 10 மணி ஆனாலே நம்ம நேர்கள் தானே நம்ம பக்கம் வந்துருவாங்க.
3: பீஷான்லேருந்து ராதாகிருஷ்ணன் நாயுடு, எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு பேர், ஒரு நபர் அப்படி நம்ம சொல்லலாம். ஒளிய பொறுத்த வரைக்கும் தினக்குமே ஒரு கதையை சொல்லுவாரு ரஃபி, பகிர்வார் நம்ம கூட, அதோட பாடலை கேட்பாரு. ஆனா இன்றைக்கு அவரோட பாடல் நம்ம ஒளிபரப்புறோம். என்ன கதை சொல்லியிருக்காரு, என்ன ஒரு அனுபவத்தை சொல்லியிருக்காரு,
4: இவரை பத்தி நான் இன்னொரு கூடுதலா ஒரு தகவல் நான் சொல்ல ஆசைப்படுறேன்.
3: சொல்லுங்க ரஃபி.
4: இவர் பாடலை மட்டும் விரும்பி கேட்க மாட்டாரு, கூட வந்து புகைப்படங்களையும் சேர்த்து அனுப்புவாரு,
3: எவிடன்ஸ் அனுப்புவாரு.
4: ஆமா, நேயர் விருப்பம், இனிய இரவு வணக்கம். என் அன்பான இரவினில் ஆட்டம் ஒலி படைப்பாளர்கள் ரஃபி நவீன் அவர்களே
3: வணக்கம்.
4: எனக்கு மிகவும் விருப்பமான இப்பாடலை தயவு செய்து ஒலிபரப்புங்கள். பச்சை கிளி முத்துச்சரம், டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா அவர்கள் பாடிய பாடல். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம், 11ஆம் தேதி 5ஆம் மாதம் 1973ஆம் ஆண்டு வந்த படம். கவிஞர் வாலி அவர்கள் இயற்றிய பாடல், இசை MS விஸ்வநாதன் அவர்கள். பாடல் காட்சியில் MG ராமச்சந்திரன், தாய்லாந்து நடிகை மேதா ரூங்கராத்னா அவர்கள் சேர்ந்து பாடி நடித்த படம் இது. 1970ஆம் ஆண்டு காலகட்டத்தில் காவல்துறையில் பணியாற்றிய என் அண்ணன் அமரர் திரு கோபாலகிருஷ்ணன் நாயுடு அவர்கள் பயலேபா விமான நிலையத்தில் MGR, நாகேஷ் மற்றும் இப்படத்தின் படக்குழுவினருக்கும் பாதுகாப்பு பணியில் இருந்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இப்பாடலை என் அண்ணன் நினைவாக உங்களுக்கு மற்றும் எல்லா ஒலி நேயர்களுக்கும் சமர்ப்பணம் செய்கின்றேன். ராதாகிருஷ்ணன் நாயுடு, பீஷான்.
3: பாருங்க, எவ்வளவு மூச்சு விடாம நீங்க சொல்லியிருக்கீங்க அந்த தகவல, அந்த ஒரு குறுஞ்செய்தியை. ரொம்ப நன்றி திரு ராதாகிருஷ்ணன் நாயுடு. எப்போதுமே இந்த மாதிரி பாடல்களை கேட்கும் போது சேர்த்து எல்லா தகவலையும் நமக்கு சொல்லிடுவாரு.
4: ஆமா,
3: ரொம்ப சுலபமா இருக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த மாதிரி
4: துணுக்குள்ளாரு
3: நீங்க சொன்ன மாதிரி தான் ரஃபி, பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். திரு ராதாகிருஷ்ணன் நாயுடு, உங்களுடைய பாடல் இதோ.

0: பொதுவா ரஃபி ஒரு பாடல் விரும்பி கேட்கும் போது நச்சுன்னு ஒரே ஒரு வரியில நீங்க சொல்லலாம், ஆடல் இதுதான் இந்த திரைப்படத்துல இருந்து தயவு செஞ்சு போடுங்க அப்படின்னு நீங்க ஒரே ஒரு வரியில
1: சொல்லலாம்.
0: அல்லது நீங்க விஜய் ஆண்டி மாதிரி 30 செகண்ட்ல ஒரு குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்.
1: எப்படி கேட்போம்?
2: வணக்கம் நவீன், வணக்கம் ரஃபி, நான் விஜயாதான் பேசுறேன். வந்து காவடி சிந்துங்கிற ஒரு படத்துல இந்த பாட்டை விரும்பி கேட்கிறேன். என் ஜோடி கிளி போகுதம்மா தனியே கோபமோ அம்மம்மா போதும் போதும் பிடிவாதம் கண்ணங்கள் சின்னங்கள் கண்ணங்கள் எங்கெங்கும் என்னென்ன சின்னங்கள் இனிமேல் இங்கு இருந்தால் என் இளமை முழுதும் பறி போகும். இந்த பாட்டு முடிஞ்ச போட முடியுமா? நன்றி.
1: இந்த பாடல் உண்மையிலேயே நல்ல ஒரு பாடல். இதே படத்துலதான் வந்து யாரோ சொன்னாங்க என்னன்னு அப்படிங்கிற பாடலும் இருக்கு. இளையராஜா இசையமைக்க மறுத்ததன் காரணமா கே பாக்யராஜ் அவர்களே இசையமைத்த படம் தான் இது. அவரே இசையமைத்து இந்த படத்துல வந்து நடித்து வந்தாரு அமலாவோட.
0: சரி,
1: ஆனா ஏனோ தெரியல படம் வந்து முடிக்கப்படாமலேயே போயிடுச்சு.
0: வெளிவரல
1: பொருளாதாரமா இருக்கலாம், அது ஒரு காரணமா இருக்கலாம். அந்த ஒரு பிரச்சனையினால அது முடிக்கப்படாம படம் வந்து வெளிவரல.
0: சரி,
1: வெளிவராம இருந்தாலும் கூட அந்த படத்துல இடம்பெறவிருந்த பாடல்கள் மொத்தம் எத்தனை பாட்டுன்னு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான பாட்டு தான் அந்த திரைப்படத்துல. அந்த படத்துல உள்ள எல்லா பாட்டுமே வந்து வெளிவந்துடுச்சு. ஒரு 10 பாட்டு கிட்ட இருக்கு இந்த படத்துல.
0: எல்லாமே பாக்யராஜ் தான் இசையமைச்சிருக்காரு.
1: எல்லாமே அவர் தான் பாலி ஏற்றி இருக்கிறாரு. முத்துலிங்கமும் ஒரு பாடல வந்து சின்ன கோணாருங்கிறவரும் இருக்கிறாரு. ஆக இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து இயற்றிய பாடல்கள்.
0: இந்த பாடலை நினைவு படுத்துறதுக்கு மிக்க நன்றி விஜய் ஆண்டி. பாடி காமிச்சிட்டீங்க, உங்களுக்காக உங்களுடைய பாடல் இதோ.

0: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
1: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
0: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன்.
1: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
2: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ்லே, தேவான் கார்டன்ஸ்லயும் செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
3: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
4: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
3: வேலை
4: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
5: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628. adaptivepay.com.sg ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
6: Maverick Events in production வழங்கும் மசாலா காஃபி live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM டிமார்க்கி டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவுச் சீட்டுகளுக்கு புக் மை ஷோ .sg.
7: இரவின் ஆட்டம், இரு கண்கள் மூடும் இசையின் ஓட்டம், தொடர்ந்து வரும் கீதம் இந்த காற்றில் சேர்ந்திடும் பரவசம் பரவசம் இரவின் ஆட்டம்.
8: விருப்ப பாடல் அங்கத்துல அடுத்ததாக நம்ம 90களில் இடம்பெற்ற ஒரு பாடலை கேட்க போறோம். நல்ல ஒரு விறுவிறுப்பான பாடல் என்ன அப்படிங்கறத சசிகுமார் சொல்வாரு.
9: வணக்கம் நவீன் கபி.
8: வணக்கம் வணக்கம்
9: சினை சசி.
8: சினை சசி
9: மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து மானாமதுரை குண்டுமல்லிய சிற்பியின் இசையில் இந்த பாடலை எனது அருமை தம்பி பிரேம்தாஸிற்காக விரும்பி கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.
10: சரி, என்னோட நண்பர் சொல்லியிருக்கிறாரு, அவருடைய சீன நண்பரும் அந்த பாடலை வந்து பாடுவார். ஏன்னா வாகனத்திலே 2 பேரும் ஒன்னா பயணம் செய்வாங்க. அப்ப அவர் சொல்லுவாராம், நீ வாமா நீ வாமா நீ வாமா.
8: நம்ம கேக்குறதுக்கு இப்ப சீன மொழி மாதிரி இருக்குல்ல ரவி.
10: நீ வாமா நீ வாமா.
8: சரி, கெட்ட வார்த்தை மாதிரி இல்லாம இருந்தா சரி. மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து பழனி பாரதியின் வரிகளை கிருஷ்ணச்சந்தர் ஸ்வர்ணலதா பாடியிருக்கும் பாடல்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும்.
3: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
4: தொலைபேசி மூலமா அழைங்க
5: 669-1198.
3: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
4: வாட்ஸ்அப் மூலமாக
5: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்.
3: 967-88-968.
5: உங்க விருப்ப பாடல்களை
4: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
5: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
0: இரண்டு பாடல்களையும் அடுத்தடுத்து வரப்போற பாடல்களையும் பாடி இருக்கிறாங்க, ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம். இப்படி வந்து அமைகிறது ரொம்ப ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லலாம்.
6: பொதுவா டிஎம்எஸ் பி சுசீலா அப்படிதான் அமையும்.
0: ஆமா,
6: எஸ்பிபி எஸ் ஜானிக் அப்படிதான் அமையும். ஆனா ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடிய இரண்டு பாடல்கள் நம்ம கேட்க போறோம்.
0: ஆமா, முதல்ல வந்து தவமின்றி கிடைத்த வரமே அன்பு படத்துல இருந்து அருமையான ஒரு பாடல், கணவன் மனைவிக்கே எழுதப்பட்ட பாடல் மாதிரி இருக்கும் இது. வித்யாசாகரோட சில அந்த பாடல் நம்ம கேட்க போறோம். சிவா ஞாபகப்படுத்தி இருக்கிறார்.
6: அதற்கு பிறகு அண்மையில இந்த பாடல் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு ரஃபி. ஏன்னா சூர்யாவும் ஜோதிகா மறுபடியும் கல்யாணம் செஞ்சிருக்காங்க, நீங்க பாத்துருப்பீங்க இணையத்துல. இதனாலே இந்த பாடல் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் முறை அவங்க நடித்த திரைப்படம் தான் பூவிளம் கேட்டுப்பார். அந்த திரைப்படத்துல இருந்து சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே, யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பழனி பாரதியின் வரிகளில் அந்த பாடலை நம்ம கேட்க போறோம். இந்த பாடல யோகேஸ்வரி விரும்பி கேட்டிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா ரஃபி, இந்த பாடல் என்னுடைய மணிக்குள்ளர் ஓடிக்கிட்டே இருக்கு. இருந்தாலுமே வானொலியில இந்த பாடலை கேட்கறதுல ஒரு தனி சுகம். அதனால வானொலியில இந்த பாடலை கேட்கிறேன், தயவு செஞ்சு ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா 77 ரங்கூன் சாலை ஃபேரபாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகைய தர முடியும்?
2: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
1: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகைய பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
3: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
4: ஏன் அவசியம்னா,
3: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
4: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, தேக்க பிளேஸ், B1-25.
3: இப்போதே அழையுங்க. 6334-1055, 6334-1055.
5: நடுவுல ஒரு பழைய பாடல் உங்களுக்காக ராஜு கேட்டிருக்கிறாரு. டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடிய பாடல். கே வி மகாதேவனோட இசையில கண்ணதாசன் இயற்றியது. கண் படைத்தான் உன்னை காண்பதற்கு. படம் வந்து அன்று கண்ட முகம்.
6: நடுவுல ஒரு பழைய பாடல் அப்படின்னு சொன்னோம், ஏன்னா அதற்கு பிறகு முழுமதி 1000 ஆண்டுக்கு பிறகு வந்து ஒரு பாடல் நம்ம கேட்க போறோம். ஏ ரஹ்மானோட இசையில ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல் முழுமதி அவளது முகமாகும். இந்த பாடல யாரு கேட்டிருக்கா?
5: பாலச்சந்திரன் கேட்டிருக்கிறாரு. அவருக்காக பாடலை ஒளியேற்றோம். தொடர்ந்து நீந்திருங்க, இது இரவனில் ஆட்டம்.
6: பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள். இந்த பாடல்களுக்கு பிறகு உங்களுக்காக சுவாரஸ்யமான தகவல்கள் அங்கம் காத்துக்கிட்டே இருக்கு.

0: உங்களுக்கு தெரியுமா?
1: இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்று தேதி செப்டம்பர் மாதம் 17 தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கு உலகத்துல என்னென்ன அனுசரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம்.
2: அனைத்துலக நாட்டுப்புற பாடல்களுக்கான ஒரு தினம் தான் இன்னைக்கு, இன்டர்நேஷனல் கண்ட்ரி மியூசிக் டே.
1: கண்ட்ரி மியூசிக் அப்படின்னு சொல்லும் போது எந்த கண்ட்ரின்னு கேட்டுறாதீங்க, அது ஒரு இசை வகை.
2: ஆமா
1: ஆமா, இசை வடிவம் அது. கண்ட்ரி மியூசிக்க வந்து மேற்கத்திய நாடுகள்ல ரொம்ப அதிகமா கேட்பாங்க. இப்ப நமக்கு வந்து ஃபோக் மியூசிக் இருக்குல்ல, கிராமிய பாடல்கள் இருக்கு.
2: ஆமா,
1: அங்க மேற்கத்திய நாடுகளில் கண்ட்ரி மியூசிக் தான் அவங்களுக்கு, அவங்கள பொறுத்த வரைக்கும் கிராமிய பாடல்கள்,
2: கிராமிய பாடல்கள், நாட்டுப்புற பாட்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து வேர்ல்ட் பேஷண்ட் சேஃப்டி டே என்பதை இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க.
1: என்ன ரஃபி,
2: நோயாளிகளுடைய பாதுகாப்பு, அதை பற்றிய ஒரு நாள் தான் இன்னைக்கு. விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு நாள். அதாவது ஒரு நோயாளிக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவங்கள பாதுகாக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில நோயாளிகளால எழுந்து நடக்க முடியாது, அவங்க தவறி விழக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு, அவங்கள பாதுகாக்கிற ஒரு தினம்.
1: அது மட்டும் இல்லாம என்ன சொல்லிருக்காங்கன்னா, நோயாளிகள் என்ன செய்வாங்க ரஃபி, தண்ணி தானே அவங்க வந்து காயப்படுத்திக்குவாங்க, மன அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால அவங்களுக்கு மனநிலை வந்து சரியா இருக்காது.
2: ஆமா,
1: இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும், அவங்க எந்த தீங்கும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க ஒதுக்கிருக்காங்க.
2: அதோட அடுத்து வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நாள், விலங்குகளுக்கு ஒரு நாள் ஒதுக்கும் போது அந்த நாள் வந்து ரொம்ப அர்த்தம் உள்ளதா எனக்கு தோணும்.
1: சரி,
2: ரெஸ்பான்சிபிள் டாக் ஓனர்ஷிப் டே என்பதை இன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதாவது நாய் வளர்க்கிறது பெருசு கிடையாது, அதுக்கான நேரத்தை நீங்க செலவிடணும். ஒண்ணு, ரொம்ப பொறுப்பா நீங்க நடந்து கொள்ளணும். சரி, அது ஒரு விலங்கு தானேன்னு சொல்லி நீங்க அதை ஒதுக்கி வைக்க கூடாது. இதெல்லாம் நீங்க செய்யக்கூடிய ஒருத்தரா இருந்தீங்கன்னா, அதாவது நேரத்தை ஒதுக்கக்கூடியவரா, அதை பராமரிக்கக்கூடியவரா இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க பிராணிகளை வாங்கணும்.
1: ஒரு கதை நான் சொல்ல விரும்புறேன் ரஃபி. அண்மையில என்னுடைய வட்டாரத்துல ஒரு அறிவிப்பு இருந்திருக்கு, போய் படிக்க போனேன். அதுல தகவல் என்ன இருக்குன்னா, தயவு செஞ்சு உங்களுடைய நாய் நீங்க நடக்க கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா அதனுடைய கழிவுகளை தயவு செஞ்சு எடுத்துருங்க, அப்படி வச்சிருந்தீங்க. ஒருவேளை உங்களுக்கு பிளாஸ்டிக் பை, நெகிழி பை தேவைப்பட்டுச்சுன்னா இதோ உங்களுக்காக ஒரு நெகிழி பை அப்படின்னு சொல்லிட்டு அதை அதோட கட்டி வச்சாங்க.
2: ஓ,
1: ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த ஒரு நபர் அப்படி செஞ்சிருக்காரு, ஆனா நல்ல ஒரு வலியுறுத்தி இருக்காரு அதை.
2: ஆமா, அது பாருங்க, பொறுப்பா இருக்கிறதுல இதுவும் அடங்கும்.
0: இத்தகவலை வழங்கியோர் அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
3: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
0: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான்.

0: கிடைக்குது. பதிவுக்கு sarivafineart.com அல்லது 851-233-4000 வழி தொடர்பு கொள்ளலாம்.
1: Maverick Events and Production வழங்கும் மசாலா காபி live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM D-Marquee Downtown Eastdale. Masala Coffee live in Singapore. The Return Tour. நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
2: நவீன், நம்ம என்னைக்கு ஒரு அறிவிப்பை சொன்னோமோ, சவால் கொடுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ அதை எடுத்து நாங்க போடுறோம் அப்படின்னு அறிவிப்பை நம்ம செய்திருக்கிறோம். நாங்க கொடுத்த உறுதியிலிருந்து நாங்க பின்வாங்க மாட்டோம், நாங்க அங்கேதான் நிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்பல இருந்து பாத்தீங்கன்னா, முன்பு எவ்வளவு மெசேஜ் வந்தது வாட்ஸ்அப் மெசேஜ், இப்ப அதுக்கு மேல ரெட்டிப்பா என் 3 மடங்கா நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு.
3: அளவு கடந்து வந்துகிட்டு இருக்கு.
2: புதிய நேர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க.
3: நிச்சயமா ரஃபி, இருந்தாலுமே புதிய நேர்கள் இருந்தாலுமே ஒரு சில நேர்கள் அன்றாடமே பாடல்களை கேட்கிறாங்க, சவால கொடுக்க.
2: ஒளி 9-6-8

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சிக்கு மதன் பிரசாத் வந்து அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாரு. யார் இந்த மதன் பிரசாத் அப்படின்னு
1: கேட்டீங்கன்னா,
0: நம்ம பாமா பாலகிருஷ்ணன் இங்க ஒலியில
1: பணியாற்றியவங்க,
0: இப்ப நம்ம இடையே இல்ல அவங்க. அவங்களுடைய நினைவாக மகன் மதன் பிரசாத் வந்து ஒரு பாடலை கேட்டிருக்கிறாரு. அம்மாவுக்கு ரொம்ப பிடித்த பாடல் இது. சும்மா சும்மா பாடிக்கிட்டே இருப்பாங்களா அந்த
1: பாடலை? சரி, அவங்க என்ன கேட்டிருக்கும் பாடல் என்னன்னா, நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன். ரொம்ப அழகான ஒரு பாடல். டி எம் சவுந்தரராஜன் பி சேர்ந்து பாடிருக்கும் பாடல்.
0: மதன் பிரசாத், மதனுக்காக இந்த பாடல், அம்மாவின் நினைவாக.

0: சிங்கப்பூர் வந்ததோ கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
1: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
2: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
3: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
4: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
3: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
2: ஜிஇடி ஏகோன் அண்ட் என்ஜினியரிங், அழியுங்கள் 6371111005. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAcon.com.
5: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளி வழிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளி வழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
6: இறைவனில் ஆட்டம் நிகழ்ச்சியில விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த நேரத்துல நிறைவான 2 பாடலுக்கு நம்ம வந்துட்டோம். முதல்ல வந்து பிரேம் கேட்டிருக்கும் பாடல், சொக்கு பொடி வச்சிருக்கே மாமா, மாவீரன் படத்துல இருந்து அவர் கேட்டிருக்கிறாரு. மலேசியா வாசுதேவன் இளையராஜாவோட இசையில பாடிய பாடல் சித்ராவுடன்.
7: அதற்கு பிறகு இன்னும் ஒரு வேகமான ஒரு பாடல், இதுதான் இந்த அங்கத்தின் நிறைவு பாடலும் கூட, நிலா அது வானத்து மேலே. ஹொய்யா ஹோய், இளையராஜாவின் இசையில் நாயகன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை நம்ம கேட்க போறோம். இந்த பாடலை புஷ்பா விரும்பி கேட்டிருக்காங்க.

0: ஒலி 968 சினிமா சினிமா
1: ஆக்சன். இசையமைப்பாளர் ராக் ஸ்டார் அனிருத். ரஃபி, அண்மையில தான் நம்ம செய்தியை சொல்லியிருந்தோம், அதாவது எம் எஸ் சுப்பலட்சுமியுடைய சுயசரிதியை படமாக்க போறாங்க.
2: ஆமா, அதுல ராஷ்மிகா மந்தனா வந்து நடிக்க போறதா பேச்சு இருக்கு. கமல்ஹாசன் அந்த படத்துடைய துவக்க விழாவில் அவர் கலந்து கொண்டாரு.
1: ஆனா அதை விட ரொம்ப முக்கியமான ஆச்சரியமான செய்தி என்னன்னா, இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் அனிருத். இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ராக் ஸ்டார் அப்படின்னு சொல்றோம், ராக் ஸ்டாரே இந்த மாதிரி திரைப்படத்திற்கு இசையமைப்பாரு அப்படின்னு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா அதுக்கு கமல்ஹாசன் என்ன சொல்லியிருக்காரு, கண்டிப்பா இந்த திரைப்படம் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். எதை ஒப்பிட்டு பார்த்திருக்கிறான்னா, இப்ப எம் எஸ் விஸ்வநாதன் இருக்கார்ல, அவருடைய வாழ்க்கையிலே செய்த அரங்கேற்றம், சங்கராபரணம் அப்படிங்கிற திரைப்படங்கள் அவருக்கு வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த திரைப்படமும் அனிருத்தோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காரு.
2: அனிருத்தோட வாழ்க்கை மாறும்னு கமல்ஹாசன் நம்புறாரு.
1: ஆமா,
2: தாத்தா வராரு அந்த பாட்டு இசையமைச்சதுக்கு அப்புறமா அவருக்கு இப்படி நம்பிக்கை இருக்கா?
1: இருக்கு இருக்கு. இரண்டு பேருமே, அதாவது கமல்ஹாசனும் அனிருத்தும் இரண்டு திரைப்படங்களை சேர்ந்து பணியாற்றி விக்ரம் ஒன்று, நீங்க சற்று முன்னா கேட்டீங்க இந்தியன் இரண்டு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா ரஃபி, அந்த திரைப்படத்திற்கு என்ன தேவையோ அனிருத் கண்டிப்பா வழங்குவார் அப்படிங்கறது நம்பிக்கை இருக்கு. இப்ப அரசன் எடுத்துப்போம், வெற்றிமாறன் திரைப்படம், அதுல அனிருத் எப்படி செய்வாரு, அவருக்கு இந்த மாதிரி அந்த லோக்கல் சவுண்ட்ஸ் எல்லாம் தெரியாத நல்லா செய்வார் அப்படின்னு பெரிய கேள்விக்குறி இருந்தது. அப்பயும் நல்லா செஞ்சாரு, அந்த சிம்பு நடக்கிற அந்த டீம் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. ஆக இந்த திரைப்படத்திற்கும் கொஞ்சம் மாற்றி அமைப்பாரு, வேற விதத்துல இது அணுகுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு.
0: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.
3: பணம் பத்தும் செய்யும், பணம் இருந்தாலே ஆபத்து தான்.
4: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட முடியாதுல்ல. நேத்து ஃப்ளையர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே, அதுல ஏதோ இன்வெஸ்ட்மென்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
5: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
6: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
5: என்ன நடந்தது போய் கேளுங்க.
7: இரவினில் ஆட்டம், இணையில்லா கொண்டாட்டம், இரவினில் ஆட்டம், இடைநில்லா கொண்டாட்டம்.
1: ஒலியில இவ்வார கலைஞராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் நவரச நாயகன் கார்த்திக்.
2: அவருடைய பாடல்களை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த வாரம் தான் அவர் 66வது பிறந்த நாளை கொண்டாடினாரு. ஆக நாளைக்கு அவருடைய பாடல்கள் இடம்பெறும். இன்னைக்கு நாங்க தேர்ந்தெடுத்து வைத்திருப்பது வருஷம் 16 இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல்.
1: நேற்று ரஃபி நீங்க இல்லாதப்ப அந்த விருப்ப பாடல் அங்கத்துல பலரும் கார்த்திகுடைய பாடல் தான் விரும்பி கேட்டாங்க. அதற்கு மாற நான் வேற ஒரு பாடல இந்த அங்கத்துக்கு நான் ஒளிபரப்பினேன். ஆனா வருஷம் 16ல இருந்து இன்னொரு பாடல யாரோ கேட்ட ஞாபகம் இருக்கு, என்ன பாடல் மறந்துட்டேன். இன்றைக்கு பழமுதிர் சோலை, கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல நம்ம ஒளிபரப்ப போறோம்.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
3: ஏன் அவசியம்னா,
2: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
3: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, Take a Place, B1-25.
2: இப்போதே அழையுங்க. 6334-1055, 6334-1055. குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392-21222, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
4: 2026 வெளிவந்த புத்தம் புதிய தமிழ் பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சியில நீங்க வாக்களிச்ச பாடல் எந்த தரவரிசையில இடம்பெறுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா? வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாகவும் பார்க்கலாம். பாடல்கள் புதுசு, உங்க வாக்குகள் தான் பெருசு. ஆதரவு மதராஸ் விலாஸ்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968 இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில. அடுத்து மலரும் நினைவுகள் அங்கத்துல நவீனுக்கு பிடித்த ஒரு பாடல், பல ஞாபகங்களை கொண்டு வரும் பாடல்.
5: பிடித்த பாடலான்னு எனக்கு தெரியல ரஃபி, நான் கேட்டிருக்கேன், கேட்டு ரசிச்சிருக்கேன், பிடித்த பாடல் தெரியல. ஏன் சொல்றேன்னா, இந்த பாடல் வரி அப்படி குட்டி பிசாசி. ஆமா, காளி திரைப்படத்துல எஸ்டிஆர் நடிச்சிருப்பாரு. இந்த திரைப்படத்துல
2: எப்படி எல்லாம் வர்ணிக்கிறாங்க பாருங்க.
5: அதுதான் நம்ம சிலம்பரசன் அந்த நேரத்துல இப்படிதான் சர்ச்சையா உண்டாக்குவாரு.
2: நீங்க நல்லா கேட்டு பாருங்க, நிலவே, ஆப்பிள் பெண்ணு, மலரே, இப்படி எல்லாம் சொன்ன
5: குட்டி பிசாசி, எவண்டி உன்ன பெத்தான், இந்த மாதிரிதான் அவரு எதிர்த்து எழுதுவாரு. ஆனா ரஃபி ஒன்னு சொல்றேன், ஏன் இந்த பாடல் நான் தேர்ந்தெடுத்தேன்னா, தப்பா நினைச்சுக்காத நேர்களே, ஒரு கதை இருக்கு, அதுக்குதான் இந்த பாடல் தேர்ந்தெடுத்தேன்.
2: எனக்கு ஒரு கதை இருக்கு.
5: தொடக்கப்பள்ளியில இருக்கும் போது இந்த பாடல் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல எல்லாருக்குமே என்னது குட்டி பிசாசியா, நம்ம வந்து தமிழை கத்துக்கிறது எப்படி, இந்த மாதிரி திரைப்படங்களை பார்த்து பாடல்களை கேட்டுதானே. அப்ப ஒருத்தர் ஒருத்தர் நம்ம சண்டை போட்டும் போது குட்டி பிசாசிய, குட்டி பிசா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அந்த தாக்கம் அந்த அளவுக்கு இருக்கு
2: இந்த பாட்டுக்கு அப்புறமா,
5: பாட்டுக்கு அப்புறம் குறிப்பா இந்த பாடலுக்கு அப்புறம்.
2: கவிஞரை தேடுறேன் இப்ப, யார் எழுதின பாட்டு?
5: தொடக்கப்பள்ளியில சொல்றேன், நண்பர்களுக்கிடையே, அதுவும் குறிப்பா ஆண்கள் வந்து பெண்களை நம்ம விடைப்போம், பெண் வந்து ஆண்களை விடைப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும்ல சின்ன வயசுல. அந்த மாதிரி நம்ம குட்டி பிசாசே அப்படின்னு நம்ம அவங்களை அழைப்போம், அவங்க ஏதாச்சும் அனுப்பாங்க. இந்த மாதிரி என்னுடைய தொடக்கப்பள்ளி ஞாபகங்களை இது கொண்டு வந்திருக்கு. இந்த விதத்துல கொண்டு வரும்னு நான் எதிர்பார்க்கல. உங்களுக்கு ஒரு கதை இருக்குன்னு சொன்னீங்களே
2: ரஃபி. ஆமா, இது கவிஞர் வந்து வாலி இயற்றிய பாட்டு தான்.
5: வாலியா? அவர் தான் எழுதியிருக்காரா?
2: வாலிப கவிஞர் அவரு. பாருங்க என்னென்ன வார்த்தை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாருன்னு. சரி, இப்ப என்னோட பக்கம் கதை வந்து, ஒரு அறிவிப்பின் போது ஒரு அறிவிப்பாளர் மேடையில ஒரு பெண் அறிவிப்பாளரை பார்த்து சொல்றாரு, அதை இந்த பாட்டுக்கு லீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக. அவர் என்ன சொல்றாரு, என்னன்னைக்கு நீங்க வந்து வெள்ளையில வந்திருக்கீங்க, உங்களை பார்த்தா பிசாசு மாதிரி இருக்கு
5: அப்படின்னு.
2: மேடை நிகழ்ச்சியில
5: காதல் பிசாசி, யுகபாரதியுடைய ரொம்ப பிரபலமான பாடலும் அதுதான். அதுக்கும் ஒரு கதை வச்சிருக்காரு. இன்னொரு நாளைக்கு நம்ம அதை சொல்லுவோம். ஆனா இன்றைக்கு நம்ம கேட்க போறது காளி திரைப்படத்தில் பெற்ற குட்டி பிசாசி, சுசித்ரா சிலம்பரசன் பாடியிருக்கும் பாடல்.

0: அருமையாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ருசியா சமைக்கலாம்னு சொல்லி தள்ளதள்ளதள்ளன்னு தக்காளி பழத்தை வாங்கி வந்து குளிர்பதன பட்டியல வச்சு எடுத்து பார்த்தா என்னது இப்படி அழகி கெட்டு போச்சே, பணமும் வீணா போச்சே அப்படின்னு ஒரே கவலையா இருக்கும். இந்த பிரச்சனையை கையாள ஒரு வழி இருக்குங்க. தக்காளி பழத்தை சந்தையில இருந்து வாங்கி வந்த பிறகு குளிர்பதன பெட்டியில வைக்கிறதுக்கு முன்னால தக்காளி பழத்துடைய இந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதை நீக்கிருங்க. அந்த பகுதி சுத்தம் செய்த பிறகு தக்காளிய குளிர்பதன பெட்டியில தலை கீழாக வைங்க. இப்படி வைக்கிறதால தக்காளி பழம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம தள்ளதளன்னு இருக்குமா. அப்புறம் நீங்களும் பாடுவீங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.

0: மலரும் நினைவுகள் அங்கத்துல நம்ம இருக்கோம். அடுத்ததாக ரஃபியுடைய மலரும் நினைவுகளை நம்ம கேட்க போறோம்.
1: எனக்கு பிடித்த பாடல் இது. இந்த பாடல்ல வர வரிகள்லாம் நான் ரொம்ப ரசிப்பேன்.
0: சற்று முழுங்க வரிகளை பத்தி நான் பேசணும்.
1: ஆமா,
0: நான் இந்த குறிப்பிட்ட பாடல நீங்க ரசிக்கிறீங்க.
1: இந்த ரசிக்கிறேன். இந்த வரிகள் வந்து நான் சொல்றேன், ரொம்ப அருமையா வந்து விளக்கி இருக்கிறாங்க.
0: சரி,
1: ஒரு மனிதனுடைய பருவம், இளமை பருவம் எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப குறுகிய காலம் தான் தாக்கு பிடிக்கும்ங்கிறத இந்த பாடல்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ஒரு முறைதான் வரும் கதை பல கூறும், உல்லாச புதுமைகள் காட்டும், இளமை ஒய்யார வண்ணங்கள் பாடும். உல்லாச புதுமைகள் காட்டும், இளமை ஒய்யார வண்ணங்கள் பாடும். இது ரொம்ப அருமையான வரி. அதாவது அந்த இளமை பருவத்தில் பலவற்றை நீங்கள் ரசிச்சிருப்பீங்க, அனுபவித்திருப்பீங்க. ஆனால் அந்த இளமை பருவம் என்பது வாழ்க்கையில் உங்களுக்கு வர்ற ஒரு பகுதி தான். அதை மறுபடியும் நீங்கள் அனுபவிக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. தலைகீழே நின்று தண்ணி குடித்தாலும் அந்த பருவம் மறுபடியும் நமக்கு வராதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. ஆக அதை ரசிக்கணும், இளமையாக இருக்கும் போதே சாதிக்க வேண்டியதை சாதிக்கணும். நீங்கள் எதை வந்து துடிப்போட செய்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அந்த இளமை பருவத்தில் நீங்கள் செய்து முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நினைச்சாலும் செய்ய முடியாதுல்ல. செய்து இப்ப படித்து முடிக்க வேண்டியதை இளமை பருவத்திலே முடிச்சிருங்க. அதான் சொல்றாங்க, கட்க வேண்டியதை சின்ன வயசுல கற்று முடிச்சிருங்க.
0: எட்டு எட்டா மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோ அப்படின்னு.
1: இது ஒரு பகுதி தான், இது ஒரு எட்டு.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும், உள்ளம் மகிழ சமைக்க உதவும், ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டி சாலை.
0: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 முதல் இரவு 9 வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 முதல் இரவு 9 வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.

0: புத்தம் புதிய ஒரு நாள் நம்ம இருக்கோம். இன்று செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில நம்ம இருக்கோம். அப்படின்னா வார இறுதி வந்தாச்சுன்னு அர்த்தம்.
1: சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்க இந்த வியாழன் வெள்ளி வந்தாலே ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு நாள்ல நம்ம இருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை எல்லாருக்குமே ஒரு பிரத்யேகமான ஒரு நாள். அந்த நாள்ல வேலை இருந்தாலுமே சந்தோஷமா போவாங்க வேலைக்கு.
0: ஏன்னா வேலை முடியும் எப்படா முடியும் அப்படின்னு காத்துக்கிட்டு
1: இருப்பாங்க. ஆமா,
0: ஒரு சிலர் வந்து உள்ள போவாங்க, வேலைக்கு போவாங்க, ஆனா அந்த நேரத்தையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரி முடிச்சிட்டா முடிச்சிடா முடிச்சிட்டு அப்படின்னு பாப்பாங்க. நீங்க சொல்றது சரிதான் ரஃபி.
1: ஆனா ஒரு சிலர் வந்து எப்படின்னா, இப்ப எனக்கெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை வேலைக்கு வந்தேன்னா நான் நேரத்தெல்லாம் பார்க்க மாட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். எனக்கு தெரியும் நாளைக்கு வந்து சனிக்கிழமை வரப்போகுது, வேலை இருக்காது. வேலை இருந்தாலுமே வெள்ளிக்கிழமையில ஒரு தனி குதுக்கலாம். அது ஏன்னு தெரியல, வெள்ளிக்கிழமை மட்டும் அந்த மாதிரி. அதுவே திங்கட்கிழமை பாருங்க, ஒரு மாதிரி நொந்து போய் வருவோம்.
0: நேரம் நகரவே நகராது இந்த திங்கட்கிழமைகள. சரி, அதை பத்தி நம்ம பேச வேணாம். வெள்ளிக்கிழமையில இருக்கோம், நல்ல நல்ல பாடல்களை கேட்க போறோம். அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு காதல் பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு.
1: அதற்கிடையில வெளியூர் பயணத்தின் போது நம்ம எதை எதெல்லாம் மறக்கிறோம் ஒவ்வொரு நேரமும் அப்படிங்கறத பத்தி பேச போறோம். சில பொருட்களை எடுத்து வச்சிருக்கிறோம், உங்களுக்கும் தெரிஞ்சாலும் சொல்லுங்க. சரியா,
0: இது உங்கள் இரவனில் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
2: லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
3: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரை ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.

0: வெளிநாடுகளுக்கு போகும்போது சில பொருட்களை நம்ம எடுக்க மறந்துடுறோம். அங்க போய் தேடி தேடி தேடிக்கிட்டு இருப்போம்.
1: சரி,
0: அல்லது அங்க போய் நம்ம ஐயோ இது எடுத்துட்டு வரலையேன்னு சொல்லி வருத்தப்படுவோம்.
1: அது ஒரு முக்கியமான பொருளா கூட இருக்கலாம்.
0: இருக்கலாம். வீட்டுல எடுத்து வெளியே வச்சிருப்போம்,
1: ஆனா
0: எடுத்து நம்மளுடைய பயணப்பட்டியல வைக்க மறந்துருப்போம்.
1: அது பல வாட்டி எனக்கு நடந்துருக்கு ரஃபி. சரி, மறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவு கிட்ட நான் வைப்பேன், அதை தான் நான் மறப்பேன்.
0: மறப்போம்,
1: ஏன்னா நம்ம ஏற்கனவே அது பொட்டியில வச்சிருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது. சரி, எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வைக்கும் போது அப்பதான் நம்ம மறப்போம். அது என்னென்ன பொருட்கள் அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதாக
0: மின்னோட்டம்
1: செஞ்சிருக்கோம் அந்த நேரத்துல. சரி, எப்படி நம்ம அதை எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஓரமா வச்சிருப்போம், அதை தான் நம்ம மறப்போம். ஏன்னா நமக்கு தான் போன் இருக்க,
0: போன் இருக்கு,
1: அதுல
0: போன் இருந்தா மட்டும் போதும். அதை எடுத்துட்டோம்ல, போன் எடுத்துட்டோம்ல, சரி ஓகே கிளம்புவோம். கடைசியில ஐயோ, தலையில இருக்கிற மண்டையில இருக்கிற கொண்டையை மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி.
1: ஆக நான் என்ன செய்வேன் ரஃபி, அதுக்கு நீ இப்ப பயணத்துக்குன்னே தனியா ஒரு சார்ஜர் நான் வச்சிருப்பேன். அதை தான் நான் வந்து அடிக்கடி பயன்படுத்தேன் வெளி வெளிநாடுகளை. ஏன்னா ஒவ்வொரு நாட்டுலயும் அந்த அடாப்டர் தேவைப்படுதுல, அதனால நான் என்ன செய்வேன்னா அதோட இருக்கிற ஒரு சார்ஜர் நான் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் நான் பயன்படுத்துவேன்.
0: ஓ, சில பேர் பயணப்பட்டியில இருக்கிற சில பொருட்களை எடுக்க மாட்டாங்க, அது அதுக்குள்ளே வச்சிருப்பாங்க. ஆக அடிக்கடி பயணம் போறவங்க என்ன செய்வாங்கன்னா பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த பொருள் அப்படியே இருக்கும், மறுபடியும் அவங்க பேக் பண்ணும் போது அது உள்ளேயே இருக்கும், அதை மறக்க மாட்டாங்கல்ல.
1: அதை எடுக்கவும் வேணாம், அதை மறுபடியும் நம்ம வைக்கவும் வேணாம். நான் அடாப்டர் அப்படின்னு
0: சொல்லல,
1: அதுவும் இன்னொரு பொருள், மறக்கிற ஒரு பொருள்.
0: அதாவது இன்டர்நேஷனல், அது என்ன சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் அடாப்டர், அடாப்டர்,
1: பவர் அடாப்டர்.
0: பவர் அடாப்டர். ஆமா,
1: இப்ப சிங்கப்பூர்ல இருக்கிறதால நமக்கு எப்பவுமே ஓ அந்த 3 பின் பிளக் தான் நமக்கு தேவை.
0: டிராவல் அடாப்டர்,
1: டிராவல் அடாப்டர். இப்ப மலேசியாக்கு போனாலும் அதேதான், ஒரு சில நாடுகளுக்கு போனும் அதேதான்,
0: யூகேக்கு
1: போனா அதேதான். ஆனா என்ன மறக்கறோம்னா, அதே சமயத்துல இப்ப இந்தோனேஷியாக்கு போறோம், யூரோப்புக்கு போறோம் அப்படி சொல்லும்போது அது மாறுது. அதனால நம்ம இந்த அடாப்டர் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருளா இருக்கு. நம்ம எப்பவுமே அதை கொண்டு போகணும். நம்ம வெளியூருக்கு போகும்போது
0: க்ரூஸ்ல போகும்போது பயண கப்பல்ல சொகுசு கப்பல் போகும்போது ஒரு நாள் போயிட்டேன், உள்ள வந்து அந்த லேப்டாப் இல்ல.
1: அங்க என்ன பயன்படுத்தினாங்க,
0: அங்க வேற இந்த 2 பின் 2 பின் இருக்குல்ல, நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், பிள்ளைங்களை வேற அழைச்சிட்டு போயிருந்தா. ஐயோ, அதுக்கப்புறம் வந்து நல்ல வேலை அது வந்து க்ரூஸ் டு நோவே
1: இல்லை,
0: போய் நிக்கிறது இல்ல. அங்க போய் அந்த நாட்டுல இறங்கி போய் வாங்கிட்டு வந்து
1: கேட்டு நீங்க இரவல் வாங்கிருக்கலாமா இல்லையா கப்பல்ல,
0: அவங்க கிட்ட இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அந்த
1: நேரத்துல.
0: ஆக இது நான் போய் ஒரு எத்தனை வருஷம் கணக்குல இருக்கும், ஆனா இப்ப நினைக்கிறேன் கொஞ்சம் மேம்படுத்தி இருப்பாங்க அப்படி.
1: ஆமா ஆமா, இப்ப என்ன சிறங்கிராபி, எல்லா சாக்கெட்லயுமே எல்லாமே போடுற மாதிரி
0: வைத்துட்டாங்க.
1: ஆமா, 3 பின்னா இருக்கட்டும், 2 பின்னா இருக்கட்டும், எல்லாமே ஒரே சாக்கெட்ல நீங்க வைக்கலாம் அப்படின்னு மாத்திட்டாங்க. ஆனா எல்லாருமே மாத்தினா நல்லா இருக்கும், அது இப்ப கிடையாது. இருந்தாலுமே அந்த டிராவல் அடாப்டர் அப்படிங்கறத மறக்காம கொண்டு போங்க, உங்களுடைய சார்ஜரையும் கொண்டு போங்க.
0: யூனிவர்சல் அடாப்டர் இருக்கும்னு மட்டும் போயிடாதீங்க, சில வேலைகள் இல்லாம இருக்கலாம்.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே நீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: நீங்க வெளியூர் பயணத்துக்கு போகும்போது ஒரு சில பொருட்கள் நீங்க கொண்டு போனோம், அத்தியாவசிய பொருட்களை கொண்டு போனோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு மனப்பாடமா நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா போற நேரத்துல நீங்க அதை மறந்துருப்பீங்க. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுல அடுத்த பொருள் என்ன ரஃபி?
1: இயர்போன்ஸ், ஹெட்போன்ஸ். இதை எடுத்துட்டு போக ரொம்ப பேர் மறக்கிறாங்களாம், வச்சுட்டு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் தான் ஐயோ அதை எடுத்துட்டு வரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு வருது. இன்னொன்னு குறிப்பா நவீன், இதை பல பேர் மறப்பாங்க. குறிப்பா வயசுல கொஞ்சம் அதிகமா இருக்கிறவங்க இதை மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
0: நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. மருந்து, இப்ப ஒரு சிலருக்கு அவங்களுடைய மருந்து வீட்லயே அவங்க வச்சிருப்பாங்க, சாப்பிடுவாங்க. ஆனா வெளியூருக்கு போகும்போது அவங்க எடுத்து வைக்கிறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நாளுக்குமே எவ்வளவு தேவை அப்படின்னு பார்த்து அவங்க வைக்கணும். சில பேர் வச்சிருப்பாங்க ஆனா கொண்டு போக மறந்துருப்பாங்க.
1: அது வந்து அடிக்கடி எடுக்கிற மருந்து, ஒவ்வொரு நாளும் அவங்க எடுக்கிற மருந்தா இருக்கும். அப்படி உள்ளதே மறக்கிறாங்க. இன்னொன்னு வந்து இப்ப
0: பயணத்துக்குன்னே
1: சில பேர் தலைவலி மாத்திரை,
0: ஆமா,
1: அப்புறம் அந்த தைலம்,
0: வயிறு வலி,
1: வயிறு வலிக்கு அப்புறம் வயிற்று போக்குக்கு வந்து அவங்க அந்த சாக்கோல் பில்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க, அதை எடுத்துட்டு போக மறந்துடுவாங்க.
0: ஆமா ஆமா. இது எல்லாமே நீங்க எப்படி ரஃபி அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு பைய வச்சிருப்பீங்களோ?
1: ஆமா, நான் வந்து ஒரு மருந்தை வாங்கி வச்சு நினைக்கிறேன் அது எக்ஸ்பயர் ஆயிருக்கும் அப்படின்னு.
0: ஒவ்வொரு வருஷம் நம்ம போகும்போது அதை மாத்தினா சரியா இருக்கும் நினைக்கிறேன். எப்ப காலாவதி ஆகுது அதை பார்த்த பிறகு அதை நம்ம மாத்தணும்.
1: ஆமா, இது வந்து நம்ம கையில இல்ல நவீன்.
0: ஆனா இப்ப என்ன செய்யறங்க ரஃபி, அந்த நாட்டுக்கு நீங்க போகும்போது அங்கேயே நீங்க வாங்கலாம் அப்படின்னு வெத்தர போக்கா இருக்காங்க ஒரு சிலர்
1: சொல்றாங்க இருக்குன்னு. ஆனா அந்த சாக்கோல் பீல்ஸ் எல்லாம் பல இந்திய கடைகள்ல நான் கேட்டிருக்கேன் போய், அங்க இல்லன்னு சொல்றாங்க.
0: அப்படியா? வேற பேரா இருக்குமோ?
1: கிடையாது, நான் சொன்ன கருப்பா இருக்குங்க. அது வந்து சாக்கோல் பில்ன்னு சொல்லுவாங்க அதை. ஆனா நீங்க எப்படி அழைக்கிறீங்கன்னு தெரியல. இருக்குதான்னு கேட்டதுக்கு இல்லைங்க, அதெல்லாம் இல்லை, அவங்க வேற ஒரு மருந்து கொடுத்தாங்க. அதுல இருந்து என் நண்பருமே இங்க இருந்து வாங்கிட்டு வர சொல்லுவாரு, அதை வாங்கிட்டு வாங்க
0: இருக்கலாம்.
1: ஆமா, கோடரை தைலத்துல இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. வாங்காம போனா கோச்சுக்குவாங்க, வாங்கிட்டு தான் போகணும்.
0: ஆக அடுத்த முறை வெளிநாட்டு பயணத்தை நீங்க மேற்கொள்ளும் போது தயவு செஞ்சு உங்க ஹெட்போன்ஸ், இயர்போன்ஸ் மறக்காதீங்க. அதே சமயத்துல மருந்துகளை மறக்காதீங்க.

0: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல.
1: வார நாட்களில் இரவு நாட்டத்தில் நள்ளிரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரை காதல் பாடல்கள்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கு. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: வெளிநாட்டு பயணங்களின் போது நாம் மறக்கக்கூடிய சில பொருட்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். சன்ஸ்கிரீன், லிப் பாம், இதை வந்து பெரும்பாலானோர் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க போய் வாங்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல சன்ஸ்கிரீன் இருக்கும், பல லிப் பாம் இருக்கும், வாங்கி வாங்கி சேர்த்து வச்சிருப்பாங்க. ஏன்னா மறக்கிறது நம்ம கையில இல்ல இல்லையா, நம்ம நினைச்சிட்டோம் எடுத்து வச்சிருப்போம்னு, கடைசியில அந்த ஒண்ணு மறந்துடுவோம். சில பேர் வந்து இந்த காட்டன் பாட் அதெல்லாம் கூட எடுத்துட்டு போவாங்க, அதை மறந்துடுவோம்.
5: எனக்கு
4: தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து நான் சொன்ன துண்டு அங்க குடுப்பாங்க கூடவே.
5: இல்ல எனக்கு புரியுது, ஆனா நானும் எடுத்துட்டு போக மாட்டேன். நீங்க சொல்ற மாதிரி இடம் எடுக்குது, அப்புறம் வீட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, சரி ஹோட்டலே கொடுப்பாங்களே அது நான் பயன்படுத்துவேன்.
4: ஆமா, ஆனா அவங்க சொல்றாங்க இல்ல அது சுத்தமா இருக்குமா, என்ன துவைக்காமலா கொடுக்குறாங்கன்னு ஒருத்தர் பயன்படுத்தினதே. சரி, அது மட்டும் இல்ல, இன்னொன்னு என்னன்னா சில பேருக்கு அது கொஞ்சம் அந்த ஆச்சாரம்லாம் பார்ப்பாங்க.
5: ஆமா,
4: அந்த மாதிரி அவங்க வந்து பார்த்துதான் பயன்படுத்துவாங்க. அப்படி பார்க்க போனா தலையணையும் வந்து அவங்க துவைச்சுதானே போடுறாங்க. இல்ல
5: குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லையே ரஃபி,
4: அதனால
5: நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம குற்றம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அவ்வப்போது சரி என்ன கொடுக்குறாங்களோ ஒரு நம்பிக்கையில நம்ம பயன்படுத்துறோம்.
4: ஆமா, நிச்சயமா அவங்க பல நல்ல சோப்பு போட்டு துவைச்சுதான் இருப்பாங்க.
5: ஆமா,
4: அப்படி பார்க்க போனா தலையணை எடுத்துட்டு போகணும், அப்புறம் உங்களுடைய மற்ற இதெல்லாம் எடுத்துட்டு போகணும்.
5: ஃபெப்ரீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, அதாவது நீங்க உடனே நீங்க ஸ்ப்ரே அடிச்சாலே அது சுத்தமாயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, டிஸ்இன்ஃபெக்டன் மாதிரி. அதையும் சில பேர் கொண்டு போவாங்க. நீங்க சன்ஸ்கிரீன் அப்படின்னு சொன்னீங்களே
4: ரஃபி, ஆமா
5: கொண்டு போவாங்க, ஆனா பயன்படுத்துறது கிடையாது அப்படின்னு நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி
4: சொல்லியிருந்தேன்.
5: இது அடிக்கடி நடக்கக்கூடியதுதான்.
4: பயன்படுத்துறது இல்ல, சூடாந்தான் பயன்படுத்தணும் இல்ல.
5: இல்ல அதுதான் ரஃபி, இப்ப வெயில் வந்தா தான் நமக்கு ஞாபகம் வருது, ஓ நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு.
4: குளிர் தேசத்துக்கு போனா தேவையில்லை.
5: ஆனா அப்படி கிடையாது, வெயில் அவங்க அடிக்கலாம்ல, என்ன செய்வாங்கன்னா அதை அறையில அவங்க வச்சிருவாங்க. அதுக்கு பிறகு வெளியே போகும்போதுதான் அவங்க நினைப்பாங்க, ஆஹா போடலையே அப்படின்னு நினைப்பாங்க.
4: அது வேற இருக்கு, வெளியே போகும்போது.
5: ஆக நீங்க கொண்டு போயிருக்கலாம், தயவு செஞ்சு பயன்படுத்துங்க.
4: லிப் பாம் ரொம்பவும் உலர்ந்த உதடுகளோட சில பேர் இருக்க மாட்டாங்க, அதை
5: வெளிநாட்டுக்கு போன மட்டும் கிடையாது.

0: இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். சற்று முன்பாக பயணிக்கும் போது நீங்க என்னென்ன பொருட்களை மறக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். காதல் பாடல்கள் நம்ம கேட்டோம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல நம்ம டிக்டாக் லைவை நம்ம செஞ்சோம்.
1: ஆமா, ஆக இன்னைக்கு ஆதரவு கொடுத்த எல்லா நேயர்களுக்குமே நன்றி. சில பேரோட பாடல் வந்து விருப்ப பாடல் அங்கத்துல இடம்பெறாம இருந்திருக்கலாம், கோபித்துக் கொள்ளாதீங்க. சில பேர் எங்களுக்கு குரல் பதிவுலாம் அனுப்பி வச்சிருக்காங்க. திருநாதன் அனுப்பி வச்சாரு பரவாயில்ல, இன்னைக்கு என் பாடல் வரலாம் பண்ணணும்னு நாளைக்கு நான் வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பெரிய மனசோட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா எல்லாருடைய பாடலையும் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் உள்ளடக்கிறது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு.
0: சாத்தியமே இல்ல,
1: சாத்தியம் இல்ல.
0: அதுக்காக நம்ம என்ன சொல்லணும்னா, தினைக்குமே நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. இன்றைக்கு உங்களுக்கு பாடல் வரலையா, நாளைக்கு அது வரும், அல்லது மறு வாரம் கூட அதை வரலாம்.
1: ஆமா,
0: தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க.
1: அப்ப நேர்கள்ட்ட நான் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு கடைசி நேரத்தில் அனுப்பி வச்சுட்டீங்க, நமக்கு முன்கூட்டியே நிகழ்ச்சி நிறைஞ்சிருது இல்லையா. நீங்க நாளைக்கு முன்கூட்டியே கொஞ்சம் அனுப்புங்க.
0: நான் நிலவரத்தில் கொஞ்சம் சொல்றேன். இப்ப முதல் ஒரு மணி நேரத்தில், இப்ப 9 மணிலிருந்து 10 மணி வரைக்குமே பாடல பல நேர்கள் விரும்பி கேட்கிறாங்க. அந்த பாடல்களே அந்த அங்கத்தோட முடியுது சொல்ல போனா. நீங்க 10 மணிக்கு பிறகு கேட்டாலும் கூட அது லேட்டு தான்.
1: ஆமா, ஏன்னா பாடல்களை எடுத்து நாங்க அடுக்கி வைக்கிறோமா. நீங்க கேட்டதுக்கு அப்புறம் அடுக்கி வச்சதோட அது 11.5 மணியை தொட்டுருது. இதுக்கு மேல நாங்க எங்க எடுத்து போடுறது சொல்லுங்க.
0: முயற்சி செய்யுங்க, கொஞ்சம் முன்கூட்டியே உங்களுடைய பாடல்களை கேளுங்க.
1: ஆமா, தொடர்ந்து இணைந்திருங்க ஒலி 9:68 உங்களுக்காக. காலையிலிருந்து பொறுக்கிடம் பெற்ற சில சுவாரஸ்யமான துணுக்குகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. அதனை வழங்கி விடைபெறுவது நான் ரஃபி,
0: நான் நவீன். இது உங்கள் இரவனில் ஆட்டம்.
1: பாடல்களை கேளுங்கள்,
0: மறைந்துவிடும் சோகங்கள்.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்து விட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
2: வணக்கம் சிங்கே, உங்களுக்காக பல நாள்கள் கழித்து மீண்டும் ஒன்றாக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம். ரவி ஜி,
3: சஜினி.
2: ரவி, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்.
3: சஜினி, கடைசியா எப்ப பார்த்தோம்? செப்டம்பர் 3rd தேதி.
2: ஆமா, வியாழக்கிழமை செப்டம்பர் 3rd தேதி பார்த்தோம்.
3: கிட்டத்தட்ட 2 வாரங்களா?
2: கிட்டத்தட்ட. ஆமா,
3: 2 வாரங்கள்ல என் வாழ்க்கையில பயங்கரமான மாற்றங்கள்லாம் வந்து நான் பெரிய பணக்காரனா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு ஆசையாதான் இருக்கு.
2: அப்புறம் என்ன ஆச்சு?
3: அப்படி எதுவுமே நடக்கல.
2: ஒண்ணுமே நடக்கலையா?
3: 3rd தேதி எப்படி வேலைக்கு வந்தேனோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்கேன்.
2: வந்தாக்கா நீங்க கதை கதையா சொல்லுவீங்கன்னு நினைச்சேனே.
3: இப்ப கதை சொல்ல வேண்டியது நீங்க தான். எப்படி போயிட்டு நீங்க தான்.
2: ஆமா, நான் கேரளாவுக்கு போனேன். அதுக்கப்புறம் பல ஆலயங்களுக்கு போக வேண்டிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நல்லா உணவை சுவைத்து மகிழ்ந்தேன்.
3: மகிழ்ந்தீங்க.
2: அதுக்கப்புறம் என்னன்னா, ஓய்வு கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா இது ஓய்வு கிடைக்கிற ஒரு பயணமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். வெவ்வேறு இடங்களுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுனால நாங்க வந்து தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். பாதி நேரம் ரோட்லயே போன மாதிரியே இருந்துச்சு.
3: இப்ப என்ன மாதிரி சில பேர் கேரளா பக்கம் இன்னும் போகாம இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க போயிட்டு வந்ததுனால ஒரு 3 முக்கியமான குறிப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்னென்ன
2: கொடுப்பீங்க? கண்டிப்பா வந்து ஒரு நல்ல தரமான நம்பிக்கையான ஒரு ஓட்டுநர் கைவசம் இருந்தா சிறப்பாக இருக்கும்.
3: ஒரு குறிப்பு,
2: ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து எந்தெந்த சாலைகள்ல போகணும்னு தெரியும். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க வெவ்வேறு நகரங்களுக்கு போறதா இருந்தா அவங்களுக்கு தெரியும் நீங்க எப்படி பிளான் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு.
3: சரியா உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. சரி, 2nd குறிப்பு,
2: ஒவ்வொரு நாளும் நீங்க சாயா குடிக்கணும்.
3: வாவ்,
2: டீ குடிக்கிறோம். விதவிதமான கடைகள்ல விதவிதமான டீ இருக்கும். ஆனா கண்டிப்பா நீங்க ஒவ்வொரு நாளும் டீ குடிச்சே ஆகணும். அது டீ குடிக்கலன்னா உங்களுக்கு அப்படியே கையும் ஓடாத மாதிரியும் காலும் ஓடாத மாதிரியும் அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும்.
3: அது ஒரு தனி அனுபவம். மூணாவது குறிப்பு,
2: கேரளத்துல நிறைய இயற்கை வளங்கள் இருக்கின்றன. இந்த இயற்கை வளங்களை ரசிக்க நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல விடுப்பு எடுத்து நீங்க போகணும். அது வந்து ஒரு நாள் நீங்க வந்து பாத்துட்டு போகிற மாதிரி இருக்க கூடாது. ஒரு இடத்துல வந்து
3: அனுபவிக்கணும்.
2: ஆமா, குமரக்கோம் அப்படிங்கிற இடம் இருக்கு, முன்னாறு இருக்கு, ஆத்திரப்பள்ளி நீர்வீழ்ச்சிக்கு போக எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அங்கதான் வந்து பாகுபலி படப்பிடிப்பு எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதை பாக்குறப்ப ரவி எனக்கு அப்படியே நம்மளாம் எம்மாத்திரம் அப்படின்னு தோணுச்சு.
3: ரவி,
2: இயற்கையின் சக்திக்கு முன்னால மனிதர்களுடைய சக்தி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எனக்கு அந்த புரிந்துணர்வு அங்கதான் கிடைச்சது. ரவி,
3: இந்த இங்கிலீஷ் படத்துலாம் பாத்தீங்கன்னா ஒரு நடிகை இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருக்கும். ஆனா அதெல்லாம் பத்துல வாழ்க்கையை மாத்தி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து ஒரு பயணத்துக்கு போயிட்டு வருவாங்க. அந்த பயணத்துல இருந்து வந்த உடனே வேற ஒரு ஆளா மாறிடுவாங்க. அந்த மாதிரி இது நீங்க சொல்ற கதையெல்லாம் எனக்கு கேட்கும் போது
2: இல்லையே நான் மாறலையே மறுபடியும் வந்து நீ சிரிக்கிறேனே
3: அதான் சொல்றேன் அது பொதுவா மத்தவங்களுக்கு நடக்கிறது உங்களுக்கு அதெல்லாம் நடக்காது அதுக்கான வாய்ப்பும் கிடையாது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி எப்படியாவது கடந்துருவோம் வாங்க

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
2: சகியே சகியே சகித்தால் என்ன,
3: உங்க விருப்ப பாடல்களோ இடம் பெறும்.
4: இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை, வாழவில்லை.
5: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க.
6: சரியான பதில சொன்ன முதல் நேயர் யார் என்றால்
7: மோகனா. வாழ்த்துகள்
6: வெற்றியாளர் இருக்கணும் இல்லையா? அதற்கு இன்னொரு கேள்வியும் நாங்க இப்ப கேட்க போறோம். கேள்வி இதுதான்.
7: அடுத்த ஆண்டு நடக்க போற ஆஸ்கர் விருது நிகழ்ச்சிக்கு சிங்கப்பூரின் சமர்ப்பணமா ஒரு திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அந்த படத்துடைய பெயர் என்ன?
6: 9678 8968 என்ற எண்ணுக்கு உங்களுடைய பதில்களை அனுப்பி வச்சிருங்க.

0: எல்லை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: பாத்தீங்களா, ஓடி போயிட்டாங்க, நீங்களும்
2: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்க தான் வந்தாகணும்.
3: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
4: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
3: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
4: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
5: கண்ணம் பண்ணு மாதிரி ஐ அப்படி தேச சாயிருமா.
4: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
3: ரஃபி
4: நவீன்.

0: மற்றும் குழுவினர் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: என்னவென்றால், அடுத்த ஆண்டு நடக்க போற ஆஸ்கர் விருதுகளுக்கு சிங்கப்பூரின் நியமனமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற திரைப்படத்தின் பெயர் என்ன?
0: சரியான பதிலை சொன்ன முதல் நேயர் ரொம்ப நாளும் முயற்சி செய்த உங்களுக்கு இன்று பரிசு கிடைத்துள்ளது. ஜோதிஷா புஷ்பகடை வழங்கும் பரிசு உங்களுக்கு தான், கவலைப்படாதீங்க.
1: சஜினி, அடுத்த ஆண்டு நடக்க போற ஆஸ்கர் விருதுகள் March 14 2027 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் அப்படின்னு தகவல் சொல்லுது. இது 99வது முறை நடக்க போற அகாடமி விருதுகள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க தகவல்.
0: ஆமாம், இந்த நிகழ்ச்சியில, இந்த விருது விழாவில சிங்கப்பூரை சேர்ந்த திரைப்படம் We Are All Strangers நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படம் ஜெயிக்குமா இல்லையா தெரிந்து கொள்ள நாம அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கணுங்க.

0: எண்பதுகளின் அதிசய உலகம்.
1: ஒரு பாட்டு காதல் பூத்தது அதை கேட்டு
0: எங்க ஒலியில எண்பதுகள்ல வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
2: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி ஒன்பதாறு
3: கேட்டாலே பரவசம்.
4: ரெண்டு கட்ட நிலை அப்படின்னு சொல்லும் போது வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பல முடிவுகள் நம்ம எடுக்க வேண்டியதான் இருக்குது. அந்த முடிவுகள் நமக்கு சாதகமா அமையுதா என்பது அப்பால் நம்ம யோசிக்க வேண்டியது. ஆனா இப்போ சின்ன சின்ன முடிவுகள்னு சொல்லும் போது கதர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க வேலையை விட்டு கிளம்புறீங்க, அதாவது வேலையை விட்டு நிரந்தரமா கிளம்புறது இல்ல, வேலையை முடிச்சுட்டு அன்றைக்கு நீங்க கிளம்புறீங்கன்னு வச்சுப்போமே. நல்ல மழை, ஜோர மழை பெய்யுது, ஆனா உங்ககிட்ட ஒரே ஒரு குடை தான் இருக்குது. உங்களுடைய ஒரு சக ஊழியர் உங்களோட மின் தூக்கி எடுத்து கீழே போறாங்க கிளம்புறாங்க, ஆனா அவங்க கிட்ட குடை இல்ல. வெளியே போயிட்டு பாக்குறீங்க, ஜோர மழை பெய்யுது, ஆனா அவர்கிட்ட குடை இல்ல. நீங்க கிளம்பணும், நீங்க வலது பக்கம் திரும்பணும், அவங்க இடது பக்கம் திரும்பி போகணும். வெவ்வேறு திசைகள்ல நீங்க கிளம்புறீங்க, ஆனா ஒரே ஒரு குடை தான் இருக்குது. உங்க குடைய நீங்க அவர்கிட்ட கொடுப்பீங்களா இல்ல கொடுக்க மாட்டீங்களா இல்ல அவரை நினைய வச்சிருவீங்களா?
5: இரண்டு விஷயங்கள் தீர்மானிக்கும். முதல் விஷயம் என்னன்னா, முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சக ஊழியர் என்னுடைய எதிரியா?

0: இருக்கு.
1: எடுத்துட்டு போய்
0: எக்கேரி கிட்ட போ.

0: வந்தாய் 100 வயது
1: கேட்டால் தருவோ சுட சுட விருந்து
0: போடப்பா
1: போட்டுருவோ
0: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
1: அப்படி பாடக்கூடாது.
2: பாடவா ஒன் பாடலை
1: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
0: டீ கடைக்கு போமா?
1: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
0: எக்ஸாக்ட்லி
1: கேட்க தவறாதீங்க.
3: தொந்தவில் என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கல.

0: நீங்க 20 நிமிடங்களா தவறான வரிசையில நிற்கிறீங்கன்னு தெரிஞ்ச பிறகு தொடர்ந்து அங்கதான் நிற்பீங்களா இல்ல அப்படியே நைசா நழுவிருவீங்களா?
1: இன்னொன்னு இருக்கு, ரயில் பணத்தின் போது ஒரு வயசான பாட்டி முன்னால வராங்க, சில பேருக்கு இருக்கும்
0: அது எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளும் இருக்கும் நினைக்கிறேன். அதனால ஐயோ மனசாட்சி நமக்கு இடம் கொடுக்கலையே, சரி பரவாயில்ல.
1: முக்கியமா உங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கலாம்.
0: ஆமா,
1: அந்த உடம்பு முடியாம இருக்கும் போது சரி இந்த பாட்டிக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா அப்படின்னு அந்த டிலேமா இருக்கும். நிறைய குழப்பங்கள் இருக்கும்.
0: காஃபி டிலேமா அப்படின்னு சொல்லும் போது நீங்க உங்களுடைய காஃபியை செய்யறவர்கிட்ட உங்க பேரை சொல்லிட்டீங்க, ஆனா உங்க பேர் அவர் தவறா எழுதிட்டாரு அந்த கப்புல, அதை நீங்க திருத்திங்களா திருத்த மாட்டீங்களா இல்ல அப்படி விட்டுருவீங்களா? அதுவும் ஒரு குழப்பம் தானே.
1: வாழ்க்கையில தினமும்
0: அமைதியா இருக்கு.

0: இன்று லா வரிசையில நீங்க மூன்று விஷயங்களை கண்டுபிடிக்கணும். அதுதான் நாடு, ஒரு நிறம், அதன் பிறகு
1: விலங்கு. நாடு, விலங்கு, நிறம் அப்படின்னு சொல்லி இருந்தோம். நீர்கள்லாம் குரல் பதிவுகள் எடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க இவ்வளவு சீக்கிரமா.
2: நாடு லண்டன், விலங்கு லயன், நிறம் லாவெண்டர்.
0: பாலாஜி அனுப்பி இருக்கிறாரு.
1: ஆனா நாடு வந்து லண்டன் கிடையாது. லண்டன் என்பது ஒரு நகரம் இல்லையா?
3: ஹலோ, காலை வணக்கம். தீனா பேசுறேன். மூணாவது தெரியல, பட் கண்ட்ரி வந்து லாவோஸ், அனிமல் வந்து லாமா. Third one, I cannot catch what you're saying. Sorry.
1: மூன்றாவது பதில சொல்லணுமா?
0: அதுக்கும் இருக்கு. இல்ல, நீங்க தாமதமா கேட்டீங்க. லாம்பாட்.
4: ஹலோ ஹலீமா, வணக்கம். ஊர் வந்து லாவோஸ்.
0: சரி,
4: அனிமல் வந்து லயன் என்னமோ சொன்னீங்கல்ல.
0: சரி, இந்த பல பதில்கள்ல சதீஷ் தான் முதல்ல அனுப்பிச்சிருக்காரு. அதனால உங்களுக்கு தான் 100 உள்ளி மதிப்புள்ள பட்டுச்சிட்டு குடுக்குறோம்.
1: வாழ்த்துக்கள் சதீஷ்.
0: உங்களுக்கு அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்கும் 100 உள்ளி மதிப்புள்ள பட்டுச்சிட்டு. சரி, சந்தோஷமா இதை பெற்று இன்னும் கொஞ்சத்துல நேரடியாக எங்களை பார்க்க வந்துருங்க. நாங்க டிக்டாக் லைவ் வர போறோம்.
1: ஆமா, பாடல் தெரிவுகள், அதாவது நாங்க தெரிவு செய்யற இரண்டு பாடல்கள்ல எந்த பாடல் உங்களுக்கு இன்னும் அதிகமா கேட்க விருப்பம் அப்படின்னு நீங்க வாக்களிக்கணுங்க. எங்க வாக்களிக்கணும்னா டிக்டாக் வந்து நீங்க வாக்களிக்கணும். ஒலி 968 டிக்டாக் பக்கமா நீங்க வந்தீங்கன்னா அங்க நீங்க பாடல்களை கேட்கலாம். அதே நேரத்துல ஒலி 968 அந்த பாடல் ஒலிபரப்பாகும்.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது சுவைன்னு கேக்கும்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது சுவைன்னு கேக்குமா?
1: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
3: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க்யூ.
5: சில மணிகள்
1: கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா, கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, ஒருவேளை நீங்க கொடுத்த குறிப்புகளை வைத்து கண்டுபிடிச்சிட்டாங்க.
3: ஆமா, மூன்றே நேர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா மூன்று நேர்களும் குரல் பதிவை எடுத்து அனுப்பி வைக்கல, குறுஞ்செய்திகளா அவங்களுடைய பதில்களை சொல்லிருக்காங்க. அவங்கதான் ராஜன், கேரலின்,
1: அலமேலு.
3: அலமேலு, வாழ்த்துக்கள். சரி, என்னத்தான் பதில்பா?
1: புக்கெட் பிரவுன் 73.
3: ஆமா, கல்லறை. அதான் இவ்வளவு நேரம் நம்ம குறிப்புகளை வழங்கி இருந்தோம். புக்கெட் பிரவுன் அப்படின்னு சொல்லும் போது, இத 1922 அதிகாரப்பூர்வமாக சிங்கப்பூர்ல திறந்தாங்க. அந்த காலத்துல சிங்கப்பூர்ல வாழ்ந்த பல்வேறு சீன சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கான பொது கல்லறையா இது பயன்படுத்தப்பட்டது. ஹாக்கியன், தியோச்சு, கேண்டனீஸ், ஹக்கா, ஹைனனீஸ் உள்ளிட்ட பல சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த இடம் இருந்திருக்கு. அடக்கம் செய்வாங்க, இங்கதான் சென்று அடக்கம் செய்வாங்க. பல ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்ட இந்த இடத்துல சுமார் 100,000 கல்லறைகள் இருந்ததா கூறப்படுது. காதர் 1973 புதிய அடக்கங்களுக்கு இந்த இடம் மூடப்பட்டது. அதன் பிறகு நீங்க பயன்படுத்த முடியாது. இப்ப இந்த இடம் எதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப கால வரலாற்றை பற்றி அறிந்து கொள்றதுக்கு இது ஒரு மரமுடுமை பகுதியா இருக்குது. வரலாற்று நடைப்பயணங்கள்லாம் இங்க நடத்தப்படுமா?
1: இப்ப இந்த இடம் பேர் ஏன் புக்கெட் பிரவுன் கேக்கலாம்? 1840 ஒரு பிரிட்டிஷ் வர்த்தகர் சிங்கப்பூருக்கு வந்திருந்தாருல, அவர் இந்த நிலத்தை வந்து வாங்கியிருந்தாரு. அவருடைய பெயர் ஜார்ஜ் ஹென்றி பிரவுன்.
3: அதுல இருந்துதான் பிரவுன்ங்கிற பெயர் வந்திருக்கு.
1: ஆமா, இப்ப அந்த நிலத்துல அந்த இடத்த மூடப்பட்டாலும் ஜார்ஜ் ஹென்றி பிரவுனுடைய ஆவி மட்டும் இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கு.
3: நீங்க என்ன ராத்திரி போய் பாத்தீங்களா?
1: ஒரு கணிப்பு தானே, அந்த மாதிரி இடத்துல பேய் தானே சுத்தம்.
3: அச்சோ.

0: எழுபது கேட்க கேட்க ஆனந்தம்
1: இதோ வந்துட்டேன்.
2: சிறுக்கி சீனு கட்டி சிறுங்கி சிங்காரி
1: ஒரு 20 நாள் காணாம போயிட்டு மீண்டும் உங்களுக்காக ஒலி 9-6-8 டிக்கடைய நிகழ்ச்சி படைக்கிறதுக்கு ஓடோடி வந்திருக்கிறேன். உங்கள் விமலா 20 நாள் தமிழகம் பக்கமா போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு சந்தோஷமா நேரத்தை செலவு பண்ணிட்டு அப்படி சென்னை கோயம்புத்தூர் அப்படின்னு சுத்தி முடிச்சுட்டு வந்து சேர்ந்துட்டேங்க உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க. உண்மையை சொல்லுன்னு அங்க டீ குடிக்கும் போதுலாம் டீ கடை நிகழ்ச்சியை ரொம்ப நான் மிஸ் பண்ணேன். நாங்க 8 மணி வரைக்கும் டீ டீ டீ டீ சொல்லிட்டே இருப்போமே, டீ கடை டீ கடை சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான இடங்களும் போயிருந்தேன். நீங்களும் சிங்கமா சிங்கலா நிகழ்ச்சி படிக்க வந்திருக்கிறேன் உங்கள் விமலா.

இன்னைக்கு உங்களுக்காக நிகழ்ச்சி படிச்சிருக்கேன். உங்கள் விமலா, நேயர்கள் பல செய்தி அனுப்பிச்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய செய்திகளுக்கெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து அவற்றுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேசுறேன். அதுக்கு முன்பாக இன்றைக்கு காலை நடந்த ஒரு சம்பவம். வேலைக்கு நான் வாகனத்தில் வந்துட்டு இருந்தேன், டாஸ் செக் பாயிண்ட் பக்கமாக வந்துட்டு இருந்தேன். அங்கே வந்த பிறகு அந்த வழக்கமான அந்த சுங்கச்சாவடியில் நம்முடைய கடவுச்சீட்டெல்லாம் அவங்க பரிசோதனை செய்வாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கு கியூஆர்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் வெளியாகலாம் அப்படின்னு முயற்சி செய்யும்பொழுது, இல்லை இந்த பக்கமாக இந்த தடம் பக்கமாக போங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமாக திருப்பி விட்டாங்க. அங்கே போய் பார்த்ததா ஆஹா திறந்துட்டாங்களா அப்படின்னு கிடைச்சது. பார்க்கும்போது நிச்சயமா அடுத்த 2027 தயாராக கூடிய இந்த ஒரு பரிசோதனை விரைவில் வந்தாலும் நடப்புக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல, ரொம்ப அழகா செஞ்சிருக்காங்க. டக்குன்னு போய் ஸ்மூத் அப்படி சொல்லுவாங்களே, அப்படி லேசா அப்படி பயணம் செய்யற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக நீங்க துவாஸ் பக்கமா பயணம் செஞ்சீங்கன்னா இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்சா எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க.

0: இன்றும்
1: இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
2: நடக்கும்
1: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70
3: உங்கள் ஒலியில்.

0: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
1: நடக்கும்
0: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.
2: உங்கள் துணை டீ கடை. வாழ்க்கையில இன்றி அமையாத பல விஷயங்களை ஒன்றுதான் இப்ப தொழில்நுட்பம், கை தொலைபேசி. அதுவும் வாட்ஸ்அப் இல்லைன்னா கை ஓடாது, காலு ஓடாது. அப்படிப்பட்ட வாட்ஸ்அப்பை நம்ம எப்படி திறன்பட பயன்படுத்துறோம் என்பது நம்ம நேரத்தை குறைக்கிறதுக்கோ, செலவிடுற நேரத்தை குறைக்கிறதுக்கோ உதவலாம். உங்களுடைய இந்த வாட்ஸ்அப்ல இதுவரைக்கும் நீங்க இதை பயன்படுத்தாம இருக்கலாம். இந்த ஒரு ஃபீச்சர் புதிய ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. உங்களுக்கு சில நண்பர்கள் வேலை இடத்துல இருக்கலாம், அல்லது சில உறவினர்கள் அல்லது நண்பர்கள் இருக்கலாம், இவங்களெல்லாம் வந்து குரூப் செய்யறதுக்கு, குழுவாக நீங்க பிரிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இப்ப வாட்ஸ்அப் நீங்க செய்ய வேண்டியதுலாம், வாட்ஸ்அப்பை திறந்து உங்களுடைய ஆல் 100 ஃபேவரட் அப்படின்னு பகுதி இருக்கும். அதுல பக்கத்துல ஒரு கூட்டல் போல ஒரு குறியீடு இருக்கும், அதை நீங்க திறந்தீங்கன்னா அதுல புதிதாக ஆட் டு லிஸ்ட் அப்படின்ற ஒரு பிரிவை கொடுப்பாங்க, தெரிவை கொடுப்பாங்க. அதுல நெய்பர்ஸ், ஒர்க், கலீக்ஸ் அந்த மாதிரி எப்படிப்பட்ட நபர்களை நீங்க இணைக்கணுமோ அப்படி நீங்க இணைச்சு அவங்களோட பேர்களால நீங்க சேர்த்துக்கொண்டீங்கன்னா ஒரு தடவை நீங்க அனுப்பக்கூடிய அந்த செய்தி எல்லாருக்குமே சென்று சேர்ந்து விடும். அவங்களை வந்து ஒரு குரூப் ஆகவோ வாட்ஸ்அப் குரூப் சேர்க்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி நீங்க ஒரு லிஸ்டிங் போட்டாலே போதும், அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். நீங்க அனுப்ப வேண்டிய செய்தியும் டக்குன்னு நீங்க அனுப்பி விட்டுடலாம், பிரச்சனையே இருக்காது. முயற்சி செய்து பார்த்து சொல்லுங்க. இந்த ஒரு புது விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுடைய வேலையை உங்க நேரத்தை மிச்சப்படுத்துனா எங்களுக்கு சந்தோஷம்தான்.

0: நீங்கள்
1: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
0: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
1: ரவிஜி
0: சஜினி
2: வணக்கம் சிங்கை,
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
3: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியா கா போலி 968 இல்

சிரிக்கிறியே? சிரிடா கண்ணு, சிரி. ஆண்டவன் புண்ணியத்தில் நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணு.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
2: இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்று தேதி செப்டம்பர் மாதம் 17 தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கு உலகத்துல என்னென்ன அனுசரிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம்.
3: அனைத்துலக நாட்டுப்புற பாடல்களுக்கான ஒரு தினம் தான் இன்னைக்கு, இன்டர்நேஷனல் கண்ட்ரி மியூசிக் டே.
2: கண்ட்ரி மியூசிக் அப்படின்னு சொல்லும் போது எந்த கண்ட்ரின்னு கேட்டுறாதீங்க, அது ஒரு இசை வகை.
3: ஆமா
2: ஆமா, இசை வடிவம் அது. கண்ட்ரி மியூசிக்க வந்து மேற்கத்திய நாடுகள்ல ரொம்ப அதிகமா கேட்பாங்க. இப்ப நமக்கு வந்து ஃபோக் மியூசிக் இருக்குல்ல, கிராமிய பாடல்கள் இருக்கு.
3: ஆமா,
2: அங்க மேற்கத்திய நாடுகளை கண்ட்ரி மியூசிக் தான் அவங்களுக்கு, அவங்களை பொறுத்த வரைக்கும் கிராமிய பாடல்கள்,
3: கிராமிய பாடல்கள், நாட்டுப்புற பாட்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து வேர்ல்ட் பேஷண்ட் சேஃப்டி டே என்பதை இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க. நோயாளிகளுடைய பாதுகாப்பு, அதை பற்றிய ஒரு நாள் தான் இன்னைக்கு. விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு நாள். அதாவது ஒரு நோயாளிக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவங்களை பாதுகாக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில நோயாளிகளால எழுந்து நடக்க முடியாது, அவங்க தவறி விழக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அவங்களை பாதுகாக்கிற ஒரு தினம்.
2: அது மட்டும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நோயாளிகள் என்ன செய்வாங்கன்னா ரஃபி, தண்ணி அவங்க வந்து காயப்படுத்திக்குவாங்க, மன அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால அவங்களுக்கு மனநிலை வந்து சரியா இருக்காது. இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும், அவங்க எந்த தீங்கும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க ஒதுக்கிருக்காங்க.
3: அதோட அடுத்து வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நாள், விலங்குகளுக்கு ஒரு நாள் ஒதுக்கும் போது அந்த நாள் வந்து ரொம்ப அர்த்தம் உள்ளதா எனக்கு தோணும்.
2: சரி,
3: ரெஸ்பான்சிபிள் டாக் ஓனர்ஷிப் டே என்பதை இன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதாவது நாய் வளர்க்கிறது பெருசு கிடையாது, அதுக்கான நேரத்தை நீங்க செலவிடணும். ஒண்ணு, ரொம்ப பொறுப்பா நீங்க நடந்து கொள்ளணும். சரி, அது ஒரு விலங்கு தானேன்னு சொல்லி நீங்க அதை ஒதுக்கி வைக்க கூடாது. இதெல்லாம் நீங்க செய்யக்கூடிய ஒருத்தரா இருந்தீங்கன்னா, அதாவது நேரத்தை ஒதுக்கக்கூடியவரா, அதை பராமரிக்கக்கூடியவரா இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க பிராணிகளை வாங்கணும்.
2: ஒரு கதை நான் சொல்ல விரும்புறேன் ரஃபி. அண்மையில என்னுடைய வட்டாரத்துல ஒரு அறிவிப்பு இருந்திருக்கு, போய் படிக்க போனேன். அதுல தகவல் என்ன சொல்லிருக்கனா, தயவு செஞ்சு உங்களுடைய நாய் நீங்க நடக்க கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா அதனுடைய கழிவுகளை தயவு செஞ்சு எடுத்துருங்க, அப்படி வச்சிருந்தீங்க. ஒருவேளை உங்களுக்கு பிளாஸ்டிக் பை, நெகிழி பை தேவைப்பட்டுச்சுன்னா இதோ உங்களுக்காக ஒரு நெகிழி பை அப்படின்னு சொல்லிட்டு அதோட கட்டி வச்சாங்க.
3: ஓ,
2: ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த ஒரு நபர் அப்படி செஞ்சிருக்காரு. ஆனா நல்ல ஒரு வலியுறுத்தி இருக்காரு அதை.
3: ஆமா, அது பாருங்க, பொறுப்பா இருக்கிறதுல இதுவும் அடங்கும்.

0: கொண்டாட்டம்.
1: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
0: இரவினில் ஆட்டம், இடைநிலா கொண்டாட்டம்.
1: இசையமைப்பாளர் ராக் ஸ்டார் அனிருத். ரஃபி, அண்மையில தான் நம்ம செய்தியை சொல்லியிருந்தோம், அதாவது எம்எஸ் சுப்பலட்சுமியுடைய சுயசரிதியை படமாக்க போறாங்க.
2: ஆமா, அதுல ராஷ்மிகா மந்தனா வந்து நடிக்க போறதா பேச்சு இருக்கு. கமல்ஹாசன் அந்த படத்துடைய துவக்க விழாவில் அவர் கலந்து கொண்டாரு.
1: ஆனா அதை விட ரொம்ப முக்கியமான ஆச்சரியமான செய்தி என்னன்னா, இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் அனிருத். இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ராக் ஸ்டார் அப்படின்னு சொல்றோம், ராக் ஸ்டாரே இந்த மாதிரி திரைப்படத்திற்கு இசையமைப்பாரு அப்படின்னு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா அதுக்கு கமல்ஹாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பா இந்த திரைப்படம் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். எதை ஒப்பிட்டு பாத்துருக்கிறான்னா, இப்ப எம்எஸ் விஸ்வநாதன் இருக்கார்ல, அவருடைய வாழ்க்கையிலே அவ செய்த அரங்கேற்றம், சங்கராபரணம் அப்படிங்கிற திரைப்படங்கள் அவருக்கு வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கு.
2: சரி,
1: அதே மாதிரி இந்த திரைப்படமும் அனிருத்தோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காரு.
2: அனிருத்தோட வாழ்க்கை மாறும்னு கமல்ஹாசன் நம்புறாரு.
1: ஆமா,
2: தாத்தா வராரு அந்த பாட்டு இசை அமைச்சதுக்கு அப்புறமா அவருக்கு இப்படி நம்பிக்கை இருக்கா?
1: இருக்கு, இருக்கு. இரண்டு பேருமே, அதாவது கமல்ஹாசனும் அனிருத்தும் இரண்டு திரைப்படங்களை சேர்ந்து பணியாற்றி இருக்காங்க. விக்ரம் ஒன்று நீங்க சற்று முன்னா கேட்டீங்க, இந்தியன் இரண்டு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா ரஃபி, அந்த திரைப்படத்திற்கு என்ன தேவையோ அனிருத் கண்டிப்பா வழங்குவாரு அப்படிங்கறது நம்பிக்கை இருக்கு. இப்ப அரசன் எடுத்துப்போம், வெற்றிமாறன் திரைப்படம், அதுல அனிருத் எப்படி செய்வாரு, அவருக்கு இந்த மாதிரி அந்த லோக்கல் சவுண்ட்ஸ் எல்லாம் தெரியாத நல்லா செய்வாரு அப்படின்னு பெரிய கேள்விக்குறி இருந்தது. அப்பயும் அவர் நல்லா செஞ்சாரு, அந்த சிம்பு நடக்கிற அந்த டீம் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. ஆக இந்த திரைப்படத்திற்கும் கொஞ்சம் மாற்றி அமைப்பாரு, வேற விதத்துல இதை அணுகுவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு.

வணக்கம். காலை மணி 5, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியா போலி 968. இன்றைய செவ்விசையில் தொடக்கமாக இ காயத்ரி அவர்கள் வாசித்திருக்கும் வீண இசையில் ஸ்ரீ மகாகணபதி, ராகம் கௌளை.

செவ்விசையில் அடுத்த ஒலியரவிருக்கும் பாடல் ஈ காயத்ரி அவர்கள் வாசித்திருக்கும் நகுமோமோ கனலேனி, ராகம் ஆபேரி, தாளம் ஆதி.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியிருக்கின்றன. கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலிக்கின்றது ஏ கே கருணாகரன் அவர்கள் பாடியிருக்கும் தர்பார் ராகத்தில் இனிமேலாயினும்.

தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீனகாப்பொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியா கோப் வானொலி ஒலி 968. கேட்டாலே பரவசம்.
1: இன்று 2026 செப்டம்பர் மாதம் 18 வெள்ளிக்கிழமை. இவ்வருடத்தின் 261 நாள். ஆண்டு நிறைவு பெற 104 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன.
0: பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 1 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஹிஜ்ரி 1448 ரபியுல்லாஹிர் மாதம் பிறை 6.
1: ஒலி 968 24 மணி நேர ஒலிபரப்பை
0: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ listen.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டாப் புஷ்ப.

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு பொன்னிருக்கு வட்ட வீடும் பாத்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை. நாராயண

0: இல்ல இப்ப என்னாச்சு, நல்லதானே இருந்தீங்க, திடீர்னு இப்படி கத்துனா என்ன?
1: இன்று வெள்ளிக்கிழமை எங்கேயும் எப்போதும் வணக்கம் சிங்கையில் சந்தோஷம்.
0: இந்நேரம் எத்தனை பேருக்கு காது டபால்னு போனச்சோ.
1: ரவிஜி இன்னைக்கு வேலைக்கு வந்துட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: உங்களுக்கு சந்தோஷம், எனக்கு இன்னும் கொஞ்சம் ஓய்வு எடுத்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. சரி பரவாயில்ல, வந்ததும் வந்துட்டோம், கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு போவோமே, என்ன சொல்றீங்க?
1: ஆமா பார்க்கலாம் பார்க்கலாம். வணக்கம் சிங்கை உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம் ரவிஜி
0: சஜினி. சரி 6:10 ஆயிடுச்சு. ஆரம்பத்திலேயே விலைவாசி பத்தின ஒரு தகவலை சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன்.
1: சொல்லுங்க.
0: அண்மையில நான் ஒரு பதிவை பார்த்திருந்தேன், அதுல ஒரு மேற்கத்தியர் தான் அமெரிக்கால இருக்க டிஸ்னி வேர்ல்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு போறதுக்கு எவ்வளவு விலை அப்படிங்கறத ஒப்பிட்டு சொல்லியிருந்தாரு. குறிப்பா 1971
1: 1971 குத்து மதிப்பா நுழைவு சீட்டுடைய விலை வந்து ஒரு 4-5 வெள்ளி இருந்திருக்குமா?
0: சரியா சொன்னீங்க, 3.5 வெள்ளிதான்.
1: 3.5 வெள்ளிதானா?
0: இன்னைக்கு அதாவது 2026 எடுத்து பாத்தீங்கன்னா,
1: நான் வந்து நினைக்கிறேன் ஒரு 300 வெள்ளி 200 வெள்ளி 300 வெள்ளி இருக்குமா?
0: 1971
1: இருந்த நுழைவு சீட்டு இன்று 189 வெள்ளியாக இருக்கிறது இல்லையா? 189 வெள்ளி அமெரிக்கா டாலர்ஸ்.
0: ஆமா சரியா சொன்னீங்க. ஆக விலைவாசி எந்த அளவுக்கு ஏறி இருக்கு கண்கூடா பாருங்க அப்படின்னு அவரு சொல்றது எனக்கு புரியுது. இன்னொரு பக்கம் நம்ம யோசிச்சு பாக்கணும், 71 வசதி எப்படி இருந்திருக்கும்,
1: நடந்து
0: போவாங்க.
1: ஒரு நாள் வந்து என்னுடைய நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ஒரு நாள் நான் இந்த இளவரசியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ரவி.
0: அப்படியா? ஆமா அந்த நாள் வரும், கவலைப்படாதீங்க, அதை நோக்கி நம்ம போயிட்டு இருப்போம். சரி டிஸ்னிலேண்ட் பத்தி நான் இவ்வளவு பேசுறேன்னு ஏன் கேட்க மாட்டீங்களா?
1: எனக்கு தெரியுமே.
0: கேளுங்க கேளுங்க கேளுங்க.
1: ஏ ரவி,
0: ஆண்டு இறுதியில டோக்கியோவுக்கு நான் போகும்போது அதுல டிஸ்னிலேண்டோ இருக்குதே
1: நினைச்சேன்.
0: ஹாங்காங் டிஸ்னிலேண்ட் போயிட்டேன்.
1: ஆமா
0: என் கடவுள் புண்ணியத்துல இதே மாதிரி மக்களுடைய ஆதரவுல இந்த டிஸ்னிலேண்டுக்கும் போகணும்னு ஆசைப்படுறேன். சஜினி
1: ரவி, நீங்க டோக்கியோ டிஸ்னிலேண்டுக்கு போனீங்கன்னா எனக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு வரீங்களா?
0: பொம்மையா?
1: ஆமா.
0: சரி பாப்போம்.
1: ஐயோ பாப்போம் வேறயா, என்ன 1 மாசம் நீங்க விட்டுட்டு போறீங்க?
0: 1 மாசம் கிடையாது, 1 வாரம் தான்.
1: நீங்க 1 வாரம் விடுப்புல போறீங்க, அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு மறுபடியும்
0: விடுப்புல போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதா? விடுப்பு நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம்.
1: தெரியும் நீங்க எங்க போவீங்க,
0: விடுமுறை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம்.
1: உங்க பிடிச்ச நாட்டுக்கு நீங்க காலடி.
0: சரி சரி சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துப்போம். இப்ப வாங்க நிகழ்ச்சிக்குள்ள கால் எடுத்து வைப்போம்.
1: ஆமா நேயர்களே, உங்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பில் முதல் பாடல் விரும்பி கேட்டிருக்காரு மணி அரசு. நான் வாழ ஒலிக்கிறது இது உங்கள்
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.

காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாயி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாயியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாயி ஆட்டோ 1 மற்றும் பிவாயி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாயி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாயி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: நேரம் இப்பொழுது காலை 6:28 ஆகி விட்டது. மன்னாதி மன்னன் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒளியேறியது. இந்த பாடல நியர் ஹலீம் விரும்பி கேட்டிருந்தாரு. அதற்கு முன்பு சக்கரம் திரைப்படத்தில இருந்து பாடல கேட்டிருந்தீங்க. அலோயிஷஸ் இந்த பாடல விரும்பி கேட்டிருந்தாரு. டி எம் சவுந்தரராஜன் இந்த இரு பாடல்களையும் வழங்கியிருந்தாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல 70களில் வெளியான பாடல்களை நாம கேட்க போறோங்க. அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. PIEA நோக்கி செல்லும் BKE KJE க்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும். உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE SLE க்கு பிறகும் விபத்து.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏ பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-79.
7: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
8: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
7: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
8: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
9: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
10: கொஞ்சம் சிந்தனை
11: நிறைந்த புன்னகை.
10: வணக்கம் சிங்கே.
2: ரவி
12: சொல்லுங்க.
2: நீங்க வந்து காலையில இரவு தூங்குவதற்கு முன்பு பற்களை துலக்குவீர்கள். பற்களை துலக்குவதற்கு நீங்க என்ன பயன்படுத்துவீங்க?
12: பல்ல தூக்கத்தை பயன்படுத்துவாங்க.
2: பல் தூரிகையை பயன்படுத்துவாங்க.
12: வெள்ளக்கவன குச்சியா பயன்படுத்துவாங்க தெரியாம நான் கேக்குறேன்.
2: ஆனா இவெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வித்தியாசம் வித்தியாசமாக இந்த பல் தூரிகைய வந்து விக்கிறாங்களே ரவி.
12: அதனும உண்மைதான்.
2: ஆமா,
12: ஆரம்பத்துல சின்ன வயசுல இருக்கும் போதே ஒண்ணு கொடுப்பாங்க. அதுல வந்து அந்த கேளிக்கை சித்திரங்கள்லாம் இருக்கும். அது வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் வளர வரல என்ன ஆச்சுன்னா நல்ல தரமான தூரிகைகளை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற தெளிவு கிடைச்சது நமக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த ஃப்ளாசிங், இந்த வாட்டர் ஃப்ளாசிங் இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
2: ஆமா, பல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது விதவிதமான வழிமுறைகள்ல நீங்க உங்களுடைய பற்களை வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு பரிந்துரைச்சிருக்காங்க.
12: சரியா சொன்னீங்க. ஒரு ஆய்வுல கூட நான் பாத்திருந்தேன், சிஎன்ஏல போட்டிருந்தாங்க. 50 வயதுக்கு மேல இருக்கிற சிங்கப்பூர்களுக்கு வந்து 20-25 பல்லுதான் மிஞ்சுது.
2: என்ன சொல்றீங்க?
12: அந்த மாதிரி எல்லாம் கூட சொல்லிருந்தாங்க. பார்த்தோம்னா பயந்துட்டேன்.
2: ஐயோ,
12: அன்னைக்கு ராத்திரி போய் மறுபடியும் 2 தடவை பல்ல இருக்கேன்.
2: ஆனா நீங்க ஓவரா உங்களோட பற்களை வந்து துலக்கினாலும் உங்களுடைய பற்கள் வந்து தேய்ந்து போவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
12: செஞ்சாலும் தப்பு, செய்யும் தப்பு. அப்ப என்னதான் செய்யறது? நீங்க கேட்கலாம்.
2: அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு ரவி.
12: சரி பிரமாதம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இப்ப டைசன் நிறுவனத்துடைய அந்த தூரிகையை பாத்திருக்கீங்களா?
2: இடுக்குகள்ல வந்து இந்த உணவு வகைகள் மட்டி கொள்ளும். சில நேரங்கள்ல வந்து சில பேரை வந்து அந்த குச்சியை வச்சு மரக்குச்சியை வந்து பயன்படுத்தி அதை வந்து எடுத்துருவாங்க. சிலரும் வந்து அந்த ஊசி இருக்கு இல்லையா, அதை வச்சு பயன்படுத்தி எடுப்பாங்க. ஆமா, சில பேர் வந்து ஃப்ளாசிங் கூடவே வந்து அந்த நூல் இருக்கு இல்லையா அதையும் பயன்படுத்துவாங்க. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பற்களை துலக்கும் பொழுது நல்லா உங்களுடைய கையடக்க தொலைபேசியில நீங்க பாத்துக்கிட்டே எந்த இடுக்குல என்ன இருக்குன்னு நீங்க நல்லா சுத்தமா வெளியே எடுத்துடலாம்.
12: அவ்வளவு பிரமாதமா இருக்கு பாருங்க.
2: ஆமா,
12: நான் அடுத்து எதிர்த்துமா காத்துட்டு இருக்கேன். ஒரு ரோபோட் உருவாக்குவாங்க. அந்த இயந்திரம் நான் ஒண்ணுமே செய்ய தேவையில்ல, அதுவே வந்து என் பல்ல விலக்கி கொடுத்துட்டு அதுவே கிளம்பி போயிடும். நான் அந்த மாதிரி ஒரு இயந்திரத்துக்கு தான் காத்துட்டு இருக்கேன்.
2: ஆமா ரவி, இப்ப வந்து வீட்டை வந்து சுத்தம் செய்வதற்கு வந்து அந்த ஆட்டோமேட்டிக் ரோபோட் இருக்கு
12: இல்லையா,
2: அதுவே தானியக்கமா வந்து இயங்கும்.
12: தட்டி விட்டா போதும்.
2: ஆமா,
12: அது வர பம்பர மாதிரி சுத்தி வந்து வீட சுத்தமாக்கிறோம்ல.
2: அதே மாதிரி இந்த ரோபோட்டை எடுத்து நம்ம வாய்க்குள்ள வைக்கிறோம்.
12: ஆமா,
2: பிரசாம அமைதியா உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான்.
12: அதோட வேலையை முடிச்சுட்டு தன்னாலே வாயை திறந்து அதே வெளியாயிடும். நல்லா இருக்கும்ல?
2: நல்லா இருக்கவே ரவி,
12: நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 50 வருஷத்துல நடக்க போகுது.
2: நடக்கும்.
12: அது நடக்கும் போது 1000 பேரும் தெரியாது, ஆனா இந்த உலகம் என்னை பத்தி பேசும். அன்னைக்கே ரவிஜி சொன்னார், அன்றே கணித்தார்.
2: அடுத்தது வந்து என்ன தருவா ரவி செய்வாங்க, வாய்க்குள்ள பறக்கிற மாதிரி வந்து ரோபோட் செய்வாங்க.
12: அதெல்லாம் நீங்க பயன்படுத்துங்க, எனக்கு வேண்டாம். கேக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு.
2: உங்களுக்காக பிரியா புகுந்த வீடு திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் ஒலிக்கின்றன. கேட்டு மகிழுங்கள். இது உங்கள்
12: ஒலி 968
2: பரவசம்.

0: சங்கர் கணேஷின் இசையில் புகுந்த வீடு திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. டி எம் சௌந்தரராஜன் பிசிசிலா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு இசை ஞானி இளையராஜாவின் இசையில் பிரியா திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. பிசிசிலா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: நேரம் இப்பொழுது 6:41 ஆகிவிட்டது. BKEPIE செல்லும் அந்த வழியில் KJEக்கு பிறகு விபத்து. இதன் காரணத்தினால் மண்டாய் சாலை வரையிலும் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
7: ஏன் அவசியம்னா,
6: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
7: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தா ஜோசேன நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, டேக் அ பிளேஸ், B1-25.
6: இப்போதே அழையுங்க. 6334-1055, 6334-1055.
2: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். October 2-4 வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள AGM அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். October 2-4 வரை வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள AGM-இல் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.
0: ஒவ்வொரு நாளும் ரவி நம்மளுடைய நேயர்கள் இருக்காங்க இல்லையா, அற்புதமான கூற்றுகளை வாசகங்கள்ல அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்காங்க.
2: நிச்சயமா அவங்க சிரமத்தை எடுத்து அனுப்பி வைக்கிறத பார்க்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு. அதே நேரத்துல நீங்க கவிதைகள் எழுதுற ஒரு ஆளா கூட இருக்கலாம். அது தன்முனைப்பு வரிகளா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க தாராளமா எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம்.
0: #VS அப்படின்னு பதிவு செய்து 9678898 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க. நாங்க அதை வாசிக்க காத்துக்கிட்டு இருக்கோங்க.
2: சரி, இன்றைய கூற்று நமக்கு அனுப்பி வச்சிருக்காரு நேயர் அமீன். கூற்று இதோ:
0: வாழ்க்கையை அடிக்கடி திரும்பி பாருங்கள், நாம் அடைந்த வழிகளும் அதனை கடந்த வழிகளும் நம்பிக்கை தரும்.
2: வாழ்க்கையை அடிக்கடி திரும்பி பாருங்கள், நாம் அடைந்த வழிகளும் அதனை கடந்த வழிகளும் நம்பிக்கை தரும்.
0: இந்த கூற்றை அனுப்பியதற்கு நன்றி அமீன்.

0: ஓம் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. சாய் அபியங்கர் இசையமைத்து அந்த பாடலை வழங்கியிருந்தாரு. அதற்கு முன்பு கருப்பு திரைப்படத்தில இருந்தும் பாடலை கேட்டிருந்தீங்க. சாய் அபியங்கரின் இசையில் சிம்பு சிலம்பரசன் அந்த பாடலை வழங்கியிருந்தாரு. சரி நேயர்களே, இன்றைய வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நாம பாத்திரலாம். இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க மதிய வேளைகள்ல எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: அதோடு சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 69 முதல் 97 ஆக உள்ளது. வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
3: வேகமான வெள்ளிக்கிழமையில நாம் இணைந்திருக்கிறோம்.
4: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
5: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
7: நீத்து உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து பிரமாதம். எங்க நாட்டியம் கத்துக்கிறாங்க?
8: ஏ மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன்.
7: பெரியவங்களும் வரலாமா?
8: ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்து இசை வகுப்புகளும் இருக்கு.
7: வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineArts.com அல்லது 851-233-400 வழி தொடர்பு கொள்ளலாம்.
9: ஆரோக்கிய குறிப்பு.
0: ஆரோக்கிய சாமி
1: சஜினி,
0: நீங்க ஆரோக்கிய குறிப்பு சொல்லணும்.
1: வார இறுதி வந்துகிட்டே இருக்குது.
0: ஆமா,
1: நம்மில் பலருக்கும் வந்து வார இறுதி வந்துருச்சுன்னு சொன்னா இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் இல்லையா?
0: ஆமா,
1: தப்பே கிடையாது. ஆனா அதிக அளவுல இந்த சீனிய சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சுன்னா,
0: ஆமா ரவி,
1: அதுதான் பிரச்சனை.
0: சில நேரத்துல அடேங்க அப்பா, இப்ப இனிப்பா ஏதாச்சும் வாயில போடணுமே அப்படின்னு ஒரு உணர்வு ஏற்படும். ஆமா, அந்த நேரத்துல கையில கிடைக்கிறத எல்லாத்தையும் எடுத்து வாயில போட்டுருவேன், இனிப்பு பானங்கள் உட்பட.
1: ரொம்ப பெரிய தப்பு, இது யாரும் செஞ்சிடாதீங்க.
0: அப்ப செய்யக்கூடாதா?
1: அதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யலாம்னா, இப்பெல்லாம் உங்களுக்கு இந்த சுகர் கிரேவிங்ஸ் இருக்குல்ல, இனிப்பு சாப்பிடணும்னு தோணுதுல, அப்போலாம் நீங்க புரத சத்து நிறைந்த பொருட்கள், அது முட்டையா இருக்கலாம், கோழியா இருக்கலாம், அல்லது காய்கறியா கூட இருக்கலாம், பழம் கூட, கோவால பாத்தீங்கன்னா புரத சத்து அதிகம் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த சுகர் கிரேவிங்ஸ் எனப்படும் அதிக அளவுல சீனி சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க கட்டுப்படுத்த முடியும்ன்றாங்க. செய்து பாக்கலாமே.
0: அப்ப ஒவ்வொரு நாளும் நாம வந்து அதிக அளவுல புரத சத்து நிறைந்த உணவுகளை வந்து நம்ம உட்கொண்டோம்னா இந்த மாதிரி சுகர் கிரேவிங்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அந்த நேரத்துல நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை ஏற்பட்டுச்சுன்னா புரத சத்து நிறைந்த உணவு வகைகளையே நாம சாப்பிடணும்.
1: இது உங்களுக்கு பொருத்தமா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத மருத்துவர் நாடி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க, அதான் சிறப்பா இருக்கும். சரியா?

0: அண்ணா
1: என்னடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்
1: ஓகேடா போடே.
2: ஜனநாயகன் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, தளபதி விஜய் அனிருத் அந்த பாடல உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க.
3: இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு அங்க காலை 7 மணி செய்திகள் இடம்பெறவிருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு புதுரங்கம் இடம்பெறவிருக்கின்றது. ஜோதி ஸ்டாப் புஷ்பகடை வழங்கும் லவ் ஸ்டார் காஃபி இருவருக்கு பரிசாக காத்து கொண்டே இருக்கின்றது.
4: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: EIE சாங்கியை நோக்கி செல்லும் அந்த வழியில் பாசே லாபாவுக்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
8: இதோ
9: வந்துட்டோம் வந்தாயின் ஊரு வயது
10: கேட்டால் தருவோ
11: சுட சுட விருந்து
9: போடப்பா
11: போட்டுருவோம்.
3: அப்படி பாடக்கூடாது.
12: பாடவா ஒன் பாடலை
3: இப்படி எல்லாம் உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடுகளோ காத்திருக்குங்க.
9: டீ கடைக்கு போமா?
3: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
9: எக்ஸாக்ட்லி
3: கேக்க தவறாதீங்க.
13: தொந்தவில் என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கலாம்.
14: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
15: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
16: வணக்கம். காலை 7 மணி மீடியா காப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சிங்கப்பூரின் மத்திய வட்டாரத்தில் காற்றின் தரம் சற்று மேம்பட்டிருக்கிறது. நேற்றிரவு 11 மணி நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 103 இருந்தது. அது ஆரோக்கியமற்ற நிலை. தற்போது கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிறது. சிங்கப்பூரின் பல்வேறு பகுதிகளிலும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு மிதமான அளவில் உள்ளது. இந்தோனேசிய அதிபர் பிரபாகோ சுபியாந்தோ காட்டுத்தீக்கு காரணமானோருக்கு கடுமையான தடைகளை விதிக்கும்படி கூறியிருக்கிறார். காட்டுத்தீ ஏற்படுத்துவதை சுற்றுச்சூழல் பயங்கரவாதம் என்று வகைப்படுத்த சட்டத்தை கடுமையாக்கும்படி அவர் பரிந்துரைத்திருக்கிறார். இந்தோனேசியாவின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக காட்டுத்தீ பற்றியிருக்கிறது. சூப்பர் எல்லினோ பருவநிலையும் சேர்ந்து கொண்டதால் கடந்த 11 இல்லாத அளவு நிலைமை கட்டுக்கடங்காமல் போய்விட்டது. போனியோ சுமத்ரா தீவுகள் காட்டுத்தீயால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்தோனேசிய காட்டுத்தீ பக்கத்து நாடுகளான மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் காற்று தூய்மை கேட்டை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தோனேசிய காவல்துறை காட்டுத்தீ தொடர்பான குற்றவியல் விசாரணையை தொடங்கியிருக்கிறது. சந்தேகத்துக்குரிய 162 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 95 நிறுவனங்களிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. சந்தேகத்துக்குரியோருக்கு அவற்றில் எத்தனை நிறுவனங்களுடன் தொடர்பு உண்டு என்பதை இந்தோனேசிய காவல்துறை தெரிவிக்கவில்லை. காட்டுத்தீயை கட்டுப்படுத்த இந்தோனேசியா 50 மேற்பட்ட விமானங்கள் மூலம் தண்ணீர் குண்டுகளை வீசுகிறது. செயற்கை மழையை பொழிய வைக்கும் முயற்சிகளும் தொடர்கின்றன. ஜூரோங் ஏரி பூந்தோட்டத்தில் இலையுதிர்கால திருவிழா நாளை தொடங்குகிறது. சீன நாட்டுப்புற கலையை பிரதிபலிக்கும் விளக்குகள் வைக்கப்படும். இசை நிகழ்ச்சிகள் பயிலரங்குகள் உணவுச் சந்தை ஆகியவற்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உலக அல்சைமர் நாளையொட்டி சிங்கப்பூர் மறதிநோய்ச் சங்கம் சிறப்பு படத்தை திரையிடுகிறது. வரும் 27 வரை இலையுதிர்கால திருவிழா நீடிக்கும். அடுத்த மாதம் 4 வரை விளக்குகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும். ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணை உறுப்பினராகும் யோசனையை கனடா வரவேற்றிருக்கிறது. தற்காப்பு, முக்கியமான கனிமங்கள், எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றில் இன்னும் நெருக்கமாய் இணைந்து செயல்பட அது வழியமைக்கும் என்று கனடிய பிரதமர் மாக்கானி கூறியிருக்கிறார். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றினார். உலக அரசியலின் கொந்தளிப்பான சூழலில் கனடாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் இணைந்து வலுவாய் திகழ்வதாக திரு கானி கூறினார். கனடாவுக்கு இணை உறுப்பினர் அங்கீகாரம் வழங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும்படி ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் முன்னதாக கூறியிருந்தார். அந்த யோசனை நகைப்புக்குரியது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சாடினார். ஐரோப்பா கனடாவை இணை உறுப்பினராக அங்கீகரித்தால் அது பகைமையை தூண்டும் செயலாய் கருதப்பட்டு கடுமையான வரி விதிக்கப்படும் என்று திரு ட்ரம்ப் மிரட்டல் விடுத்தார். போலந்தில் அமெரிக்க இராணுவத்தின் நிரந்தர தளம் அமைப்பதற்கான முயற்சியில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இராணுவ தளத்துக்கான இடம் விரைவில் அறிவிக்கப்படும் என்றார் அவர். அமெரிக்க போலந்து தற்காப்பு உறவில் அது வரலாற்று சிறப்புமிக்க முடிவு என்று திரு ட்ரம்ப் கூறினார். 2022 ரஷ்யா உக்ரைன் மீது முழு அளவில் போரை தொடங்கியது. அப்போதிருந்தே கூடுதலான அமெரிக்க துருப்பினர் நிரந்தரமாய் தங்கியிருக்க வேண்டுமென்று போலந்து வலியுறுத்தி வருகிறது. தற்போது போலந்தில் அமெரிக்க துருப்பினர் இருக்கின்றனர், நிரந்தரமாக அல்ல, சுழற்சி முறையில் அவர்கள் அங்கு தங்க வைக்கப்படுகின்றனர். அமெரிக்கா ஈரானில் நடத்திய 2 தாக்குதல்களில் போர்க்குற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம் என்று ஐக்கிய நாட்டு நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஈரானின் மெனாப் நகரில் உள்ள தொடக்கப் பள்ளியிலும் லெமான் நகரில் உள்ள விளையாட்டு வளாகத்திலும் கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா பாரபட்சமின்றி தாக்குதல் நடத்தியது. பொதுமக்கள் மடிந்து போக அந்த தாக்குதல்கள் வழியமைத்ததாக ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் உண்மை அறியும் குழு தெரிவித்திருக்கிறது. ஆனால் அந்த கூற்றை அமெரிக்கா நிராகரித்தது. லெமட் தாக்குதலை தான் நடத்தவில்லை என்று கூறிய அமெரிக்கா மினா பள்ளிக்கூட தாக்குதலை விசாரித்து வருவதாக தெரிவித்திருக்கிறது. ஆசியாவின் மத்திய வங்கிகள் அமெரிக்க மத்திய வங்கியின் நடைமுறையை பின்பற்ற வேண்டிய தேவையில்லை என்று நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அமெரிக்காவில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அங்குள்ள மத்திய வங்கி மூவாண்டில் முதன்முறை வட்டி விகிதத்தை கால் விழுக்காட்டு புள்ளி உயர்த்தியது. தேவைப்பட்டால் மீண்டும் வட்டி விகிதம் உயர்த்தப்படலாம் என்றும் அது கூறியிருக்கிறது. அமெரிக்க டாலரின் மதிப்பு வலுவடைய அது வழியமைக்கலாம். அதனால் ஆசிய நாணயங்களுக்கு நெருக்கடி அதிகமாகி டாலரில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை உயரலாம். இருப்பினும் ஆசிய வங்கிகள் அமெரிக்காவை பின்பற்ற வேண்டிய தேவையில்லை என்று நிபுணர்கள் சுட்டுகின்றனர்.
0: சொல்லும் பொருளும் கேதரிங், ஒன்று கூடல். பள்ளி நண்பர்களுடன் ஒன்று கூடல் நிகழ்வில் கலந்து கொள்ளும் போது பழைய நினைவுகள் மலர்ந்து உள்ளம் மகிழ்வு பெறும். கேதரிங், ஒன்று கூடல்.
16: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
8: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
12: வணக்கம் சிங்கை, ஆதரவு BYD BYD ஃபுனான். பிடோக் மால் சாலை காட்சிகளுக்கு சென்று சிறந்த BYD சலுகைகளை பெறுங்கள். பிரத்யேக சாலை காட்சி சலுகைகள், சிறந்த விலையில் வாகனங்கள் என இன்னும் பல. இன்றே டென்ஸ் சாலை காட்சிகளுக்கு செல்லுங்கள்.
17: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
18: 2026 வெளிவந்த புத்தம் புதிய தமிழ் பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சியில நீங்க வாக்களிச்ச பாடல் எந்த தரவரிசையில இடம்பெறுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா? வாரந்தோ தினந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாகவும் பார்க்கலாம். பாடல்கள் புதுசு, உங்க வாக்குகள் தான் பெருசு. ஆதரவு மதராஸ் விலாஸ்.
3: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டார் புஷ்பக.

0: வணக்கம் சிங்கே.
1: மண்டாடி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஜி வி பிரகாஷின் இசையில் வஹீசன் ரசையா வி எம் மகாலிங்கம் அந்த பாடல வழங்கி இருந்தாங்க.
2: இந்த படத்தை பத்தி நான் சொல்லியே ஆகணும், வாய்ப்பு கிடைச்சதுனா போய் பாருங்க, நல்ல ஒரு படம். அதோட முக்கியமா இந்த படம் சர்தார் ரெண்டு கூட வெளிவந்துச்சு. ஒரு காலத்துல கார்த்தி நடிச்ச படத்துல சூரி நடிச்சிருப்பாரு, இதே நகைச்சுவை நடிகரா. அதுல ஒரு காட்சியில கார்த்தி என்ன பண்ணுவாருன்னா கூப்பிடுவாரு சூரிய, அவர் வேணுகிட்டு செஞ்சாரு நான் சொல்ல வரல, காட்சி அப்படி அமைஞ்சிருக்கும், கூப்பிட்டு என் பக்கத்துல வந்து நில்லு என் படம் எடுக்கிற நேரத்துல. அப்ப சூரி சொல்லுவாரு, என் மேல அவ்வளவு பாசமா உனக்குன்னு, அதெல்லாம் கிடையாது, நீ என் பக்கத்துல இருந்தா நான் பார்க்க நல்லா இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லுவாரு. எல்லாம் சிரிப்பாங்க, நகைச்சுவையா இருந்தாலும் கூட அந்த மாதிரி தோற்றத்துல இருக்கிறவங்க அந்த நேரத்துல இருக்கிற நான் கார்த்தி படத்தை விட சூரிய படம் நல்லா ஓடுதுன்னா அழகுக்கும் அறிவுக்கும் தோற்றத்துக்கும் சம்பந்தமே கிடையாது.
1: உங்களுடைய மற்றவர்களை நீங்க எப்படி நடத்துறீங்க அதை பொறுத்து இருக்கு. ரொம்ப குறிப்பா நம்ம வந்து சூரிய பத்தி சொல்லணும்னா கருடன், விடுதலை பாகம் ஒன்று, மாமன் இப்படின்னு பல வெற்றி படங்களை வந்து வழங்கியிருக்காரு.
2: குட்டிக்கலையும் நல்ல படம் தான், ஆனா பொருளாதார ரீதியா அவ்வளவு சிறப்பா செய்யாம போனாலும் அவருடைய நடிப்பு பேசப்பட்டது
1: கண்டிப்பா. இப்ப இந்த படங்களின் வெற்றியையும் மிஞ்சி உள்ளதா இந்த மண்டாடி திரைப்படம்.
2: நான் சொன்னது போல இந்த படகு வந்து முழுக்க முழுக்க காற்ற அடிப்படையா வைத்துதான் நகரும். அப்ப எந்த அளவுக்கு நீங்க திறமசாலியா இருக்கணும், அது உண்மையிலே செய்யறவங்க எந்த அளவுக்கு கை தேர்ந்தவர்களா இருக்கணும். இல்ல
1: அப்படிங்க அப்பா, எனக்கு இப்பவே இதெல்லாம் கேட்கும்போது கை வலிக்குதே.
2: வலிக்கும் உங்களுக்கு, சொல்லுவீங்க நீங்க.
1: சரி நேயர்களே, இப்ப பலூன் டியோ சிறந்த ஆட்டக்காரருக்கான அந்த விருதை பத்தி நான் பேசி ஆகணும். எப்படா ரவிஜி திரும்ப வருவாரு, எப்படா நான் அதை பத்தி பேசலாம்னு காத்துக்கிட்டு இருந்தேன் ரவி.
2: அந்த கார்பந்து ஆட்டத்தை ஒட்டி இல்லையா?
1: ஆமா,
2: குறிப்பா எப்ப நடக்குது அப்படின்னு சொல்லிருங்க.
1: ஆமா, அக்டோபர் 26 லண்டன்ல இந்த விருது விழா நடக்க இருக்கு.
2: ஆமா, முதல் முறையா இது வந்து ஸ்டான்லி மேத்யூஸ் வென்றிருந்தார் இல்லையா, ஆக 70th நிறைவு முன்னிட்டு முதல் முறையா பாரிஸ்க்கு பதிலா லண்டன்ல இந்த விருது நிகழ்ச்சி வழங்கப்படுது. லண்டன்ல வழங்குறாங்களோ இல்லையோ அதனாலயோ என்னமோ தெரியல எனக்கு.
1: நடக்கும் போக்குவரத்து பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக PIEA நோக்கி செல்லும் BKE KJE பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIE CTE SLE எக்ஸிட்டுக்கும் பாயலேபா ரோடிற்கும் மேற்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: உங்களுடைய காதணியை நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழக மட்டும் பாக்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சுன்னா சற்று நீளமாக விழும் காதணிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதணிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம், ரொம்ப அழகா பொருந்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதணிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதணிகளை தேர்ந்தெடுங்க, சிறப்பான முறையில அது பொருந்தி வரும். சரியான காதணி முகத்தை மறைக்காது, முகத்தின் அழகை

0: ஆரோக்கியத்திலையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
3: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
2: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
3: மில்கி மிஸ்ட் தயிர்
2: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே, இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
3: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
2: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: வணக்கம் சிங்கே.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
3: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
2: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
3: போனேன்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
2: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
3: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
2: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி இருவருக்கு பரிசா காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நாங்க வந்து 2 கேள்விகளை கேட்க போறோம். முதல்ல இப்ப ஒரு கேள்வியை கேட்க போறோம். கேள்வி இதுதான், கேளுகோ.
5: உலகத்திலே ஆக அதிக அளவுல விதவிதமான பறவை வகைகள் இருக்கிற ஒரு நாடு அப்படின்னு இந்த நாட்டை சொல்றாங்க.
4: எந்த நாடு?
5: அதான் கேள்வியே.
4: அனுப்பி வச்சிருங்க. உலகத்திலேயே ஆக அதிகமாக பறவை வகைகள் இருக்கும் ஒரு நாடு.
5: ஆமா, உலகத்திலேயே ஆக அதிக அளவுல விதவிதமான பறவை வகைகள் இருக்கிற
4: விதவிதமா இருக்கணும்
5: நாடு இதுதான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது எந்த நாடுன்னு உங்களுக்கு தெரியுமா?
4: பதிலை சொல்லும் முதல் நேயருக்கு காத்துக்கொண்டே இருக்கின்றது ஜோதிஸ்தா புஷ்ப கடை வழங்கும் பரிசு.
5: 80களில் வந்த விறுவிறுப்பான பாடல்கள் உங்களுக்கு தெரிய வருது. இதோ இணைந்திருக்க எங்களோட, இது வணக்கம்
4: சிங்கை.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: இசைஞானி இளையராஜாவின் இசையில் இரண்டு பாடல்கள் ஒலித்தன. காக்கி சட்டை கண்ணே ராதா திரைப்படங்கள்ல இருந்து.
2: கேள்வி என்ன அப்படிங்கறத மீண்டும் ஞாபகப்படுத்திடுறோம். இந்த நாட்டுல பறவை வகைகள்ல ஆக அதிக அளவுல விதவிதமான பறவை வகைகளை நீங்க பார்க்க முடியும்ன்றாங்க. அது எந்த நாடு அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி.
0: சரியான பதிலை சொன்ன முதல் நேயர் யார் என்றால் தினேஷ். வாழ்த்துகள்.
2: தென் அமெரிக்க நாடான கொலம்பியா இருக்கு இல்லையா, அங்கதான் உலகத்திலேயே ஆக அதிக அளவுல விதவிதமான பறவை வகைகளை நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க.
0: கிட்டத்தட்ட 1000 விதவிதமான பறவை வகைகளை கொலம்பியாவில நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன.
2: சரி, அடுத்த பரிசு வேலை தயாராயிட்டீங்களா?
0: அடுத்த கேள்வியை கேளுங்க.
2: இந்த நாட்டுக்கு நீங்க போகும்போது அவங்களுடைய விமான நிலையத்துல நீங்க ஏற்கனவே பாதி சாப்பிட்டு வச்ச சாண்ட்விச் இருக்குன்னு சொல்லாம போனீங்கன்னா உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படலாம் அப்படின்றாங்க.
0: ஆமா, இந்த தகவலை நான் ஏற்கனவே வானொலியில பகிர்ந்திருக்கேன். நேயர்களே, நீங்க நல்ல காது கொடுத்து கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பதில் தெரியும்.
2: உங்களுடைய கேட்டல் கருத்தறிதல் அனுபவத்தை இப்ப நாம சோதிக்க போறோம்.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. PIE நோக்கி செல்லும் TPE பாசிரிஸ் டிரைவ் 8 பிறகு SLE நோக்கி செல்லும் TPE டெம்பனிஸ் அவென்யூ 7 எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: சுவையாக சமைக்க
7: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
8: பிரமாதமா சமைச்ச மட்டும் போதுமா, சமையல சுலபமாக்க கூடிய சில குறிப்புகளை தெரிஞ்சுகிட்டா அது இன்னும் சமையல எளிமையாக்கும். உதாரணத்திற்கு, ஆசாசியா சமைச்ச சமையல அதிகமா உப்பாயிருச்சா, அந்த உப்பின் அளவை குறைக்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு வெட்டி போடுங்க. அடுத்ததாக, சமையல் ரொம்ப காரம் ஆயிருச்சா, பிள்ளைங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்களே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் தயிர் அத உங்க காரமான சமையல சேர்த்து கொள்ளுங்க, அல்லது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து கொண்டாலோ இது காரத்தை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே சமையல அதிகமான இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துட்டீங்களா, அதன் தன்மையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு எலுமிச்ச சாறு சேர்த்தீங்க வச்சுக்கீங்களேன், சாப்பாடு அற்புதமா இருக்குங்க.
9: உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ராணின்னு எப்படி பேர் வந்தது?
10: எங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாலும் இட்லி தோசை முறுக்குன்னு இன்ஸ்டன்டா செய்து அசத்திடுவேன். என் கையில தான் ஹவுஸ் பிராண்டோட இன்ஸ்டன்ட் மிக்சர் இருக்கே.
11: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்க.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கே.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: இவ்வாறு நட்சத்திரம் நவரச நாயகன் கார்த்திக் அவர் நடித்த படங்கள் இருந்து பாடல்களை நீங்க கேட்டிருந்தீங்க.
2: கிழக்கு வாசல் ஒண்ணு நினைச்ச பாட்டு படிச்ச திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம்.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. AYEMCE செல்லும் வழியில் அலெக்சாண்டர் சாலைக்கு பிறகும், TPEPIE செல்லும் வழியில் பாசேரிஸ் டிரைவ் 6 அதற்கு பிறகும். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
8: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
7: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
8: பதப்படுத்தும் பொருட்களும் சேர்க்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
0: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ்லே, தேவான் கார்டன்ஸ்லயும் செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
9: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4 வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளி வழிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளி வழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
10: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
11: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
10: சிங்கப்பூரில் நடந்த குற்றச்செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது, சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
2: உங்களுக்கு ஒரு அபராதம் வழங்கப்படும். இது எந்த நாடு அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம்.
0: ஆஸ்திரேலியா, லண்டன், சிங்கப்பூர்னு பல இடங்களை சொன்னீங்க. ஆனா நாங்க தேடுற பதில நீங்க சொல்லலையே.
2: நாங்க எதிர்பார்க்கிற பதில் என்னவென்றால் நியூசிலாந்து.
0: குறிப்பா 2023 ஆண்டுல ஒரு சம்பவம் நடந்திருக்குது. 77 வயது நிரம்பிய நியூசிலாந்தை சேர்ந்த ஒரு பாட்டி, அவங்க பேர் வந்து ஜூன் ஆம்ஸ்ட்ராங். அவங்க ஃபிளைட்ல போகும்போது, விமானத்துல இருக்கும்போது சிக்கன் சாண்ட்விச், அந்த கோழி சாண்ட்விச்சை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்காங்க. அதை சாப்பிடவும் செஞ்சிருக்காங்க. ஆனா பாதி வழியில அவங்களுக்கு தூக்கம் வந்துட்டு அப்படிங்கறதுனால தூங்கிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, அந்த கோழி சாண்ட்விச் எடுத்து அவங்களுடைய பைக்குள்ள வச்சுட்டாங்க.
2: அதுக்கப்புறம் அவங்க நியூசிலாந்துல இருக்கிற கிறிஸ்ட் சர்ச் விமான நிலையத்துல போய் இறங்கி இருக்காங்க. அங்க சுங்கச்சாவடி அதிகாரிகள் அவங்கள சோதனை செஞ்சப்ப இந்த சாண்ட்விச்ச பாத்துருக்காங்க. உடனடியாக அவங்களுக்கு அபராதம் வழங்கப்பட்டது.
0: சொல்லப்போனா நியூசிலாந்து காசு 3000 வெள்ளி அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதா.
2: அடேங்கப்பா,
0: நினைச்சு பார்க்க முடியுதா?
2: ஆமா, சிங்கப்பூர் காசுக்கு சுமார் 194 வெள்ளியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நீங்க அபராதம் கட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நியூசிலாந்துக்கு விடுமுறை காலத்துல நீங்க எல்லாரும் பயணம் செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா, சாப்பிட்ட சாப்பாடை அவ்வப்போதே தூக்கி போட்டுருங்க, மீதமுள்ள சாப்பாடை எடுத்துட்டு போயிடாதீங்க.
0: இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க ரவி. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சு மாட்டிக்கக்கூடிய தன்மை ஒலி ஒன்பதாறுல ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு.
2: யாருக்கு?
0: அவங்க பேரு சஜினி.
2: எனக்கு
12: நீ வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன்?
13: ராங் பண்ணாத, என் கையில ராங் காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
12: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சாடே அது ராங்கா போடுமாடாச்சி. நான் போடுன்றீங்களா? போதுன்றீங்களா?
14: போவாதே.
12: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

0: 80களின் அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
1: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி ஒன்பதாறு
2: கேட்டாலே பரவசம்.
3: வணக்கம் சிங்கை, ஆதரவு BYD. BYD ஃபுனான் பிடோக் மால் சாலை காட்சிகளுக்கு சென்று சிறந்த BYD சலுகைகளை பெறுங்கள். பிரத்யேக சாலை காட்சி சலுகைகள், சிறந்த விலையில் வாகனங்கள் என இன்னும் பல. இன்றே டென்சஸ் சாலை காட்சிகளுக்கு செல்லுங்கள்.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
5: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
6: வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணை உறுப்பினராகும் யோசனையை கனடா வரவேற்றிருக்கிறது. தற்காப்பு, முக்கியமான கனிமங்கள், எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றில் இன்னும் நெருக்கமாய் இணைந்து செயல்பட அது வழியமைக்கும் என்று கனடிய பிரதமர் மார்க் கார்னி கூறியிருக்கிறார். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றினார். உலக அரசியலின் கொந்தளிப்பான சூழலில் கனடாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் இணைந்து வலுவாய் திகழ்வதாக திரு கானி கூறினார். கனடாவுக்கு இணை உறுப்பினர் அங்கீகாரம் வழங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும்படி ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் முன்னதாக கூறியிருந்தார். அந்த யோசனை நகைப்புக்குரியது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் சாடினார். ஐரோப்பா கனடாவை இணை உறுப்பினராக அங்கீகரித்தால் அது பகைமையை தூண்டும் செயலாய் கருதப்பட்டு கடுமையான வரி விதிக்கப்படும் என்று திரு டிரம்ப் மிரட்டல் விடுத்தார். போலந்தில் அமெரிக்க இராணுவத்தின் நிரந்தர தளம் அமைப்பதற்கான முயற்சியில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார்.